ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 20 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆடித்திங்கள் 26 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11 தேதி செவ்வாய்க்கிழமை. 101.8 பண்பலை

வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் வேவ்ஸ் ஆட் இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியின் துவக்கமாக கேட்போம் மங்கள இசை. இன்று இடம்பெறும் ராகம் மலையமாருதம்.

நேரம் 5:58. குரலமுதம் கேட்கலாம். இன்று இடம்பெறுவது அதிகாரம் 4, அறன் வலியுறுத்தல், குரல் எண் 3. குரலும் பொருளும் அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்தே புகழும் இல. அறவழியில் வரும் செல்வம் இன்பத்தை தரும், ஏனைய வழியில் வரும் செல்வம் துன்பத்தையும் பழியையும் தரும். குரலும் பொருளும் மீண்டும் அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்தே புகழும் இல. பொருள் அறவழியில் வரும் செல்வம் இன்பத்தை தரும், ஏனைய வழியில் வரும் செல்வம் துன்பத்தையும் பழியையும் தரும். குறளமதம் கேட்டோம். இன்று இடம்பெற்றது அதிகாரம் 4, அறன் வலியுறுத்தல், குறள் எண் 3.

0: 2 பன்மொழி மணிக்கும், 3 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரையிசை நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி, 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 8:05 நினைத்தாலே இனிக்கும், 9:15 திரைகாலம். இனி மற்றைய நிகழ்ச்சிகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 இணையதானம் நிலவை கேட்க வழங்குகிறார் கண்ணையின் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி, பழங்குடியின மக்களின் செயல்பாடுகள் குறித்து நீலகிரி மாவட்ட பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள், 7:00 காலை கதிர், நலமுடன் வாழ ஹோமியோபதியின் அடிப்படை கோட்பாடுகள் குறித்து மருத்துவர் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள், தொடர்ந்து திரைகாணும் நிறைவாக சட்டமறிவோம், அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணிகள் குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீல் கிரேஸ். புதின பக்கங்கள், எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4வது பருவம் இடம்பெறும், நிறைவாக அறிவோம் அரசின் திட்டங்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ், 9:10 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 மாணவர் குரல், 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு, வெற்றியை தீர்மானிப்பது வாய்ப்புகளா இடைவிடாத முயற்சியா. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:45 மாநில செய்திகள், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள், 2:30 மருத்துவமலர், ராபிஸ் நோய் ஏற்படும் விதம் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் பிலிப் ராஜ் ரவி அவர்களுடன் நேர்முகம். வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 3:00 செய்திச் சுருக்கம் தொடர்ந்து ஹலோ ஊட்டி, மாலை 4:00 எதிரும் புதிரும் சரியா தவறா, 5:00 செய்திச் சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 வெட்டது கமலு படுகுமுடி பாடல்கள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும், இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் CS அருணமான் அவர்களின் உரை, தொடர்ந்து ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணைப்பேராசிரியர் முனைவர் KA சண்முகசுந்தரம் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 அறிவியல் நேரம், பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் ரம்யாஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம், 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர ஒலிப்பதிவு டெல்லி அஞ்சல். இதுவரை எமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: Parliament has passed the Taxation and Other Laws Amendment Bill 2026 after Rajya Sabha returned the Money Bill to Lok Sabha following discussion. The Lok Sabha had earlier passed the bill, which was then sent to Rajya Sabha for discussion. Since it is a money bill, Rajya Sabha can only make recommendations on its provisions and return it to the Lok Sabha, which may accept or reject those recommendations. Replying to the discussion on the bill in the Rajya Sabha, Finance Minister Nirmala Sitharaman made it clear that the legislation does not impose any tax on UPI and the digital payment system will remain free for consumers. The Finance Minister stated that the UPI-related amendment is only an enabling provision and does not itself impose any tax or transaction charge on users. Ms. Sitharaman also said that the government doesn't intend to impose any MDR charges on small merchants as they remain central to UPI's

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: காலம் மாறிவிட்டது, ஆனால் இந்த வாசகம் மட்டும் மாறவில்லை. சில பதிற்றாண்டுகளுக்கு முன்பு காலம் கெட்டுப்போச்சு என்றோ, அந்த காலமெல்லாம் மலையேறிவிட்டது என்றோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சொற்களில்தான் மாற்றம், பொருளில் மாற்றமில்லை. தம்மை மாற்றிக்கொள்ள முடியாதவர்கள் அல்லது மாற்றிக்கொள்வதற்கு முனையாதவர்கள் எல்லா காலத்திலும் கால மாற்றத்தை கசப்பாகவே கருதி பேசுகின்றனர். மாற்றங்களுக்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளாதவர்கள் பழனில் தள்ளிவிடும் பயனற்ற பொருள் போல் ஆகிவிடுகின்றனர். அதனால் தாமே ஒதுங்கிக் கொள்கின்றனர் அல்லது ஒதுக்கப்பட்டு விடுகின்றனர். செம்மாந்த பழைய வாழ்வு சீரழிந்து விட்டதாய் கவலைப்படு குழியில் விழுந்து நித்தம் நித்தம் மனம் குமைந்து ஒதுங்கி கிடக்கின்றனர். வளரும் நவநவமான புதுமைகளுக்கு ஏற்ப தம்மை புதுக்கிக் கொள்கிறவர்கள் தலைமுறை இடைவெளி ஏற்படாமல் வாழ்க்கை பந்தயத்தில் வரிசை கட்டிச் செல்கின்றனர்.

0: வருகின்றனர். மாற்றங்களுக்கு ஏற்ப மாறிக்கொள்ள தூண்டு விசையாக பலரும் நம்மை சுற்றிலும் இருக்கின்றனர். ஆள் மாறினாலும் மாறாவிட்டாலும், உங்களுடைய ஆற்றல் மாறினாலும் மாறாவிட்டாலும், உங்களிடத்தில் இருக்கின்ற உடைமைகளை மட்டுமாவது நவபாணியில் மாற்றிவிடுங்கள் என்று சுயலாப வாணிக பேச்சுக்களும் நம் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. செய்யறிவு என்னும் செயற்கை நுண்ணறிவு சகல வேலைகளையும் எளிதாக்கி விடுகிறதாம். புதிய துடைப்பம் நன்றாக பெருக்கும் என்பது போல, சிறிய எளிய வேலைகளை செய்யறிவு ஓரளவுக்கு திருப்திகரமாக செய்து காட்டி பெயரெடுத்து விட்டது. சிந்தித்து செயல்பட வேண்டியவற்றிலும் மனிதனுக்காக செயற்கை மூளை எத்தனை சிறப்பாக சிந்தித்து செயலாற்றும் என்றுதான் தெரியவில்லை. ஆனால் செயற்கை நுண்ணறிவு கருவியை கொண்டு நம்மை ஏமாற்றும் போக்கு எப்போதோ தொடங்கிவிட்டது. பிரிட்டிஷ் காலத்தில் மும்பை நகரில் நடந்து போவதற்கு கூட உரிமம் பெற வேண்டிய நடைமுறை இருந்தது என்று ஒரு படம் சமூக ஊடகங்களின் வழியே நாடெங்கும் சுற்றி வந்துவிட்டது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஒப்பந்த வாசகங்கள் இவைதான் என்று ஒரு போலி படம் சுற்றி வருகிறது. புகழ்பெற்ற விளையாட்டு வீரர் தான் வாங்கவிருந்த தனி விமானத்திற்கான விற்பனை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் கடைசி நேரத்தில் சிறுவயதில் 10 கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கு சென்றதை அம்மா நினைவூட்டியதால் விமானம் வாங்கும் திட்டத்தை நிறுத்திவிட்டு அந்த பள்ளிக்கு பேருந்துகளை வாங்கி கொடுத்து இளம்பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் அவற்றில் பயணித்ததைக் கண்டு மகிழ்ந்ததாக ஒரு காணொளி சுற்றி வந்தது. எல்லாமே செய்யறிவின் உபயம். பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே என்றார்போல, பொய்யர்கள் தம் கற்பனைக்கு எட்டியவாறு நிஜம் போல பலவற்றை உருவாக்கி உழவ விட்டு கழிகொள்கிறார்கள். கயவர்களோ ஏமாளி யார் என்று உருமீன் வருமளவும் காத்திருக்கும் கொக்கு போல் காத்திருந்து கவ்விக்கொள்கிறார்கள். ஏமாளி ஆகிறவர்களிடையே நிரம்ப கற்றவர், உயர் பதவி வகித்து ஓய்வு பெற்றவர் என்றெல்லாம் பாகுபாடு கிடையாது. தூண்டில் புழுவை விரும்பி வாய் திறந்த மீனின் கதிதான் எல்லோருக்கும். பிரம்மதேவனின் தலையை கொய்த சிவபெருமானின் கையோடு கபாலம் ஒட்டி கொண்டதாக வரும் புராணக் கதை போல எல்லோருடைய கையிலும் இந்த கைவேசி ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒரு வகையில் இதுவும் பிக்ஷாடனின் கரத்து திருவோடு போன்றதுதான். பிறர் முகம் பாராமல் யாசிக்கிறவன் தன் கையில் இருக்கும் பாத்திரத்திலேயே கண் வைத்திருப்பது போல நாமும் அதில் என்ன வந்து விழுகிறது என்பதிலேயே குறியாக இருக்கிறோம். பேருந்தில் தொடரியில் பயணம் செல்வோர் அக்கம் பக்கம் திரும்புவதில்லை. சக மனிதனை கண்டுகொள்ள கைபேசியிலேயே மூழ்கிவிட்டதால் உடைமைகளை திருட்டுக் கொடுத்தவர் உண்டு. சேரிடம் அறிந்து சேர வேண்டியவர் வேறிடத்திற்கு போய் போக்கற்றவர் போல் அலைதலும் நம் பார்வையில் படுவதுண்டு. எல்லாவற்றுக்கும் எல்லை உண்டல்லவா? உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டுமா? கற்பவை கற்க என்றார் போல, அறிபவை மட்டும் அறிந்தால் போதாதா? கல்வி கரையிலவாதலும் கற்பவர் நாள் சிலவாதலும் கருதித்தான் தண்ணீரில் கலந்த பாலை மட்டும் பிரித்து உண்ணும் அன்னப்பறவை போல கற்றலுக்கான விஷயங்களை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று நம் முன்னோர் மொழிந்தனரே. நம்மை, நம் உறவை, நம் தோழமையை, நம் அறிவை, நம் நடத்தையை, இன்னும் பலவற்றை சீர்குலைத்து நம் வாழ்வை கலைத்து போடும் விஷயத்திலிருந்து எவ்வளவு தூரம் நாம் விலகி இருக்கிறோமோ அவ்வளவு தூரத்திற்கு நன்மை சித்திக்கும். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: நேரம் 6:15. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். நேயர்களே,
1: 6:20 அருளிசை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எக்காரணத்தை முன்னிட்டும் மனிதன் பொய்பேசி பழகக்கூடாது. பொய்பேசி பழகுபவன் படிப்படியாக பாவகாரியங்களை செய்யக்கூடிய கீழான நிலையை பெறுகிறான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அருளிய பொன்மொழி இது.

பி சுஷிலா பாடியதை கேட்டீர்கள். முடிவுகளுக்கு பயப்படாதே, ஆரம்பங்கள் அனைத்தும் புதிது. நம்பிக்கையின் ஒளியில் வழிகாண்பாய் தெளிவாக. அருளிசையில் இனி ஒலிக்கும் இந்த பாடல். ஒலிக்கும் இந்த பாடல் ஷாஜி எஸ் ஷையத் அலி பாடியது.

நேரம் 6:29 ஒலித்துக் கொண்டிருப்பது அருளிசையில் பக்தி பாடல்கள். செல்வ வளம் என்பது அதிக செல்வத்தை பெறுவதல்ல, போதுமென்ற மனதை பெறுவதேயாகும். குரானில் பதிக்கப்பட்ட வரிகள் இவை.

கோபத்தை கைவிடு, செருக்கை கைவிடு, எதையும் தனது என்று நினையாதவனுக்கு துன்பங்கள் ஏற்படுவது இல்லை. அருளிசையில் நிறைவாக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

ஒலித்தந்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அருளிசை நிகழ்ச்சி. நேரம் 6:41. இனி கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு. கேட்பதற்கு முன் நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். நேயர்களே, நாளை வரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழையும் பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 15-19°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9-12°C ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-100%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-8 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.

இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி இடம்பெறும். செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சி எஸ் அருணமான் அவர்களின் உரை, தொடர்ந்து ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃபுரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கே ஏ சண்முக சுந்தரம் அவர்கள். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

எஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதினத் தொடர் கேட்கத் தவறாதீர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. தமிழகத்தில் சென்னை, விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை

0: தெரிவித்த அவர், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்காக கடந்த நிதியாண்டில் தமிழகத்திற்கு 90,476 மெட்ரிக் டன் அளவு உணவு தானியங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செலவுகளுக்கு முழு நிதி உதவியை மத்திய அரசு வழங்குவதாகவும் திரு ஜெயந்த் சௌத்ரி குறிப்பிட்டார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், குரு சீடர் பாரம்பரியத்தை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் தமிழகத்தைச் சேர்ந்த 24 நிறுவனங்களுக்கு 1,91,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார். கலாச்சாரத்துறையில் சிறந்த சாதனைகள் படைப்போருக்கான திட்டத்தின் மூலம் 29 கலைஞர்களுக்கு 38,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் மூலம் வேளாண் துறை மாணவர்களுக்கான உதவித்தொகையை அவர் விடுவித்தார். இதன் மூலம் 6,000-க்கும் மேற்பட்ட வேளாண் துறை மாணவர்களுக்கு 21 கோடி ரூபாய்க்கும் மேலான உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டது. அப்போது பேசிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வேளாண் துறை மாணவர்கள் நிதி உதவியை பெறுவதில் ஏற்படும் தாமதம் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். வேளாண்மையின் எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார் செய்ய வேளாண் கல்வி, ஆராய்ச்சி, பயிற்சி முறை ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அரசு மின்னணு சந்தை தொடங்கப்பட்ட 10வது ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த வசதி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் தற்போது அந்த சூழல் கிடையாது என்று அவர் தெரிவித்தார். அரசு மின்னணு சந்தை மூலம் 20,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான மதிப்புடைய பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக உள்ளதாக கூறியுள்ளார். பதில்களை எதிர்நோக்கியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அவற்றை கேட்பதற்கு அவையில் இருக்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 20ஆம் தேதி வரை இந்த விண்ணப்ப பதிவு நடைபெற உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தரவரிசை பட்டியல் இம்மாதம் 25ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் மாணாக்கர் சேர்க்கை வரும் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தங்க மோதிரம் கொடுத்தால் மக்கள் அரசு மருத்துவமனைகளை நோக்கி வருவார்கள் என்ற அமைச்சர் திரு அருண்ராஜின் கண்ணோட்டம் தவறானது என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் ஆகியும் அரசு மருத்துவமனைகளில் எந்தவித முன்னேற்றத்தையும் மாநில அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் மாணவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திருப்பூரில் மாநகர காவல்துறை

0: துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இளைய தலைமுறையை போதைப் பொருட்களின் பிடியிலிருந்து பாதுகாத்து போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்ட பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழிப்புணர்வை வெறும் வார்த்தைகளோடு நிறுத்தாமல் மாணவர்களின் படைப்பாற்றலோடு இணைக்கும் வகையில் பேச்சு போட்டி, போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு போஸ்டர் தயாரித்தல் மற்றும் மைம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. போதைப் பொருளை மறுப்போம், வாழ்க்கையை வரவேற்போம் என்ற விழிப்புணர்வு எண்ணத்தை மாணவர்களின் மனதில் விதைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்தது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 111 பேர் உயிரிழந்தனர், 87 பேர் காயமடைந்தனர். ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. இந்திய அமெரிக்க கடற்படை இடையே வெடிமருந்துகளை அகற்றுதல் தொடர்பான கூட்டு பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 336 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கும் முகாமை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். சதுரகிரி மலையில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் இன்று சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார். மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரை பகுதிகளின் 32 இடங்களில் இலவச ஒய்ஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அக புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேலம் அணி 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இன்று மாலை மணி 3:30 தொடங்கவுள்ள ஆட்டத்தில் நெல்லை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. சென்னை, விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:55.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி.
1: பழங்குடியின மக்களின் செயல்பாடுகள் குறித்து பசுமை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: பழங்குடி மக்கள் ஒவ்வொரு மக்களுக்குமே அவர்களுடைய வழிபாடுகள், அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய வாழ்விடங்கள், மொழி, அவர்களுடைய செயல்பாடுகள், இவைகள் எல்லாமே வித்தியாசமான ஒன்றா இருக்கிறதுனால இவற்றை எல்லாமே ஆய்வு செய்து அதை

0: என்ன செய்யணும் அப்படிங்கறதுக்கான ஆராய்ச்சிகள் வந்து இந்த பழங்குடியர் மக்கள் மூலியமா மிகப்பெரிய அளவுல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நீலகிரி மாவட்ட மக்களினுடைய தோடர் மக்களினுடைய வாழ்க்கை, திருமண சடங்குகள், பிறந்ததுல இருந்து இறந்து இருக்கக்கூடிய வகையில வந்து பாத்தீங்கன்னா இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர்களா அவங்க இருந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த மக்களுக்கான வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு புல்வெளிகள் எழுந்து போகுது அல்லது ஒரு காடுகள் இழக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியினுடைய வாழ்க்கை பாதிப்படைய இருக்குது. இப்ப அவங்க கலாச்சாரத்தோட இணைந்திருக்கக்கூடிய பல கலைகளை அவங்கள பொருளாதார நிலையில உயர்த்தக்கூடிய பணிகள் வந்து நம்ம நாட்டில் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. கைவினை பொருட்கள், அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய கோத்தா பக்கள் செய்யக்கூடிய உலோகங்களை பற்றின அறிவு நீலகிரி மாவட்டத்தில் முதன் முதலா அறிந்து கொண்டிருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோத்தா மக்கள் தான் இருப்பாங்க. அதே மாதிரி மண்பாண்டம் செய்யக்கூடியதுல மிக சிறந்த கலைஞர்களா இருக்காங்க. அவர்களுடைய கலைகள் இன்னைக்கு வந்து உலகளாவிய அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயமா நீலகிரி மாவட்டத்தினுடைய தோடர் கோத்தர் இந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. அந்த பகுதி மக்கள் இன்னைக்கு வந்து நிறைய வளர்ச்சி பெற்று அவர்களுடைய இதில் வந்து நிறைய படித்தவர்கள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரியானவர்களும் ஆய்வாளர்களும் பலரும் நீலகிரி மாவட்டம் தொடர்ந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை தான் காரணமா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி சமவெளி பகுதி, கூடலூர் பகுதி மக்கள் பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் விவசாயத்தை முன்னெடுத்து பழங்குடி மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதிக அளவுல வந்து கூடலூர் பகுதியில இன்னுமே தங்களுடைய பாரம்பரியமான அந்த வாழ்க்கை, குடிசை, அந்த மண் வீடுகள், காடுகளுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியத எதையுமே இன்றைக்கு காலகட்டத்தை இன்னைக்கு வாழ்ந்து நாளைக்கு ஒரு பறவைகள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோ அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை கூடலூர்ல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை இன்னும் அவர்கள் பார்த்துட்டு இருக்கோம். அவர்களுடைய பாடல்கள், நடனங்கள் எல்லாமே இயற்கையை குறித்த ஒரு வாழ்க்கையா தான் இருக்க முடியும். இயற்கையை பாதுகாக்கிறதுக்கும் அவர்கள் பார்த்த மலர்கள், பூக்கள், செடி கொடிகள், மண் சார்ந்த அந்த வாழ்க்கை முறைகள் எல்லாத்தையுமே அதை தான் கொண்டு வந்து அந்த பாடல்கள் மூலியமாகவும் கலாச்சார முறையிலையும் இருந்துட்டு இருக்க. இன்னைக்கு நம்ம நீலகிரி மாவட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள்கிட்ட இருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஆய்வுகள் குறைவான அளவுதான். இந்த பழங்குடி மக்கள்கிட்ட அந்த ஆய்வுகள் இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூடலூர் பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வைத்தியர்கள், பழங்குடியினரான வைத்தியர்கள் பாத்தீங்கன்னா கேரளாவில் இன்னைக்கு வந்து இந்த பாரம்பரிய வைத்தியம் செய்யக்கூடியவர்கள் வந்து அதிகமா இருக்காங்க. பல நோய்கள் கொண்டவர்கள், கால்கள் வந்து வீக்கம், அடிபட்டது, நரம்பு துருண்டது, இந்த மாதிரி பல ட்ரீட்மெண்ட்களை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எலும்பு சிகிச்சை இந்த மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எருமாடு பகுதியில கூட இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து திறமையான முறையில அவர்களே மருந்து தயார் பண்ணி இயற்கை மூலிகை சாறுகள் பயன்படுத்தி வைத்தியம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திருக்காங்க. இவைகள் எல்லாமே வந்து இந்த இயற்கையான இந்த பாரம்பரிய அறிவை நம்ம வந்து பாதுகாக்கும் போது அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கலாம். அதிக அளவிலான மூலிகைகளை அறிந்து வச்சு பாதுகாத்தக்கூடிய ஒரு மக்களா பழங்குடி மக்களை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். கிழங்கு வகையில இருந்து மூலிகை தாவரங்கள், செடிகள் இவைகள் எல்லாமே அவர்கள்ட்ட இருக்கு. அந்த பாரம்பரிய அறிவை வந்து நம்ம வந்து நிச்சயமா எடுத்துட்டு போகணும், ஆய்வுகள் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நிறைய திட்டங்கள் செயல்படுத்தி அவர்களுடைய கலை உணர்வுகள், அவர்கள் செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு அரசு வந்து பண்ணிட்டு இருக்காங்க.
1: பழங்குடியின மக்களின் செயல்பாடுகள் குறித்து பசுமை தீர்ப்பாயத்தின் நீலகிரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். நிலையத்தில் நேரம் 7:00.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஹோமியோபதியின் அடிப்படை கோட்பாடுகள் குறித்து மருத்துவர் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: உடம்பு சரியில்லாம போகும்போது நம்மள பலருக்கும் மனசுல எழுற ஒரு கேள்வி, எந்த சிகிச்சை முறையை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு தான். இதுல ஹோமியோபதி சிகிச்சை முறைய பத்தியும் பல சந்தேகங்கள்

0: ஹோமியோபதி அப்படின்ற வார்த்தை என்ன குறிக்கிது அப்படின்னு பார்க்கலாம். ஹோமியோ அப்படின்னா சிமிலர்னு சொல்றோம், பத்தி அப்படின்னா சஃபரிங்னு சொல்றோம். அதாவது ஒத்ததை ஒத்ததால் குணமாக்குதல் அப்படின்றது தான் இந்த சிஸ்டமுடைய அடிப்படை கோட்பாடா இருக்கு, சரிங்களா. ஸோ முதல்ல ஹோமியோபதி அப்படின்றது ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன், அதாவது ஒரு மாற்று மருத்துவ முறை. இதுல ஆயுஷ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல ஹெச் அப்படின்றது ஹோமியோபதியை குறிக்கிது. மக்களுக்கு பொதுவா இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, ஹோமியோபதி அப்படின்றது ஆயுர்வேதா சித்தா இந்த மாதிரி ஏதோ ஒரு நாட்டு மருத்துவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹோமியோபதி அப்படின்றது இந்திய மருத்துவ முறை கிடையாது, ஜெர்மனி அப்படின்ற ஒரு நாட்டில இருந்து வந்த ஒரு மருத்துவ முறை தான் ஹோமியோபதி. இதை யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் சாமுவேல் ஹெனமன். இவர் ஒரு ஜெர்மனி நாட்டை சேர்ந்த அலோபதி எம்டி டாக்டர். சோ 18th நூற்றாண்டுல இவர் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்ணப்ப அவருக்கு ஒரு மனநிறைவு இல்ல, ஏன்னா அந்த நேரத்துல அலோபதி அப்படின்றதும் அவ்வளவா ஒரு டெவலப் ஆகாத ஒரு சிஸ்டமா இருந்திருக்கு. சோ அதனால புத்தகங்களை மொழிபெயர்க்கிற வேலைகளை அவர் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. சோ அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது கலன் மெட்டீரியா மெடிக்கா அப்படின்ற ஒரு புக்கை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. அதுல சின்கோனா பார்க் மலேரியா நோயை குணப்படுத்தும் அப்படின்ட்டு எழுதியிருந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, அதோடைய கசப்பு தன்மை அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை விட கசப்பான எவ்வளவு பொருள்கள் இருக்கும்போது ஏன் சின்கோனா மட்டும் மலேரியாவை குணப்படுத்துது அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி எழுந்தது. அப்பதான் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த சின்கோனா பார்க்குடைய ஒரு டிகாஷன் ரெடி பண்ணி அவர் அது குடிச்சிருக்காரு. குடிச்ச உடனே மலேரியா மாதிரியே நோய் அறிகுறிகள் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. சோ உடனே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, மற்றவர்களுக்கும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து கொடுத்து பார்த்திருக்காரு. அப்ப அவங்களுக்கும் மலேரியா மாதிரியே நோய் அறிகுறிகள் ஏற்பட்டிருக்கு. சோ இப்பதான் வந்து அவருக்கு ஹோமியோபதியுடைய அடிப்படை கோட்பாடு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதாவது லா ஆஃப் சிமிலியா அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு மருந்து பொருள் ஒரு ஆரோக்கியமான ஒருத்தர்ல என்னென்ன நோய் அறிகுறிகளை ஏற்படுத்துதோ அதேதான் அது நோயாளியில குணப்படுத்தும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. சோ இப்படிதான் ஹோமியோபதி மருத்துவ முறை அப்படின்றது முதல் முதலா உருவாக்கப்பட்டது. இல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு மருந்து பொருள் இருக்கு அப்படின்னா அத ஒரு மனிதருக்கு கொடுத்து பார்ப்பாங்க, ஒரு ஆரோக்கியமான மனிதருக்கு. கொடுக்கும் போது அது என்னென்ன நோய் அறிகுறிகளை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்து அதை நோட் பண்ணிப்பாங்க. இந்த புக்குக்கு பேர் என்னன்னா மெட்டீரியா மெடிக்கா. சோ இந்த மெட்டீரியா மெடிக்கா அப்படின்ற புக்கை தான் ஒவ்வொரு ஹோமியோபதி டாக்டரும் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு மருந்து கொடுப்பாங்க. சோ அடிப்படை கோட்பாடுகள், ஹோமியோபதி அப்படின்ற ஒரு சிஸ்டமுடைய அடிப்படை கோட்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் சிமிலர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒத்தது ஒத்ததை குணமாக்கும் அப்படின்னு சொல்றோம்.
1: நலமுடன் வாழ.
2: இதுவரை ஹோமியோபதியின் அடிப்படை கோட்பாடுகள் குறித்து மருத்துவர் டாலி அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: இனி தொடர்ந்து கேட்போம் அறையின் 305 கடவுள் படத்திற்காக ஹரிணி பாடிய பாடல்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணி குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இன்றைய தேதியில வந்து நோட்டரியோட தேவைகள் என்னென்ன, அது எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நோட்டரிங்கிறது என்ன அப்படிங்கறத ஒரு ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வழக்கறிஞர்கள்ங்கிறது நீங்க எல்லா பக்கமுமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கோர்ட்டுகள்ல மத்த இடங்கள்ல வழக்கறிஞர்கள் இருக்காங்க. ஆனா இந்த நோட்டரி வழக்கறிஞர்கள்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விக்குறியா இருக்கும். இந்த நோட்டரி வழக்கறிஞர்கள் அப்படிங்கறத ஒன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த ரெண்டு கவர்மெண்ட் மூலமா வந்து வழக்கறிஞர்களா பார் கவுன்சில்ல என்ரோல் பண்ணிக்கிட்ட ஒரு நபரை தான் வந்து நோட்டரி வழக்கறிஞர்களா வந்து நியமிக்க முடியும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ காப்பி அட்டஸ்டேஷன். ட்ரூ காப்பி அட்டஸ்டேஷன் என்ன? ட்ரூ காப்பி அட்டஸ்டேஷன் அப்படிங்கறது ஒரு ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ நீங்க சேர்த்துறீங்க அப்படின்னம்னா ஒரிஜினல் டிசி மார்க் ஷீட் இதையெல்லாம் வந்து நம்ம எங்கேயுமே கொடுக்க முடியாது. ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்கூல்ல வந்து இப்ப டென்த் முடிச்சீங்கன்னா லெவன்த் ஜாயின் பண்ணும் போது அங்க வந்து டிசிய கொடுத்துருவோம், மார்க் ஷீட் நம்ம கிட்ட இருக்கும். இப்ப நம்ம அந்த மார்க் ஷீட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த ஜெராக்ஸ்ல வந்து நோட்டரி கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு வாங்க, அதை நாங்க வாங்கி வச்சுக்கிறோம் அப்படிம்பாங்க. அப்ப அந்த நோட்டரி அட்டஸ்டேஷன் அப்படிங்கறது ஒரிஜினலை கம்பேர் பண்ணிட்டு அந்த வாசகங்கள் வேர்ட்ஸ் லைன் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுல நாங்க ட்ரூ காப்பி அட்டஸ்டட் பை மீ அப்படின்னு போடுவோம். ஒரிஜினல் வெரிஃபைடு, இதை சீல் வச்சு கொடுத்தோம்னா இது ஒரிஜினலுக்கு சமானமானது, இதை வாங்கி வச்சுட்டு ஒரிஜினலை திருப்பி தந்துருவாங்க. ஸோ இது வந்து ஸ்கூல் டிசி மார்க் ஷீட் இதுக்கு மட்டும் கிடையாது, எல்லா பத்திரங்களுக்கும். இப்ப நீங்க ஆதார் கார்டை ஒரு இடத்துல கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ஆதார் கார்டுலயும் அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு சொல்லுவாங்க. பேங்க்ல வந்து பேன் கார்டு கொடுக்குறீங்கன்னா அதுக்கும், லோன் அப்ளை பண்றீங்க இல்ல மற்ற மகளிர் குழுல வாங்க போறீங்க எதுக்காவது நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அட்டஸ்டேஷன் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படிம்பாங்க. அந்த அட்டஸ்டேஷனை நோட்டிகிட்ட வாங்கலாம். நீங்க ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, சேல் டீட் அதாவது விற்பனை ஆவணம் இருக்கு, இல்ல தான செட்டில்மெண்ட் பத்திரம்,

0: மாதிரி எந்த பத்திரமாக இருந்தாலும் அந்த ஒரிஜினலை வந்து நாங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரூ காப்பி வெரிஃபைடு அப்படின்னு போட்டு கொடுப்போம். ஸோ எனி டாக்குமெண்ட்ஸ் அட்டஸ்டட் பை நோட்டரி அட்வொகேட்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேஷன். ஒரு கார்ப்பரேஷனில் நோட்டரியோட பயன்பாடு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் கார்ப்பரேஷனில் சொத்து வாங்கிட்டீங்க, அந்த சொத்தின் பேரில் டேக்ஸ் போடணும், வரி போடணும் இல்லையா. அந்த வரி போடுறதுக்கு பழைய ஓனர் பேர் இருக்கும். அப்போ புதுசாக உங்கள் பேரை அதில் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு ஒரு நோட்டரி அஃபிடவிட்டு தேவைப்படும். அந்த நோட்டரி அஃபிடவிட் வந்து பார்த்தீங்கன்னா முறைப்படி நோட்டரி வழக்கறிஞர்கள் அணுகி நீங்கள் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நோட்டரி அஃபிடவிட்டு டேக்ஸ் வந்து என் பேரில் போடுறதுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் பேரில் இருக்கக்கூடிய பத்திரம், மூலப்பத்திரம், உங்கள் பேருக்கு வந்த பத்திரம் இதையெல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அந்த பத்திரத்தை வந்து இவங்க படித்து பார்த்து முத்திரைத்தாளில் முறைப்படி என்னென்ன வாசகங்களை கொண்டு வரமோ அதெல்லாம் போட்டு உங்கள் பேருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு அஃபிடவிட்டை தயார் பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் வாட்டர், தண்ணி கனெக்ஷன் உங்கள் பேர்லேருந்து மாற்றணும், அதுவும் அதே மாதிரி. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நோட்டரி அஃபிடவிட்டை அணுகி அவர் மூலமாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவங்க வாரிசுதாரர்கள் பேரில் வந்து சொத்து மாறணும் இல்லையா. அப்போ அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டரி வழக்கறிஞர்களை அணுகி, இப்போ நாம் வந்து முதல்ல பார்க்கும்போது நோட்டரி வழக்கறிஞர்கிட்ட நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வாங்கி யாரோ ஒரு பேருக்கு வந்து நம்ம அமௌண்ட்டை மாற்றணும் பேங்க்கில். அதே வந்து சொத்தை மாற்றுறது வந்து அந்த மாதிரி மாற்ற முடியாது. சொத்தை மாற்றுறது வந்து முறைப்படி சார்பதிவாளத்தை அணுகி அந்த நபர் எனக்கு இந்த பாகம் வேண்டாம் அப்படின்னா அவங்க தான செட்டில்மெண்ட்டாவோ இல்லை அவங்களுக்கு அதுக்குண்டான பெனிஃபிட்டை கொடுத்துட்டு என்ன செட்டில்மெண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே வந்து நோ அப்ஜெக்ஷன் பண்ணால் ஒருத்தர் பேருக்கு மாறாது. இதை வந்து அவங்க பேருக்கு நேம் மட்டும் வந்து போட்டு கொடுப்பாங்க. நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர்த்து பேருமே அதில் வரும். இது வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அஃபிடவிட்டை அடிச்சு கொடுப்பாங்க.
1: நிகழ்ச்சியில் இதுவரை அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணி குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு உள்ளிட்டவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின்போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங், வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை பறக்கவிட்டு உரையாற்றுவார் என்று தெரிவித்தார். முதல் முறையாக சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சியின்போது செங்கோட்டை கொத்தளத்திலிருந்து தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடப்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் எம்ஐ

0: 17 ரக ஹெலிகாப்டர்கள் பங்கேற்று வானில் தேசியக்கொடி மற்றும் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டை நினைவு கூறும் சிறப்பு பதாகை ஆகியவற்றை காட்சிப்படுத்தும் என்றும் பாதுகாப்புத்துறை செயலர் தெரிவித்தார். மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாகவும் விவாதங்களை திசை திருப்புவதாகவும் பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜே பி நட்டா, திரு ராகுல்காந்தியின் நோக்கம் விவாதத்தில் ஈடுபடுவது என்றில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று கூறினார். எந்தவொரு விவகாரம் தொடர்பாகவும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து விவகாரங்கள் தொடர்பாக எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக இருப்பதாக அவர் கூறினார். அவை சுமூகமாக செயல்பட வேண்டும் என்பதே அரசின் நிலைப்பாடு என்று திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். மாணவர்களின் மனநலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், சிபிஎஸ்இ பள்ளிகளில் மனநல ஆலோசகர்களை நியமனம் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நவோதயா பள்ளிகளில் 830 ஆலோசகர்கள் ஒப்பந்த முறையில் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலும் மனநல ஆலோசகர்களை நியமனம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஐஐடி ஐஐஎம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களிலும் மனநல ஆலோசனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் சுகந்தா மஜும்தார் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா கடற்படை இடையே வெடிமருந்துகளை அகற்றுதல் தொடர்பான கூட்டுப் பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. வரும் 14 தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டுப் பயிற்சியில் போர் உபகரணங்கள் செயல்முறை விளக்கம் உள்ளிட்டவையும் இடம்பெறுகிறது. திரிபுராவில் இருந்து முதல் முறையாக 1 மெட்ரிக் டன் கடுகு தேன் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணைய உதவியுடன் இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் திரிபுராவின் கடுகு தேனுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்பு கிடைத்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக நேற்று நடைபெற்ற போராட்டத்தின்போது போராட்டக்குழு தலைவர் திரு தேவேந்திரநாத் மகத்தோவின் உடல்நிலை மோசமானதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசு பணியாளர் தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி திரு மகத்தோ கடந்த 9 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ்சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் மூலம் வேளாண்துறை மாணவர்களுக்கான உதவித்தொகையை அவர் விடுவித்தார். இதன் மூலம் 6000 மேற்பட்ட வேளாண்துறை மாணவர்களுக்கு 21 கோடி ரூபாய்க்கும் மேலான உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அப்போது பேசிய திரு சிவராஜ்சிங் சௌஹான், நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வேளாண்துறை மாணவர்கள் நிதி உதவியை பெறுவதில் ஏற்படும் தாமதம் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். வேளாண்மையின் எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார் செய்ய வேளாண் கல்வி, ஆராய்ச்சி, பயிற்சி முறை ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்று திரு சிவராஜ்சிங் சௌஹான் வலியுறுத்தினார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அரசு மின்னணு சந்தை தொடங்கப்பட்ட 10வது ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த வசதி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கொள்முதலில் வெளிப்படைத் தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் தற்போது அந்த சூழல் கிடையாது என்று அவர் தெரிவித்தார். அரசு மின்னணு சந்தை மூலம் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்புடைய பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டாா்.

0: உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நிட்டி பள்ளத்தாக்கு பிராந்தியத்தில் சமோலி மாவட்டத்தில் பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் அந்த பகுதி முக்கிய நகரத்தில் இருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நிலைமை சீராகும் வரை அங்கு செல்வதை பொதுமக்கள் தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கொலம்பியாவில் நேற்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. 570 பேர் காயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் மேற்கு பகுதியில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. இதன் காரணமாக 100+ கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் பலர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்புக் குழுவினரும் உள்ளூர் மக்களும் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்துவதற்காக அங்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் கடந்த 10 ஏற்பட்டுள்ள மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கமாக அண்டை நாடுகளான ஈக்வடார் மற்றும் பனாமாவிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் பெரிய சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. தலைநகர் டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில், ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க இஸ்ரேலிய நாடுகள் விதிக்கும் நிபந்தனைகளை பொறுத்தே அந்த நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறினார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 இழப்பிற்கு 195 எடுத்தது. 196 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேலம் அணி 20 9 இழப்பிற்கு 159 எடுத்து தோல்வியடைந்தது. இன்று மாலை மணி 3:30 தொடங்க உள்ள ஆட்டத்தில் நெல்லை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இரவு மணி 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் திருப்பூர் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80 சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150 ஆண்டு உள்ளிட்டவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மச்சும்தார் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

நேர்களை இனி கேட்டு ரசிக்கலாம். குட் மார்னிங் நில்கிரீஸ். பிரச்சனைகளுக்கு ரெண்டே காரணம் தாங்க, ஒன்னு யோசிக்காம செய்யறது, இன்னொன்னு எதையுமே செய்யாம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. யோசிக்காம செஞ்சாலும் பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும், எதையுமே செய்யாம யோசிச்சுட்டே இருந்தா பிரச்சனைகள் எப்படி சால்வ் ஆகும்? ஸோ இன்னைக்கு ஃபுல்லா இதை பத்தி யோசிச்சுட்டே இருங்க, எப்படி நம்ம பிரச்சனையை சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி. நிகழ்ச்சியில குட் மார்னிங் சொல்லி இணையிற நான் உங்கள் அன்பு தோழி கவிதா.

காய்ச்சல் தலைவலி மாதிரி இப்ப எங்க பார்த்தாலும் வந்து புற்றுநோய் அப்படின்ட்டு ஈஸியா சொல்றாங்க. அதுலயும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெண்களை பாதிக்கிற புற்றுநோய்களில் மார்பக புற்றுநோய் தான் வந்து பெருசா பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. இப்போ ரெண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இது வந்து இப்போ நிறைய பெண்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நோய் வந்து பாபிலோமா வைரஸ் அப்படின்ற ஒரு நுண்கிருமி வாயிலாக தான் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து தடுப்பூசி மூலமாக சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உலக அளவில் பல

0: வந்து அந்தந்த நாடுகளில் தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழே இந்த தடுப்பூசியை வந்து பெண்களுக்கு போட்டுட்ருக்காங்க. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து தடுப்பூசி 14 வயசுடைய பெண்களுக்கு செலுத்தும் விதமாக நம்ம நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 14 வயதுடைய பள்ளிக்கு செல்கிற மாணவியர்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் முகாம் வந்து தொடர்ந்து நடைபெற்று தான் இருக்குது. இதை பற்றின விழிப்புணர்வு எவ்வளோ பேருக்கு இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணுங்க, 14 வயசு நிறைவடைந்த பெண்களுடைய தாய்மார்கள் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த தடுப்பூசியை வந்து போட்டுக்கோங்க. எல்லா வேலை நாட்களிலுமே காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த ஊசி வந்து செலுத்தப்பட்டுருக்கு. ஸோ 14 வயசுடைய பெண் குழந்தைகளோட பெற்றோர்கள் இந்த அரிய வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவலை தொடர்ந்து நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணலாம். தீரன் அதிகாரம் அப்படின்ற படத்துலேருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டேடியம் ஓண்டி இது ஊட்டி 101.8 எல்லாமே சமகிட்டு.
1: என்னடி கள்ள காட்டுற,

0: இஷ்டம். உன் இஷ்டமா?
1: எல்லாம் என் இஷ்டம்னா அப்புறம் நீ எதுக்கு?
0: நீ இஷ்டப்படுறதெல்லாம் செய்யறதுக்கு.

0: உங்க அம்மா பாரு எப்படி உருன்னு இருக்கு.
1: உங்க அப்பா மூஞ்சி பாத்துட்டு அப்புறம் பேசு.
0: ஹே மாமா மாமா, இன்னொரு வாட்டி இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: போடி.

தீரன் அதிகாரம் படத்திலிருந்து அருமையான பாடலை கேட்டு முடிச்ச நேரம் 7:37 ஆயிடுச்சுங்க. குட் மார்னிங் எல்கிரீஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததான் இன்றைய வானிலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது இன்னைக்கு வந்து கொஞ்சம் மேகமூட்டத்துடன் இருக்கும், சில லேசானது முதல் மிதமான கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாம் சேஃப்டியாக எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்புங்க. இது வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையும் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கோம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கிளம்புறது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளம்பும்போது தான் தெரியும். நம்ம வந்து எல்லா பொருளையும் மிஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி போயிட்டிங்கன்னா நம்ம மனசும் சரி, நம்ம உடம்பும் சரி, அன்றைய நாளே சரி, நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம், எந்த டென்ஷனும் இல்லாமல் இருக்கலாம். ஸோ 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு வீட்டிலேருந்து வெளியே வந்துருங்க, கெட் அவுட் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்துருங்க, அதுதான் வந்து நமக்கு நல்லது. ஸோ அடுத்த பாடலை கேட்கலாம். விக்ரம் வேதா படத்துலேருந்து வந்துட்டு இருக்க ஸ்டேட்டியோ ஓண்டி இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம்.

சகோதரி, உங்கள் பேருக்கு ஏற்றாற்போல நீங்கள் பேசாமலே இருக்கிறீர்கள் என்று நேற்று வரை சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இன்று வட்டியும் முதலுமாக சேர்த்து உங்கள் கணவரிடம் பேசி தீர்த்து விட்டீர்கள் என்று இளங்குமரன் முதன்முதலாக மணிமார்பனுடைய மனைவியை நோக்கி பேசினான். அவள் பதில் சொல்லவில்லை. அந்த குரலின் ஒலியில் பயந்து தயங்கி நின்றாள். பேர்தான் பதுமை. இந்த சொல்லரசியின் வார்த்தைகளுக்கு இவள் கணவனாகிய நானே அவ்வப்போது பதில் கூற திணறிப்போகிறேன் ஐயா என்று மணிமார்பன் தான் சிரித்தவாறே இளங்குமரனுக்கு பதில் கூறினான். இதை கேட்டு இளங்குமரன் புன்னகை புரிந்தான். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் பொறுத்தருளி என்னை மன்னிக்க வேண்டும் என்று தயங்கி தயங்கி ஒவ்வொரு வார்த்தையாக குனிந்து தலை நிமிராமலேயே சொன்னாள் பதுமை. தப்பாக பேசியிருப்போமோ என்று இப்போது நீங்கள் நினைத்து பயப்படுவதுதான் பெரிய தப்பு சகோதரி. உங்களுடைய சில கேள்விகளுக்கு உங்கள் கணவரே பதில் கூற திணறியதையும் நான் கவனித்தேன். நான் முல்லையிடம் கப்பலேறும் முன்பு சொல்லி விடைபெற்றுக் கொள்ளாதது மூன்று பேருடைய மனங்களை துன்புறுத்தியிருக்கிறது என்று எனக்கே இப்போது தெரிகிறது. முல்லை துன்புற்றதை தவிர நீங்கள் வேறு இதற்காக மனம் வருந்தியிருக்கிறீர்கள் போலும். முல்லையின் தந்தையும் மனம் வருந்தியிருக்கிறார். அருளாளன் அன்பில்லாதவனாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. அருளாளனுடைய அன்புக்கு காரணமும் விளைவும் தனியாக இல்லை என்பதுதான் முக்கியம். நான் தன்னிடம் சொல்லி விடைபெற்றுக் கொள்ளாததை எண்ணி முல்லை வருந்தியிருப்பாளானால் அதுவும் அறியாமைதான் என்று இளங்குமரன் கூறிக்கொண்டே வந்தபோது பதுமையிடமிருந்து நடுவே சில சொற்கள் ஒலித்தன. அன்பை தவிர வேறு எதையும் அறியாமல் இருப்பதால்தான் பெண்களுக்கு அறியாமையையும் ஒரு குணமாக சொல்லிவிட்டார்கள். மற்றவற்றை அறியாமல் இருப்பது என்ற பேதமையை போர்வையாக போர்த்தி எங்கள் அன்பாகிய அறிவை நாங்கள் காப்பாற்றிக் கொள்கிறோம். ஏதேது, நீ இவருக்கே தத்துவம் சொல்லிக் கொடுப்பாய் போலிருக்கிறதே பதுமை என்று தன் மனைவியை கடிந்து கொள்வது போல குறுக்கிட்டான் மணிமார்பன். உலகத்தில் எந்த தத்துவத்தையும் யாரும் முடிந்து வைத்துவிட்டு போய்விடவில்லை மணிமார்பா. உன்னுடைய மனைவியின் பேச்சிலிருந்து நான் புதிதாக ஏதாவது தெரிந்து கொள்ள முடியுமானால் அதுவும் நான் அவசியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய தத்துவம்தான். என்னை அறியாமலேயே நான் பிறரை புண்படுத்தி விடுகிற சந்தர்ப்பங்கள் நேரிடாமல் எனது சான்றாண்மையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றுதான் நானும் ஆசைப்படுகிறேன். பிறர் கவனத்தை அவசியமின்றி கவர்ந்து நம்புறமாக திருப்ப வேண்டாம் என்று நாம் மௌனமாக இருந்து விடுவது சில சமயங்களில் பிறரை துன்புறுத்தி விடுகிறது. அதற்கென்ன செய்யலாம் என்று இளங்குமரன் பேசிக் கொண்டிருந்த போது ஏதோ காரியமாக கப்பலின் கீழ்த்தட்டுக்கு போயிருந்த வளநாடுடையார் மரப்படிகளில் பலத்த ஓசை எழுப்பிக் கொண்டு மேலே அதிர நடந்து வந்தார். அவர் மேலே வந்த விதமும் அவர்களை பார்த்த பார்வையும் அவசரத்தையும் பரபரப்பையும் மூட்டுவனவாய் இருந்தன. அதோ பின்னால் நம்மை துரத்திக் கொண்டு வருவது போல தொடர்ந்து வரும் அந்த படகை பார்த்தாய தம்பி. முதலில் யாரோ எங்கோ படகு பயணம் செய்கிறார்கள் என்றெண்ணி நானே அசிரத்தையாகத்தான் இருந்தேன். அந்த படகில் இருப்பவர்களில் ஒருவர் அடிக்கடி ஊன்றுகோலை நம்முடைய இந்த கப்பல் செல்லும் திசையில் நீட்டி மற்றவர்களிடம் ஏதோ சொல்வதையும் அவர்களதை கேட்டு படகின் வேகத்தை மிகுதிப்படுத்துவதையும்

அந்த படகு நம்மை நெருங்குவதையும் கூர்ந்து கவனித்த பின்புதான் எனக்கே சந்தேகம் ஏற்பட்டது என்று சொல்லிக்கொண்டே கரைப்பக்கமாக கையை காட்டினார் வளநாடுடையார். மணிமார்பனும் இளங்குமரனும் அவர் காட்டிய திசையில் விரைந்து திரும்பி பார்த்தார்கள். உண்மைதான், பின்னால் வந்து கொண்டிருந்த படகு துரத்துவதைப் போலதான் நெருங்கி பாய்ந்து வந்து கொண்டிருந்தது. நீ கீழே போய்விடம்மா என்று வளநாடுடையார் மணிமார்பனுடைய மனைவி பதுமையை துரிதப்படுத்தி கீழே அனுப்பிவிட்டு கணத்துக்கு கணம் நெருங்கும் படகை கவனிக்கலானார். படகு அதன் உள்ளே அமர்ந்திருக்கின்றவர்களின் முகம் நன்றாக தெரிகிற அளவு நெருங்கிவிட்டது. மணிமார்பனுடைய பார்வை விரைந்து சென்று அந்த படகில் சந்தித்த முதல் முகத்தில் ஒரே ஒரு கண்தான் இருந்தது. பார்த்த அவசரத்திலும் பார்க்கப்பட்ட முகம் உண்டாக்கிய பரபரப்பிலும் ஒரு கண் இருந்தது தெரிந்ததா அல்லது ஒரு கண் இல்லாதது தெரிந்ததா என்று உணர முடியவில்லை. ஏற்கனவே பழகிய அந்த முகத்தின் பயங்கரம் தெரிந்தது. ஒரே கண் மட்டும் இருந்ததனாலோ அல்லது ஒரு கண் இல்லாமையினாலோ படகில் இருந்தவர்களின் தோற்றத்தில் பளீரென்று பார்வையில் பதிந்த முகம் நகைவேழம்பருடையதாகத்தான் இருந்தது. அவரை இளங்குமரனும் பார்த்தான். ஐயா, இவன் நல்ல எண்ணத்தோடு வரவில்லை. இந்த பாவி பின்தொடர்வதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று பயத்தில் சொற்களை குளறினான் மணிமார்பன். தன்னுடைய வாழ்வின் எங்கோ ஒரு மூலையில் பழைய நாட்கள் சிலவற்றில் அந்த ஒற்றைக்கண் கொலகாரனிடம் அகப்பட்டுக் கொண்டு தான் பட்ட வேதனைகள் இந்த வினாடியில் மணிமார்பனுக்கு நினைவு வந்துவிட்டன போலும். பயப்படாதே, படகில் வருகிறவன் எவனாக இருந்தாலும் அவன் உயிருக்குத்தான் ஆபத்து. நாம் மூன்று பேர் கப்பல் ஊழியர்கள் எல்லாருமாக சேர்ந்தால் அந்த படகை பொடி பொடியாக செய்து கடலில் கரைத்து விடலாம் அப்பனே என்று சொல்லியபடி கையில் வேலை எடுத்து குறிப்பார்க்க தொடங்கிவிட்டார் வளநாடுடையார். மணிமார்பனும் ஒரு வேலை எடுத்துக் கொண்டான். இளங்குமரன் மட்டும் கை கட்டி நின்றவாறே முகத்தில் மெல்லிய நகைமலர இருந்தான். என்ன ஐயா நிற்கிறீர்கள் நீங்களும் என்று சொற்களை தொடங்கிய மணிமார்பன் இளங்குமரனுடைய முகபாவத்தை நோக்கிவிட்டு பேச்சை நிறுத்திக் கொண்டு விட்டான். மணிமார்பா, இந்த வினாடிகள்தான் எனக்கு மெய்யான சோதனை. நான் அருளாளனாக இருப்பதா, அருள் என்ற விரிந்த எல்லையிலிருந்து என்னை குறைத்துக் கொண்டு அன்புடையவர்களுக்கு அன்பும் விரோதிகளுக்கு விரோதமும் காட்டுகிற வெறும் மனிதனாக கீழே இறங்கிவிடுவதா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் நான் என்றான் இளங்குமரன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். குட் மார்னிங். நீல்கிரீஸ்.
1: குட் மார்னிங். நீலகிரிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீல்கிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
0: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: ரம்யா பெஹரா தீபு ஆகியோர் இணைந்து பாடிய இந்த பாடல் பாகுபலி படத்திற்காக ஒலித்தது. நிலையத்தில் நேரம் சரியாக 8 மணி.
1: அறிவும் அரசின் திட்டங்கள். இந்நிகழ்ச்சியில் இன்று தமிழ்நாடு ஊரக சாலை மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அவற்றில் மிக முக்கியமான திட்டம் ஊரக சாலை மேம்பாட்டு திட்டம் ஆகும். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு நல்ல சாலை வசதி மிகவும் அவசியம்.

மற்றும் தார்ச்சாலைகள் அமைக்கப்படுகின்றன. சாலைகளில் மழைநீர் வடிகால் வசதிகள் ஏற்படுத்தப்படுகின்றன. போக்குவரத்து பாதுகாப்பிற்காக சாலை குறியீடுகள் அமைக்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை விரைவாக சந்தைக்கு கொண்டு செல்ல முடிகிறது. மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு எளிதாக செல்ல முடிகிறது. கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது. வணிகம் மற்றும் தொழில் வளர்ச்சி பெறுகிறது. சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வசதி மேம்படுகிறது. பயண நேரம் குறைகிறது. வாகன பராமரிப்பு செலவு குறைகிறது. சாலை விபத்துகள் குறைய உதவுகிறது. கிராமப்புற வளர்ச்சி வேகமடைகிறது. கல்வி வளர்ச்சிக்கு உதவுகிறது. மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகிறது. நல்ல சாலை என்பது ஒரு கிராமத்தின் வளர்ச்சிக்கான அடித்தளம். தமிழ்நாடு ஊரக சாலை மேம்பாட்டு திட்டம் மூலம் கிராமங்களின் வளர்ச்சி வேகமாக நடைபெறுகிறது. இந்த திட்டம் விவசாயம், கல்வி, மருத்துவம், தொழில் மற்றும் மக்களின் அன்றாட வாழ்க்கைகளை மேம்படுத்தும் சிறந்த திட்டமாகும். அறிவோம் அரசின் திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை தமிழ்நாடு ஊரக சாலை மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

நறுமணம் தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலக்ரீஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட். குட் மார்னிங் நிலக்ரீஸ் ஒழிச்சிட்டு இருக்க நேரம் 8:04. நம்ம வீட்டில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து சமையல் கழிவுகள், பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் அந்த மாதிரி கழிவுகளை வந்து தனித்தனியாக பிரித்து எடுக்கிறோம். நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க, பல ஊர்கள்லேயுமே வந்து இந்த மாதிரி கழிவுகளை வந்து தனித்தனியாக பிரித்து எடுக்கிற பழக்கத்தை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சிலர் பண்ணுற ஒரு சில தவறுகள் மூலமாக வனவிலங்குகளாகட்டும் வீட்டு விலங்குகளாகட்டும் பாதிக்கப்படுது. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் பொருளை தனியாக போட்டுடுறோம், சமையல் கழிவுகளை தனியாக போட்டுறோம். இப்போ நம்ம கைத்தவறி ஏதோ ஒரு பொருளை உடைச்சிட்றோம், கண்ணாடி பொருளை இருக்கலாம், அந்த உடைச்சிட்றோம் இல்லை தெரியாமல் விழுந்துருது, ஏதோ ஒன்று ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டியூப் லைட்ஸு, பல்பு அந்த மாதிரி கண்ணாடியிலான பொருள்களை வந்து அதே பிளாஸ்டிக் குப்பை தொட்டியில் நம்ம போட்டுடுறோம். அதை கொண்டு போய் நம்ம கொட்டும்போது முதல்ல பாதிக்கப்படுறது வந்து யார் தெரியுமா? நம்ம துப்புரவு பணியாளர்கள் தான். அவங்க வந்து அதை கை கொண்டு எடுத்து போடும்போது அவங்களுக்கு அடிபடுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அதை கொண்டு போய் கொட்டுற இடத்துல நிறைய வனவிலங்குகள் வந்து அதை மேயும்போது அதோடைய வாய் மூக்கு அதெல்லாம் அடிபடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய வனவிலங்குகள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நிறைய குரங்குகள்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், மூக்கெல்லாம் அடிபட்டிருக்கும், காலெல்லாம் நொண்டி நொண்டி போகும், நாய்கள் அந்த மாதிரி, பூனைகள் அந்த மாதிரி. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கண்ணாடி பொருட்கள், வேஸ்ட் ஆகிற கண்ணாடி பொருட்களை வந்து கரெக்டாக நம்ம டிஸ்போஸ் பண்ணாதது தான். ஸோ இனிமேல் நம்ம வீட்டில் கண்ணாடி பொருட்கள் உடைஞ்சால் பத்திரமா அதை எடுத்து ஒரு கவரில் சுற்றி அதை வந்து ஒரு துணியில் சுற்றி ஒரு பிளாஸ்டிக் பைண்ட் பண்ணி அதை நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அதை வந்து ஏதோ முக்கியமான ஒரு பொருளை போட்டிருக்காங்க அப்படின்னாவது நினைப்பாங்க. அது கண்ணாடின்றது தெரியறதுக்கு முன்னாடி இல்லையா, நம்ம சும்மா ஏனோதானு போட்டோம்னா அது கண்டிப்பாக யார் கையிலையாவது பட்டது ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விஸ்வாசம் படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட். இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

ஐப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன், நீதிமோகன் ஆகியோர் இணைந்து பாடிய அந்த பாடலுடன் இன்றைய குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: தேடி.
1: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

நிலையத்தில் நேரம் 8:47 ஒழித்துக் கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். அடுத்ததான் நச்சின மூணு பாட்டு. இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே சமஹிட்டு. 5 ஸ்டார் கிங், 1, 2, 3 படங்களிலிருந்து பாடல்கள்.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது டிரைவ் டைம் பீட்ஸ். நிலையத்தில் நேரம் சரியாக 9 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

0: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்
2: எடைய குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். இது என்ன பெரிய விஷயம், பேசாம புறப்பட்டு மேல ஆகாயத்துக்கு போயிடுங்க, அங்க போனா உங்க எடை குறைஞ்சிரும் அப்படின்னார் இன்னொருத்தர். ஒரு வேடிக்கை அப்படி சொன்னாலும் கூட அவரு அப்படி சொன்னதில்ல ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நாம கூட ஆகாயத்துக்கு புறப்பட்டு போனால் நம்ம எடை குறைஞ்சிரும். ஒரு கட்டத்தில் நமக்கு எடையே இருக்காது, அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சிருவோம். விண்வெளியில் ஏற்படுற இந்த நிலைமையை எடையற்ற நிலை அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது வெயிட்லெஸ்னஸ். விண்வெளிக்கு போகணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் இங்கேயே அது மாதிரி ஒரு எடையற்ற நிலையை உண்டாக்கி பயிற்சி கொடுப்பாங்க. மைக் ரோஜர்ஸ் அப்படின்னு ஒருத்தர், 64 வயசு, 2வது உலக யுத்தத்தில் இடது காலை இழந்தவர். இந்த வயசில் இந்த நிலைமையில் அவருக்கு விண்வெளியில் பிரயாணம் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்தது. வழக்கமாக எல்லாரும் அந்த வயசில் ஒரே அடியாக மேலே போகிறதுக்கு வழி என்ன அப்படின்னு தான் கவலையோடு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர், அதனால தான் இப்படி ஆசைப்பட்டார். உடனே ஐரோப்பிய விண்வெளி அமைப்புக்கு விண்ணப்பம் போட்டார். அந்த அமைப்பும் சரின்னு ஒத்துக்கிட்டது. உடனே இவருக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த பயிற்சி பிரான்ஸில் நடக்குது. அது எப்படின்னா, விண்வெளிக்கு பிரயாணம் பண்ணுறவங்க அங்கே போய் சேர்ந்த உடனே எடை இல்லாமல் போயிடுது இல்லையா, அதே மாதிரி ஒரு எடையற்ற நிலையை ஒரு விமானத்துக்குள்ளேயே உண்டாக்குறாங்க. அந்த விமானம் ஒரு தடவை மேலே கிளம்பிச்சுன்னா மேல் நோக்கி பாயறதும் கீழ் நோக்கி பாயறதுமா சுமாராக 2.5 மணி நேரம் பறக்குமா. அந்த சமயத்தில் அது 40 தடவை கீழ் நோக்கி பாயுமா. அதாவது அந்த விமானத்துக்குள்ளே இருக்கிறவர் ஒவ்வொரு தடவையும் 20 வினாடி வீதமாக 40 தடவை எடையற்ற நிலைக்கு வந்துடுறாராம். நம்ம முதியவர் இந்த மைக் ரோஜர்ஸ் ஏறி போன விமானம் இது மாதிரி 30 தடவை எடையற்ற நிலையை உண்டாக்குச்சான். இதில் இன்னொரு அவஸ்தை உண்டு, விமானம் வேகமாக மேலே போகிறப்போ உடம்பு எடை அளவுக்கு மீறி அதிகமாக தெரியும். இந்த எடை அதிகரிப்பு ஒரு அவஸ்தை. அந்த அவஸ்தையை அனுபவிச்சதுக்கு அப்புறம்தான் எடையில்லாத சுகத்தை அனுபவிக்க முடியும். மேலே போயிட்டு வந்த அந்த பெரியவர் தன்னோட அனுபவத்தை விவரமாக சொல்லியிருக்கிறார். தாடையை மார்பில் பதிச்ச

0: வர வர படுக்க வச்சுருந்தாங்களாம். விமானம் வேகமாக மேலே போகிறப்ப அவருக்கு அவர் தலையோட எடை 2 மடங்கு அதிகமாக போனது மாதிரி தெரிஞ்சுதான். மார்பில் இருந்த கேமரா ஏதோ ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சுருக்கிறது மாதிரி தெரிஞ்சுதான். அவ்வளோ அழுத்துச்சான். ஆனால் விமானம் வேகமாக கீழே இறங்குறப்போ அவர் அவரோட ஆசனத்தில் இல்லையாம், மேலே கிளம்பி அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சுட்டாராம். காலை லேசாக உதச்சிருக்கிறார். உடனே பந்து மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே எழும்புனாராம். அவரோட கேமராவும் அந்த இடத்துல மிதந்து தான். அவர் பையில் இருந்த பேனா வெளியில் கிளம்பி அவரோட மூக்குக்கு நேராக மிதந்து வேடிக்கை காட்டிச்சான். இடையற்ற நிலையில் இருந்தப்போ எனக்கு ஒரு செயற்கை கால் பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையே நான் உணரலை அப்படிங்கிறார் அவர். சாதாரணமாக பிளேனில் போகிறவங்க இந்த இடையற்ற நிலையை ஓரளவுக்கு உணர முடியும். பொருட்காட்சியில் இந்த ரங்கராட்டினத்தில் ஏறி சுற்றி பார்த்தாலும் இது தெரியும். மேலே எழும்புறப்ப நம்ம உடம்பு எடை கூடினது மாதிரி தெரியும், கீழே அழுத்தம். கீழே இறங்குறப்போ உடம்பு எடை லேசானது மாதிரி தெரியும். விண்வெளி பயணத்தில் இந்த இடையற்ற நிலைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதெல்லாம் சரி, ஏன் வேலை மெனக்கிட்டு இந்த நேரத்தில் இதை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். வருங்காலத்தில் வந்து விண்வெளி பயணம்ங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடலாம். நாமளும் அடிக்கடி போயிட்டு வர வேண்டிய அவசியம் வந்தாலும் வரும். இருந்தாலும் எடையற்ற நிலைங்கிறத விட இருக்கிற எடையை குறைக்கிறது எப்படிங்கிறது தான் நம்மளில் பல பேருடைய கவலை. வெயிட்டை குறைக்கிறதுக்கு என்ன சார் பண்ணலாம்னு யோசனை கேட்டார் ஒருத்தர். தினமும் குதிரை சவாரி பண்ணுங்களேன் அப்படின்னார் ஒரு டாக்டர். 6 மாதம் குதிரை சவாரி பண்ணினார் இவர். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனார். எவ்வளவு எடை குறைஞ்சிருக்குன்னு கேட்டார் இவர். 15 கிலோ குறைஞ்சிருக்கு டாக்டர் அப்படின்னார். உங்களுக்கு அண்ணார்? இல்லை, குதிரைக்கு அப்படின்னாராம் அவர்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இணையத்தில் நேரம் சரியாக 9:15 ஒழித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

செந்தமிழ் பாட்டு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா ஆகியோர் இணைந்து பாடியது அந்த பாடல். பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியது செந்தூர பாண்டி படத்திற்காக.

0: वर्क फ्रॉम होम, हाई सैलरी और एक क्लिक लिया। आहा
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

கேட்போம் உதகை உழவர் சந்தை காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகளின் விற்பனை நிலவரம். கத்திரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 38 ரூபாய், வெண்டைக்காய் 38 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 18 ரூபாய், ஆப்பிள் ரகம் 25 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அவரை 75 ரூபாய், புடலங்காய் 34 ரூபாய், பீர்க்கங்காய் 48 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், பாக்கர்காய் 50 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 42 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 42 ரூபாய், பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. முருங்கைக்காய் 31 ரூபாய், தேங்காய் 65 ரூபாய், மாங்காய் 100 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளி கிழங்கு 40 ரூபாய், சர்க்கரை வள்ளி கிழங்கு 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 60 மற்றும் 45 ரூபாய், மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 35 ரூபாய், கேரட் 60 மற்றும் 50, பீட்ரூட் 60, நூல்கோல் 45, டர்னிப் 40, முட்டைகோஸ் 25, காலிஃபிளவர் 40, பட்டாணி 120, வெள்ளைப்பூண்டு 220 மற்றும் 200, இஞ்சி 160 மற்றும் 120, புஷ் பீன்ஸ் 70 மற்றும் 60, டபுள் பீன்ஸ் 80, ஊட்டி அவரை 100 மற்றும் 90, கலர்கோஸ் 35, குடை மிளகாய் 70, பஜ்ஜி மிளகாய் 45, புரோக்கோலி 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கருவேப்பிலை 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 70 ரூபாய்க்கும், புதினா 60 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கீரை வகைகள் அனைத்தும் 60 ரூபாய்க்கும், வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கும், வாழை இலை 40 ரூபாய்க்கும், வாழைப்பூ 10 ரூபாய்க்கும், நெல்லிக்காய் 90 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் 40 ரூபாய்க்கும், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய்க்கும், எலுமிச்சம் பழம் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பழங்களில் கொய்யாப்பழம் 80 ரூபாய்க்கும், பப்பாளி 45, மாதுளம்பழம் 180, திராட்சை 100, மாம்பழம் 120, வாழைப்பழங்களில் பூவன் 50, ரஸ்தாளி 60, மோரிஸ் 45, நேந்திரன் 45 மற்றும் 50, செவ்வாழை 90, கற்பூரவள்ளி 55, ஆப்பிள் 250, ஆரஞ்ச் 150, சாத்துக்குடி 100, அன்னாசிப்பழம் 90 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் கேட்டீர்கள். தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகங்கள். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

திருமூர்த்தி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் குரலில் ஒலித்து தந்த பாடல். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூயட் டிலைட்ஸ். இன்றைய எண்ணங்கள் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் வெற்றியை தீர்மானிப்பது வாய்ப்புகளா இடைவிடாத முயற்சிகளா அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம பேச போறோம். 11:02 நீங்கள் கால் பண்ணி இந்த தலைப்பின் கீழே எங்க கூட பேசலாம். ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் செந்தூர் புவிப்படத்திற்காக

நிலையத்தில் நேரம் சரியாக 10 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: झगड़ा नहीं।
1: वाह क्या बात है, लेकिन क्या बच्चे हल निकाल पाएंगे?
2: जब भी मैं पहाड़ा सिखाने को कहती हूँ तुम खेलने चले जाते हो।
3: तू पहाड़े की बात ही तब करती है। अच्छा अब रो मत। अच्छा बता, तू किसी और समय पहाड़ा याद नहीं कर सकती? तेरा मन शाम को खेलने को नहीं करता?
2: करता है पर पहाड़ा।
3: तो ये नहीं हो सकता कि हम दोनों ही शाम को खेल लें?
2: फिर पहाड़ा कब?
3: देख मैं रात को देर तक पढ़ता हूँ, तू जल्दी सो जाती है, तो तू जल्दी उठा भी कर, सुबह एक दो घंटे मुझसे पढ़ लिया कर।
2: तब तू कहेगा कि मैं सो रहा हूँ।
3: नहीं कहूँगा ना, मैं भी सुबह जल्दी उठा करूँगा और तुझे पहाड़ा सिखाऊंगा।
2: पक्का?
3: पक्का।
2: फिर गुस्सा तो नहीं करेगा?
3: क्यों करूँगा, तू तो मेरी छोटी बहन है।
2: हाँ सच, तो फिर मैं खेलने जाऊँ?
3: चप्पल तो पहन लो, मैं भी आ रहा हूँ।
1: कमाल है भाई, ठीक ही है, दूसरे की जरूरत को समझे बिना अपनी जरूरतें पूरी करना कहां तक ठीक है? क्या उमा देवी की तरह आप अपने बच्चों को अवसर देते हैं कि वे विवाद का ऐसा हल स्वयं निकालें जिसमें दोनों पक्षों का फायदा हो?
4: तो श्रोताओं, इसी कार्यक्रम के साथ अब हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब मुझे यानी अजीत को उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी कुसुमलता, जगबंधु
5: और मंजू जी के साथ विमलेश को कल तक के लिए आज्ञा दीजिए।
4: नमस्कार।
6: उमंग उमंग उमंग उमंग।
7: நிலையத்தில் நேரம் 10:30.
8: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மாணவர் குரல். இன்றைய மாணவர்கள் நாளைய சமுதாயத்தின் தூண்களாவார்கள். அவர்களின் எதிர்கால கனவுகள் ஆசைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள்.
9: ஹாய், உங்க பேர் என்ன?
10: ஹாய், என் பேர் ஹனி பிளஸ்ஸி.
9: ஹனி பிளஸ்ஸி என்ன பண்றீங்க?
10: நான் 11th ஸ்டாண்டர்ட்.
9: 11th ஸ்டாண்டர்ட், எப்படி போயிட்டு இருக்கோங்க ஸ்டடீஸ்லாம்?
10: நல்லா, சூப்பரா போயிட்டு
9: இருக்கு. சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே, இப்ப 11th ஸ்டாண்டர்ட் போகும்போதே நம்மளுக்கு வந்துட்டு நிறைய எய்ம் எல்லாம் இருக்குல்ல, நீங்க என்ன ஆகணும் அப்படின்ற ஆசை?
10: ஆடிட்டர் ஆகணும்னு ஆசை.
9: என்ன ஆகணும்னா சார்?
10: ஆடிட்டர் ஆகணும்.
9: ஆடிட்டர், ஓகே. அப்ப நீங்க வந்து 11th அக்கவுண்ட்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க.
10: ஆர்ட்ஸ்
9: குரூப் எடுத்திருக்கீங்க. ஓகே, ஒரு பெரிய ஆடிட்டர் ஆகி நிறைய கணக்கு எல்லாம் பாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு. ஓகே, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க?
10: எங்க வீட்டுல 4 பேர், அம்மா அப்பா அண்ணா நான்.
9: ஓகே, 4 பேர் இருக்கீங்க இல்லையா? நீங்களும் அண்ணாலாம் வந்து ரொம்ப சண்டை போடுவீங்களா, இல்ல ஜாலியா வந்து ஃப்ரெண்ட்லியா இருப்பீங்களா?
10: ஃப்ரெண்ட்லியாவும் இருப்பா, அடிக்கடி சண்டையும் போடு
9: சண்டையும் போடுவீங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னென்ன? ஃப்ரீ டைம்ல என்னெல்லாம் பண்ணுவீங்க?
10: எனக்கு பாடுறதுல நிறைய இன்ட்ரெஸ்ட், அதனால நான் எப்பவும் பாட்டு பாடிட்டு இருக்கேன்.
9: பாடிட்டு பாட்டு பாடுவீங்க? சரி, என்ன பாட்டெல்லாம் ரொம்ப விரும்பி கேட்பீங்க? என்ன மாதிரி மியூசிக்?
10: ஜீசஸ் மியூசிக் கேட்பேன், அப்புறம் கொஞ்சம் மெலோடியா கேட்பேன்.
9: மெலோடியஸ் சாங்ஸ் எல்லாம் அதிகமாக விரும்பி கேட்பீங்க. ஓகே, உங்களுடைய வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க பேர்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
10: பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரே ஒரு பொண்ணு தான், அவன் பேரு சாரதா.
9: சாரதா தான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, வீட்டுல அம்மாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? பிளஸ்ஸி
10: நல்லாவே ஹெல்ப் பண்ணு.
9: நல்லாவே ஹெல்ப் பண்ணுவீங்க, சொல்றது வச்சாலே தெரியுது. அப்ப நிறைய வேலை செய்வீங்க வீட்டுல. ஓகே, குக்கிங் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா?
10: குக்கிங் நானும் சூப்பரா பண்ணுவேன்.
9: சா, சமைய சொல்றீங்களே, நீங்களும் சூப்பரா பண்ணுவீங்க. என்னெல்லாம் அப்படி சமைச்சிருக்கீங்க?
10: நான் சிக்கன் கிரேவி, பிரியாணி, மீன் குழம்பு எல்லாம் நல்லா இருக்கும்.
9: அப்படிங்கப்பா, ஒரு நாள் வீட்டுக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன் பிளஸ்ஸி. வீட்டுக்கு வந்து நிறைய வந்து வெரைட்டிஸா எப்படி பண்றீங்க பிளஸ்ஸி அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். யார் கத்து கொடுத்தா குக்கிங்லாம் இவ்வளவு வெரைட்டி சொல்றீங்கல்ல?
10: பாட்டி தான், அம்மாவோட அம்மா தான் கத்து கொடுத்தாங்க எல்லா சமையலுமே.
9: ஓ, எல்லா சமையலும்
10: கத்து கொடுத்தாங்க
9: பாட்டி. பழையா பாட்டி என்னன்னு கூப்பிடுவீங்க?
10: அம்மாயின்னு கூப்பிடுவாங்க.
9: அம்மாயின் கூப்பிடுவீங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டீங்க. அவங்களோட கைப்பக்குவம் உங்ககிட்ட இருக்கா?
10: இருக்கு.
9: எனக்கு சொல்லும் போதே ஆஹா, எனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு யோசனையா இருக்கு. பட் நீங்க அவ்வளவு வெரைட்டிஸ் வந்து

0: நிறைய பண்ணிருக்கீங்க இல்லையா? ஓகே, நீங்க உங்க ஸ்கூல்ல நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுல எதுல எல்லாம் கலந்துக்குவீங்க அதிகமா?
1: நாங்க இப்போ வந்து ரீசெண்டா இப்ப 11th ஸ்டார்டிங்ல இருந்து பேஸ்கெட் பால்ல இப்போ ஸ்டார்டிங் போய் சேர்ந்திருக்கேன். அதுல ஒண்ணுல தான் இருக்கிறேன். இப்போ ஏதாவது கலை திருவிழா அந்த மாதிரி ஏதாவது வந்தா டான்ஸ்ல
0: சேர்ந்திருக்கீங்க? ஓகே, டெய்லி டான்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவீங்களா?
1: பண்ணுவோம்.
0: ஓகே, இப்போ பேஸ்கெட் பால் போறீங்க. ஓகே, அது ஈவினிங் டைம்ல பிராக்டிஸ் பண்ணுவீங்களா?
1: 7 days ஒன் டைம் இது கிரவுண்டுக்கு போய் அங்கே போய்
0: விளையாடுவீங்க குரூப்பா இல்லையா? டீமா விளையாடுவீங்க?
1: டீமா விளையாடு.
0: ஓகே, இது வரைக்கும் விளையாண்டதுல எத்தனை கோல்ஸ் போட்டிருக்கீங்க?
1: இப்பதான் பேசிக்கா போய் இப்பதான் பேசிக்கா விளையாண்டுருக்கோம்.
0: விளையாண்டுருக்கீங்க, ஓகே, அப்ப சூப்பரா போகுது உங்க லைஃப் இல்லையா? ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு ஆடிட்டா ஆகணும்னு ஆசை, கண்டிப்பா உங்களுடைய ஆம்பிஷன் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, பிளஸ்சிக்கு வந்து பிடிச்ச பாடல் ஏதாவது இருக்கா?
1: இருக்குது.
0: ஏதாவது ஒரு பாடல் சொல்லுங்க, உங்களுக்காக பிளே பண்ணலாம்.
2: ஷாஜகான்ல இருந்து மெல்லினமே மெல்லினமே.
0: ஓகே, கண்டிப்பா இவ்வளவு நேரம் எங்க கூட சூப்பரா பேசின, அப்படியே சூப்பரா சமையலையும் வந்து சொல்லிருக்கீங்க இல்லையா? சரி, எங்களுக்கா ஒரு சமையல் குறிப்பு சொல்லுங்க பாக்கலாம். ஒரு ஃபிஷ் கறி வந்து டேஸ்டா பண்ணணும் அப்படின்னா ஏதாவது டிப்ஸ் வச்சிருக்கீங்களா?
1: எங்களுக்கு தக்காளி வெங்காயம் வணக்கிட்டு அத கிரைண்ட் பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சம் ஆயில் ஊத்தி ஆனியன் போட்டு இந்த நம்ம செஞ்சு வச்சிருந்த அரைச்சி வச்சிருந்த மசாலா போட்டு தண்ணி ஊத்தி புளி ஊத்தி ஃபிஷ் போட்டு அப்புறம் லாஸ்ட்ல தேங்காய் அரைச்சி ஊத்தினா
0: அவ்வளவுதான். சூப்பரான ஃபிஷ் கறி. அல்ல, ஃபிஷ் போட்டுமா?
1: ஃபிஷ் போடலாம், வெஜிடபிள்ஸ் போடலாம், நம்ம எக் போடலாம், நம்ம விஷ் தான்.
0: நம்ம விஷ் தான். என்ன கறி வேணா, அதாவது இது வந்து ஒரு பிளெயின் கறி எங்களுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க ஃபிஷ் கறி இல்லாம. சோ அதை வந்து எது எது போடுறோமோ அந்தந்த கறியா ரெடி ஆயிடும் நம்மளுக்கு. சூப்பர் பிளஸ் இவ்வளவு சூப்பரா பேசி எங்களுக்கு வந்து ஒரு ஃபிஷ் கறி எப்படி பண்ணணும்னு சொல்லி டிப்ஸும் கொடுத்தவங்களுக்காக இந்த அந்த சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.
1: தேங்க்யூ.

0: ஹாய், ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்ன?
1: என்னோட பேர் அபிஷேக் மில்டன். நான் வந்து சிஎஸ்ஐ இன்ஜினியரிங் காலேஜில் தேர்ட் இயர் படிக்கிறேன். தேர்ட் இயர் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. என்னோட லைஃப் டைம் கோல் என்னன்னா, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில், அதாவது ஏஐ ஃபீல்டில் இருக்கிற கம்பெனியில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கணும் தான். என்னோட மெயினாக என்னோட ஹாபீஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது எனக்கு பைக் ஓட்டுறதுக்கு, வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது வீட்டில் தரமாட்டாங்க. கம்ப்யூட்டர்ஸ்ல எனக்கு ஒர்க் பண்ண தெரியும், போன்ல நல்லா நோண்ட தெரியும், எல்லாமே போன்ல இருந்து எல்லாமே பண்ணுவீங்க.
0: இப்ப வந்து உங்களுடைய ஆம்பிஷன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், ஏஐ ரிலேட்டடா. இப்ப நீங்க என்ன கோர்ஸ் எடுத்திருக்கீங்க அபி?
1: நான் வந்து ஏஎம்எல்.
0: ஏஎம்எல், ஓகே. அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன?
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்.
0: ஓகே, சூப்பர். ஏன்னா இப்ப வந்து ஏஐ வந்து அதிகமா எல்லா ஃபீல்டுலயுமே அதிகமா இருக்கு இல்லையா? சோ அதனால ஏஐ அப்படின்னும் போது வேலை வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு.
1: வேலை வாய்ப்பு எல்லாம் ஃபியூச்சர்ல ஏஐக்கும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கும் தான் ரொம்ப டிபெண்டன்சி இருக்கிறதுனால, ஏஐ படிச்சவங்க அந்த இதுல டாப்பா இருப்பாங்க அந்த ஃபீல்டுல ஃபியூச்சர்ல.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஏஐல இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம மொபைல்லயே பாக்குறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட்ல இருந்ததுக்குமே இப்ப ஃபியூச்சர்ல வந்து நிறைய விஷயங்களவே ஏஐல புது புதுசா ஒவ்வொரு நாளும் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரு சவாலா தான் இருக்கும் ஏஐ ஃபீல்டு அப்படிங்கிறது. சோ அதனால நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதுனால இந்த துறையை வந்து நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, உங்க வீட்டுல எத்தனை பேர் அபி?
1: எங்க வீட்டுல வந்து இது அம்மா அப்பா தங்கச்சி.
0: ஓகே, நீங்க மூணு பேர், உங்களோட சேர்த்து நாலு பேர். ஓகே, உங்களோட ஃபேமிலி ஒரே ஜாலியா இருக்கும் இல்லையா? ஓகே, அம்மா என்ன பண்றாங்க?
1: அம்மா வந்து ஹவுஸ் வைஃப்.
0: அப்பா என்ன பண்றாங்க?
1: அப்பா வந்து ப்ரீத்தி கிளாசிக் பேர்ல மெயின்டெனன்ஸ்ல
0: இருக்காங்க. மெயின்டெனன்ஸ் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, தங்கச்சி என்ன பண்றாங்க?
1: தங்கச்சி வந்து இது கவர்மெண்ட் ஸ்கூல்ல 11th படிக்கிறாங்க.
0: ஓகே, கண்டிப்பா வந்துட்டு உங்களுடைய ஃபீல்டு அப்படின்னும் போது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்டா இருக்கு. உங்களுக்கு சின்ன வயசுல என்ன ஆம்பிஷனா இருந்தது, என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க?
1: நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ அதுல இன்ட்ரெஸ்ட் போனதால சரி இந்த டெக்னாலஜி ஃபீல்டுலயே போயிடலாம்னு சொல்லி டெக்னாலஜி ஃபீல்டுலயே நான்
0: வந்துட்டீங்க. ஓகே, அப்ப உங்களுக்கு வந்துட்டு பைக் இதெல்லாம் ஓட்டணும்ன்றது ஒரு ஆர்வம் இருக்கு. ஏன்னா அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னாலே ஒரு ரைடிங் போகணும்னு ஆசை இருக்கு இல்லையா? ஓகே, அப்ப கண்டிப்பா உங்களுக்கு வந்து கார் பைக் இதெல்லாம் ஓட்ட கத்து

0: இருக்கீங்களா?
1: பைக் ஓட்ட தெரியும், கார் ஓட்ட தெரியும்,
0: ஆனா தெரியாது. ஆனா பைக் வந்து இப்ப குடுக்க மாட்டாங்க இல்லையா? ஓகே, ஒரு கண்டிஷனோட ஓகே சேஃபா இருங்க. ஏன்னா நம்மளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சேஃப் தான் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சு இல்லையா ஒரு ஒர்க் அப்படின்னு போகும்போது நீங்க கண்டிப்பா வந்து பைக் வந்து நீங்க விருப்பப்பட்டபடி ரைட் பண்ணலாம். ஓகே, உங்களுடைய ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் என்ன ஹாபிஸ்?
1: ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டீஸ்னா நான் மேக்ஸிமம் நான் ஃப்ரெண்ட்ஸும் கூட நான் அங்கேயே வெளியே போயிடுவேன். அப்படியே வீட்டில் இருந்தானாலும் இது மொபைல் தான்.
0: என்ன பாடல் பிடிக்குமா?
1: எனக்கு வந்து எனக்கு இது ஊதாப்பூ ரொம்ப பிடிக்கும். ஊதா ஊதா ஊதாப்பூ உந்தன் காற்று ஊதாப்பூ, நான் பார்த்த ஊதாப்பூவே நலம்தானா ஊதாப்பூவே, நீ கேட்டால் ஊதாப்பூவே சுகம்தானா ஊதாப்பூவே. ஊதா ஊதா ஊதாப்பூ உந்தன் காற்று ஊதாப்பூ.
0: சூப்பர் சூப்பர், வெரி குட் அபி, ரொம்ப அழகா ஸ்வீட்டா பாடுங்க, வாய்ஸ் நல்லா இருக்கு. நிறைய டைம் ஃப்ரீ டைம்லாம் நிறைய பாட்டுல பாடுவீங்களோ சும்மா இருக்கும் போது வீட்டுல?
1: இல்ல, இந்த பாட்டு போட்டா அது கூட பாடுறது எனக்கு பிடிக்காது. அந்த மாதிரி
0: கேப்பீங்க நிறைய?
1: கேப்பேன், பாட்டு கேப்பேன்,
0: மியூசிக்ஸ் எல்லாம் விரும்பி கேப்பீங்க?
1: கேப்பேன்.
0: ஓகே ஓகே அபி, கண்டிப்பா சூப்பரா பாடுன உங்களுக்காக அந்த சாங் பிளே பண்றோம். தேங்க்யூ அபி.
1: தேங்க்ஸ்.

0: இன்றைய மாணவர் குரல் நிகழ்ச்சி அடுத்த ஒரு மாணவர்கிட்ட பேசலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்ன?
1: ஹாய், என் பேரு நேசன்.
0: நேசன், எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
1: நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு உங்க ஸ்டடிஸ் எல்லாம்?
1: நல்லா போகுது.
0: சூப்பரா படிப்பீங்களா?
1: நல்லா படிப்பேன்.
0: ஓகே, நேசனுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன?
1: பிடிச்ச சப்ஜெக்ட் கம்ப்யூட்டர்.
0: கம்ப்யூட்டர் தான் ரொம்ப பிடிக்குமா? எதனால கம்ப்யூட்டர் ரொம்ப பிடிக்கும்?
1: ஓகே, கம்ப்யூட்டர்ல வர்க் பண்ணவும் அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆசை.
0: அதனால கம்ப்யூட்டர் ரொம்ப பிடிக்கும். என்ன குரூப் எடுத்திருக்கீங்க 11th-ல?
1: சிஎஸ் வித் மேக்ஸ் எடுத்திருக்கேன்.
0: கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ். அதனால தான் உங்களுடைய கரியரும் அதையும் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை நேசனுக்கு?
1: எனக்கு ஒரு இன்ஜினியராக ஆகணும்னு ஆசை.
0: ஓகே, ஒரு பெஸ்ட் இன்ஜினியராக மாறணும்னு ஆசை. ஓகே, அதுக்கான முயற்சிகளை வந்து இப்போதுலேருந்து எடுத்துட்டு இருக்கீங்க. நல்லா படிப்பீங்களா நேசன்?
1: ஆ, நல்லா படிப்பேன்.
0: எந்த ரேங்க்ல எடுப்பீங்க?
1: ஃபர்ஸ்ட், செகண்ட்,
0: ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், மூணு, இதில் ஏதாவது ஒரு பிளேஸ் வாங்கிடுவீங்களா?
1: ஆமாம்.
0: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்னென்ன?
1: எனக்கு பிடிச்ச விஷயம் ஃபுட்பால் பிடிக்கும், மியூசிக் பிடிக்கும்.
0: ஓகே, ஃபுட்பால் அண்ட் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஃபுட்பால் நல்லா விளையாடுவீங்களா?
1: நல்லா விளையாடுவோம்.
0: இப்போ எப்பெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபுட்பால்க்கெல்லாம்?
1: மார்னிங்கும் ஈவினிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்.
0: ஓகே,
1: இப்போ மேட்ச் வரனால நாங்கள் கோச் வந்து மார்னிங் ஈவினிங் ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு.
0: ஓகே, ஸ்கூல்லேயே உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருக்கா? ஓகே, எப்படி போகுது அந்த ப்ராக்டிஸ் எல்லாமே?
1: நல்லா போகுது.
0: மார்னிங் எத்தனை மணிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க?
1: மார்னிங் ஒரு 7:00 இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம்.
0: ஓ, 7:00 இருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்கூல் போயிடுவீங்க கிளம்பி?
1: ஆமாம்.
0: ஈவினிங்?
1: ஈவினிங் வந்து ஒரு 5:30 வரைக்கும் இருக்கும்.
0: 5:30 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ ப்ராக்டிஸ் வந்து பக்காவாக போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஓகே, இப்போ அடுத்து என்ன கேம்ஸ் வந்து போக போறீங்க? ஃபுட்பால் என்ன இதுக்கு போக போறீங்க? அடுத்து
1: ஜோனல்ஸ் போக போறோம்.
0: ஜோனல்ஸ் போக போறீங்க. ஓகே, எப்படி இருக்கு அந்த ஃபீலிங்?
1: ஃபீலிங் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் இருக்கு.
0: கண்டிப்பா வின் பண்ணிட்டு தான் வரோம் போறோம். கப்பு முக்கியம், விகிலு அந்த மாதிரியா? ஓகே, அப்ப கண்டிப்பா கப்போட வர போறீங்க நேசன்.
1: ஆமா,
0: அப்படிதானா? ஓகே, ஒரு உங்க டீம்ல யார் வந்து நல்லா விளையாடுவாங்க?
1: எல்லாருமே நல்லா தான் விளையாடுவாங்க. ஏன்னா ஒரு ஒருத்தரையும் நம்ம தனியா இது பண்ணோம்னா மத்த பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து
0: விளையாடுவீங்க போல நீங்க சொல்றத பாத்தாக்கா.

0: ஓகே, உங்களுக்கு ஃபுட்பால் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமாம்,
0: ஓகே, ஸ்டடீஸில் எப்படி இது பண்ணுவீங்க?
1: ஸ்டடீஸ்லேயும் நல்லா படிப்பேன்,
0: ஓகே, ஃபுட்பாலில்?
1: ரெண்டுத்தையும் வந்து நான் வந்து மீடியமாக வந்து பேலன்ஸ் பண்ணிக்குவேன்.
0: ஓகே, ஸ்டடீஸ் அண்ட் கேம்ஸ்
1: கேம்ஸ்
0: ரெண்டுக்குமே, ஏன்னா சில நேரத்தில் நம்ம அதிகமாக ஃபுட்பால் கேம்ஸ் இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தா ஸ்டடீஸ் பாதிக்கப்படும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா
1: ஆமாம்,
0: பேரண்ட்ஸும், அந்த மாதிரி திட்டுவாங்க. உங்கள் வீட்டில் உங்களை அப்படியெல்லாம் திட்ட மாட்டாங்களா?
1: ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிடுங்க
0: ஆ,
1: அப்படின்றேன்.
0: ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ரெண்டுலையும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு
1: சக்சஸ்ஃபுல்லாக
0: பாயா
1: இருக்கணும்.
0: மாறிடுங்க நேசன் அப்படின்னு சொல்றாங்களா?
1: ஆமாம்,
0: ஓகே, நீ உங்களுக்கு வந்து ஃபுட்பால் ரொம்ப பிடிச்ச பிளேயர் யார்?
1: எனக்கு ரொனால்டோ.
0: ஓகே, பாய்ஸ்க்குல ரொனால்டோ ரொனால்டோ தான் ரொம்ப பிடிக்கும்ன்றாங்க, நான் நிறைய பேர்த்துட்டு இதை கேட்டிருக்கேன். சரி, அதுக்கு என்ன ரீசன் நீங்க நினைக்கிறீங்க?
1: நான் ஒரு ஹார்ட் ஒர்க்கு
0: ஆ,
1: ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தாருங்க.
0: ம்,
1: ஏன்னா 14 இயர்ஸ் அவர் 14 13 எல்லாம் இருக்கும்போது அவருக்கு காசே இல்லை, அவர் படிக்கவோ காசு இல்லை எதுவுமே இல்லை. ஆனால் அவர் வந்து 14 வயசுல வந்து ரோடை வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு. அதுலேருந்து அவர் வந்து அவங்க அப்பா அம்மாவை பெருமைப்படுத்தணுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயராக வந்தாங்க. அதனால அவரை ரொம்ப பிடிக்கும்,
0: ரொம்ப பிடிக்கும்,
1: எல்லாத்துக்கும் எல்லா பசங்களுக்கும் அவர் ரொம்ப
0: அதனால
1: பிடிக்கும்.
0: தான் பிடிக்குதோ. ஓகே, நானும் நிறைய பாய்ஸ்ட்ட வந்து பிடிக்கும்னு சொல்ல முடியும், காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சனாக இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுதான் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து உண்மை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரோல் மாடல் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக வச்சுக்கணும் இல்லையா. ஓகே, உங்களுக்கு ரொனால்டோவை தவிர வேற யார் உங்களுடைய ரோல் மாடலாக இருக்காங்க?
1: அப்பா
0: அப்பா தான் உங்களுக்கு ரோல் மாடலா? ஓகே, அப்பா என்ன பண்ணுறாங்க?
1: பிசினஸ் பண்றாங்க.
0: அப்பா பிசினஸ் பண்றாங்களா? ஓகே, அவர் தான் உங்களுக்கு ரோல் மாடலா இருக்காரு. குட் குட், உங்களுக்கு பிசினஸ்ல பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லையா?
1: இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுங்க. சரி, அப்பா வந்து நான் பெருசாயிட்டு நீ ஒரு வழியில போ, அந்த வழியிலயும் இதையும் வந்து என்னோட வேலையும் சேர்த்து நீ வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு.
0: ஓகே, உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை ஃபாலோ
1: ஃபாலோ
0: பண்ணிட்டு அப்புறம் பிசினஸும் பண்ற மாதிரி. ஓகே குட், அப்போ உங்களுடைய விருப்பத்துக்கு படி உங்களை அவங்க அப்பா வந்து விட்டுட்டாங்க.
1: ஆமா.
0: ஓகே, உங்களுக்கு வந்து ஹாபிஸ் அப்படின்னும் போது கேம்ஸ் தானா? ஓகே, மியூசிக்கும் கத்துக்கிறீங்க. ஓகே, என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணுவீங்க?
1: கிட்டார்,
0: ஓகே,
1: கீபோர்ட்
0: எல்லாமே
1: பிளே பண்ணுவேன்.
0: எல்லாமே தெரியும். கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கீங்களா? ஓகே, எப்படி போகுது உங்க கிளாஸஸ் எல்லாம்? ஓகே, நல்ல மியூசிக் எல்லாம் பிளே பண்ணுவீங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது இருக்கா?
1: எனக்கு பிடிச்ச பாடல் பூவே செம்பூவே, அந்த பாட்டு பிடிக்குங்க. இளையராஜா.
0: இளையராஜா மியூசிக்கா?
1: ஆமா.

0: நேர்களை
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அகப்புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. கன்னியாகுமரியிலிருந்து டிப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 79.1 அடியாக உள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 7151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 114000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகன், ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற இருக்கும் ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 11:01.

0: உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8
1: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி. 23rd காமன்வெல்த் போட்டியில் இந்தியா பெற்ற மொத்த பதக்கங்கள் எவ்வளவு? கேள்விக்கான சரியான பதில் 39. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டில் இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என 39 பதக்கம் பெற்றது. இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா விளையாட்டில் 3 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலம் என 7 பதக்கம் பெற்றது. இந்திய வீராங்கனைகள் அதிகபட்சமாக 8 தங்கம் கைப்பற்றினர். இந்திய வீரர்கள் 5 தங்கம் கைப்பற்றினர். இதில் நமது தமிழ்நாட்டில் 2 வெள்ளி, 1 வெண்கலம் என 3 பதக்கங்கள் பெற்றனர். 24th காமன்வெல்த் போட்டி 2030 நமது நாட்டில் 2nd முறையாக நடைபெற உள்ளது. 2010 டெல்லியில் நடந்தது. 2030

2. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரச தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.

11:04 ஆயிடுச்சுங்க. நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். இன்னைக்கு நம்ம எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியோட தலைப்பு, வெற்றியை தீர்மானிப்பது வாய்ப்புகளா இடைவிடாத முயற்சியா அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 9342909 9344909 8300 இந்த எண்களோட 101.8 இந்த நம்பரை சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, 0423 இந்த இணைப்பு எண்ணும் சேர்த்து 2966781 இந்த எண்ணையும் ஆட் பண்ணி கால் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி FM 101.8, இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: 11:11 ஆயிடுச்சுங்க. எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம். இன்னைக்கு சூப்பரான ஒரு டாபிக் வந்து பேச போகிறோம். அதாவது வெற்றி பெறதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது இல்லையா. அந்த வெற்றி வந்து எப்படி கிடைக்கும், ஈஸியாக எப்படி கிடைக்கும், அதுக்கு வந்து ஒன்று நம்ம வந்து அதிகமாக விடாமுயற்சியோடு இருக்கணும். அதாவது ஒரு ஒரு ஸ்டெப்பையும் நம்ம எடுத்து வச்சு அந்த வெற்றியோட படியை போய் தொடணும். அதுக்கு வந்து ரொம்ப வந்து முயற்சி தேவை அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்துட்டு வாய்ப்புகள், நமக்கு எந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்குதோ அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு விஷயங்களில் உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்புகள் கிடைச்சதா இல்லை முயற்சி செஞ்சீங்களா, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எங்கள் கூட பேசலாம். நம்ம கூட பேசுறதுக்காக முதல் அழைப்பாளர் லைனில் காத்திருக்கார், யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம். கோவை ராஜேஷ்.
0: ராஜேஷ் எப்படி இருக்கீங்க?
1: அருமையான தலைப்பு கொடுத்துருக்கீங்க மேடம். அதாவது இன்னைக்கு வாழ்க்கைக்கு ரெண்டுமே ரொம்ப அவசியமான ஒன்னா இருந்தா கூட வாய்ப்புகள் கிடைக்கிற வரைக்கும், நமக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுல உட்காந்துட்டு கிடைக்கிறேன்னு அழுவாங்க சில பேரு. அது முக்கியம் இல்ல மேடம், முக்கியம் வந்து விடாமுயற்சி. ஏன்னா வாய்ப்புகளை கிரியேட் பண்றதே நம்மளுடைய முயற்சிகள் தான். நாம ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணாம நமக்கு அதிர்ஷ்டத்தால கூட சில பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு வீட்டுல இருக்கிறவனுக்கு அதிர்ஷ்டத்தால ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு 1,00,000 ரூபாய் பணம் விழுதுன்னு நீங்க லாட்டி டிக்கெட்ல, அது உங்களுக்கு பணக்காரன் ஆறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஆனா அதுக்கப்புறம் அதை எப்படி பெருக்கணும், அதை எப்படி பாதுகாத்துக்கணுங்கிறத பத்தி உங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லைன்னா வந்த வேகத்துக்கு பணம் போயிடும். அதுதான் எப்பவுமே, ஏன்னா இந்த காலகட்டம் போட்டி மிகுந்த காலம் மேடம். எல்லாருமே போட்டி இல்லைன்னா யாராலையும் ஜெயிக்க முடியாது. அப்போ வாழ்க்கையில வந்து விடாமுயற்சி ரொம்ப அதிகம். ஏன்னா நிறைய தோல்விகள் இன்னைக்கு வருது. ஒரு பரீட்சையே எழுதுங்க, எக்ஸாம் எழுதுங்க. அண்மையில போன மாசம் நீட் தேர்வு எக்ஸாம் கூட வந்தது. ஒரு முறை நீட் தேர்வு வந்து நம்ம எழுதணும், ஆனா அது என்னாச்சு, யாரோ எங்கேயோ செஞ்ச தவறால அந்த நீட் தேர்வு கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ நம்ம சோர்ந்து உட்காரது இல்லையே. மாணவர்கள் வந்து நான் எழுதல, அவன் யாரோ ஒருத்தன் எங்கேயோ தப்பு பண்ணதுனால என்னோட இது போச்சுன்னு நம்ம சோரக்கூடாது. நம்ம என்ன பண்றோம், திரும்பவும் விடாமுயற்சி பண்றோம். அடுத்த ஒரு மாசத்துல எழுதும் போது அதுல வெற்றி பெறும் போது நமக்குள்ள இருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா. அப்ப அதுதான் அந்த அது வந்து எப்பவுமே விடாமுயற்சி. போட்டி மிகுந்த உலகத்துல நிறைய போட்டிகள் இருக்கும், நிறைய பேர் நம்மள இது பண்ணதான் செய்வாங்க. அத விடாமுயற்சியோட வாய்ப்புகளை வந்து நாம தான் ஏற்படுத்திக்கணுமே தவிர தானா வரும் வாய்ப்பு வரும் நினைச்சோம்னா அது தப்பு.
0: தானா வர வாய்ப்பு வந்து லக்க பொறுத்தது,
1: லக்க பொறுத்தது, அதை நினைச்சு நிக்காது மேடம். உங்க முயற்சியால இருந்தா தான் நீங்க வந்து, அம்பானி கூட அம்பானியோட ஃபாதர் வந்து நெய்விக்கிற தொழில் தான் முதல்ல பார்த்தாரு 1932 காலகட்டங்கள்ல. ஆனா இன்னைக்கு அவர் எப்படி இருக்காங்க, அவங்க ஃபேமிலி எப்படி இருக்கு, அப்ப இதெல்லாம் அவரோட முயற்சி தானே. ஒருத்தருடைய முயற்சிகள் தான் பெரிய அளவுல வருங்கிறது தான் உண்மையான கருத்து.
0: நன்றி ராஜேஷ் கால் பண்ணதுக்கு, நல்ல கருத்துக்களை.
1: தேங்க்யூ மேடம்.

0: எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில வெற்றியை தீர்மானிப்பது வாய்ப்புகளா இடைவிடாத முயற்சியா அப்படின்னு ரெண்டு விஷயத்த கேட்டிருக்கோம். உங்களுக்கு உங்க அனுபவத்துல நீங்க எந்த விஷயத்த வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க, எந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிடைச்சது அப்படின்றத வந்து நீங்க எங்க கூட ஷேர் பண்ணலாம். நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேர் லைன்ல காத்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம். அன்பு அறிவிப்பாளருக்கு தர்மபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாசிக்கலகர் விஜயன் மேடம்.
0: சொல்லுங்க விஜயன், வெற்றியை தீர்மானிப்பது வாய்ப்பா முயற்சியா?
1: வாய்ப்பு எல்லாம் கிடையாது மேடம், முயற்சி. முயற்சி இருந்தாதான் எதையுமே சாதிக்க முடியும்.
0: வாய்ப்பு இல்லைன்னா கூட பரவாயில்லன்றீங்க.
1: வாய்ப்பு எப்படிங்க வரும்? வாய்ப்பெல்லாம் வராது, நாம் முயற்சி பண்ணாதான் வாய்ப்பு வரும். வாய்ப்பு வருது இருந்தா கண்டிப்பா வெற்றி வாழ்க்கையை அடைய முடியாது. முயற்சி பண்ணா எதையுமே சாதிக்கலாங்க. விடாம ஒரு மாணவன் வந்து ஸ்கூல்ல பாடம் நடத்துறாங்கன்னா அதை அப்படியே மெமரி பண்ணிக்கின்னு அவங்க கேட்கற டீச்சருங்க வாத்தியருங்க என்ன அழுத்த பண்றாங்களோ அதை நம்ம மனசுல அப்படியே பதிவு வச்சு நம்ம பரிசு விடாமுயற்சி நம்ம மனசுல இழந்தனா நம்ம பரிசுல பாஸ் ஆகும், நினைச்சது சாதிக்க முடியும்.
0: கண்டிப்பா
1: வாய்ப்பு வந்து நம்ம தேடி வராதுங்க. நாம முயற்சி பண்ணாதான் விடாமுயற்சி தன்னம்பிக்கை எதையுமே ஒரு மனுஷன் சாதிக்க முடியும். அந்த லட்சியம் இருந்தாவே எதை வேணாலும் சாதிக்கலாங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட ஜனாதிபதி வந்து விஞ்ஞானி தான் இருந்தாரு. அவர் வந்து ஒரு நாட்டுக்கு ஜனாதிபதி ஆகலீங்களா? அவர் வந்து எவ்வளவு ஒரு விஞ்ஞானி, எவ்வளவு அறிவுரை மாணவர்களுக்கு சொல்லுகிறார் தெரியுங்களா? அந்த மொத்த விடாமுயற்சி தான் மேடம் என்ன பொறுத்த வரைக்கும் வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்புக்கு. நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த நேர்கூட லைன்ல காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இணைப்பு கிடைக்கல. ஓகே, 11:21 ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில வெற்றியை தீர்மானிப்பது வாய்ப்புகளா இடைவிடாத முயற்சி அப்படின்னு. அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமே.
2: என்னுடைய பெயர் பெருமாள் சாமி, கோவை மாவட்டம் இடையபாளையத்திலிருந்து பேசறேங்க.
0: ஓகே பெருமாள் சாமி, வெற்றியை தீர்மானிப்பது வாய்ப்புகளா இடைவிடாத முயற்சியா?
2: நான் சொல்றேங்க, வாய்ப்புகள் மட்டும் ஒருவருக்கு வெற்றியினை ஈட்டு தராதுங்க. வந்த வாய்ப்பினை இடைவிடாத முயற்சியின் காரணமாகத்தான் அந்த வாய்ப்பு வந்து வெற்றியின் லக்கியை நோக்கி செல்ல முடியுங்க. வெற்றிக்கு வாய்ப்பு ஒரு காரணியாக இருப்பினும் விடாமுயற்சியின் மூலம்தான் அந்த வெற்றிக்கிணையை பெற்றிட முடியும். வாய்ப்பு வராதா என்று ஏங்கி காத்திருப்பதில் ஒரு பயனும் இல்லை. வாய்ப்புகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். செல்ல பாதையே இல்லை என்று வருத்தப்படக்கூடாது. புதிய பாதையை உருவாக்கி அதில் சென்று அதை நாம் வெற்றிக்கணியை கொண்டாட முடியும். அதனால வந்து வாய்ப்பு கிடைத்தாலும் நம்மளுடைய விடாமுயற்சியின் மூலம் தான் அந்த வெற்றிக்கணியை நாம் வந்து பெற முடியும்.
0: ஓகேங்க, நன்றிங்க கால் பண்ணதுக்கு. அவர் என்ன சிம்பிளா சொல்ல வந்தாரு அப்படின்னாக்கா, வாய்ப்பு அப்படின்றது ஒரு தடவை தாங்க உங்கள் கதவை தட்டும், நீங்கள் திறந்து அதை உள்ளே கூப்பிட்டு உங்கள் விடாமுயற்சியை வச்சு மட்டும்தான் நீங்கள் வந்து முன்னேற முடியும் அப்படின்றத சொல்லிட்டாரு. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமகிட்டு.

0: எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு வெற்றியை தீர்மானிப்பது வாய்ப்புகளா இடைவிடாத முயற்சியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். நேயர்களும் அழகா அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்து நேயர்களோட லைன்ல காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: இன்னைக்கு காலை வணக்கம். திருப்பூர்ல இருந்து மனவை கா சந்திரசேகர்.
0: ஹலோ, வணக்கம்.
1: திருப்பூர்ல இருந்து மனவை கா சந்திரசேகர் மேடம்.
0: ஆ, சொல்லுங்க சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், சொல்லுங்க. வெற்றியை தீர்மானிப்பது வாய்ப்பா இடைவிடாத முயற்சியா?
1: அதாவது வாய்ப்பு வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடைக்கிறது இல்லைங்க. கிடைக்கிற வாய்ப்புல இருந்து ஒவ்வொரு முயற்சி சேர்ந்து அதெல்லாம் வெற்றி பெற்றுக்கிறாங்க. இப்ப எங்க கம்பெனி கூட நிறைய பேர் டிகிரி முடிச்சுட்டு எல்லாம் பார்ட் டைம் ஜாப்பா லோடு மேனா வருவாங்க. அவங்க வந்து அந்த லோடு மேன் வேலையை பார்த்துக்கிட்டு எங்க கூட உட்காந்து சிஸ்டம் கத்துக்கிட்டு அப்படியே மேல மேல போயிடுறாங்க. ஒரு சில பேர் வந்து வண்டியை எடுத்து போற வைக்கிற போது டிரைவர் ஆயிடுறாங்க. அதனால வந்து வாய்ப்புகள் வந்து கதவை தட்டுங்க. அதுக்குள்ள நம்ம போற எடுத்து முயற்சி தாங்க, விடா முயற்சி தாங்க வெற்றிக்கு வழி வகுக்குது.
0: ஓகே, நன்றி சந்திரசேகர் கால் பண்ணதுக்காக. அதாவது என்னதான் வாய்ப்பு

0: வாய்ப்புகள் கிடைச்சாலும் நம்மளுடைய முயற்சி இல்லை அப்படின்னாக்கா அந்த செயல் வந்து தோல்வியில தான் முடியும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கும் சந்திரசேகர், சொல்லுங்க. வெற்றியை தீர்மானிப்பது வாய்ப்பா இடைவிடாத முயற்சியா?
1: இடைவிடாத முயற்சி அப்படிங்கறதால மேம் வெற்றியை தீர்மானிக்கிறது. ஒண்ணுமே இல்ல, யோசிச்சு பாருங்களேன். ஊட்டி எஃப்எம் பொதுவான நம்பர் தான், எல்லாருக்கும் லைன் கிடைக்கிறதா? கிடைக்கவே கிடைக்காது. இடைவிடாத முயற்சி,
0: சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டீங்க, வேற எதுவுமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேண்டாவா?
1: ஆமா இல்ல சொல்றேன் மேம், இது இது ஒரு சின்ன விஷயம் தான். இனிப்பு கிடைக்கல, இனிப்பு கிடைக்கல நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா அது பொதுவான நம்பர். பொதுவான நம்பரை எந்த அளவுக்கு நம்ம முயற்சி செஞ்சு வாய்ப்பு அப்படிங்கறத தேடிக்கிறோங்கிறது இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் மேம், வாழ்க்கையில நமக்கு வாய்ப்பு அப்படிங்கறது கிடைக்குது மேம். உலகத்துல வாய்ப்பு எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு எந்த மனிதனும் சொல்லவே முடியாது மேம். ஆனா கிடைக்கிற வாய்ப்பை எப்படி சிறப்பா யூஸ் பண்ணி அதிக முயற்சி, அதாவது இடைவிடாத முயற்சி அப்படிங்கறது செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் மேம். உதாரணத்துக்கு எனக்கு கம்ப்யூட்டர் நல்லா தெரியுது மேம், ப்ராஜெக்ட அசைன் பண்ணிட்டாங்க மேம், இந்த மாடியூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது தெரியும். ஏன்னா நான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன், அதனால அது உதாரணத்தை எடுத்துக்கிட்டேன். அதுல இடைவிடாத உழைப்பு போடணும் மேம். ஒரு கோடை நம்ம எழுதுறோம், எழுதினோம்னா அதுல எக்கச்சக்க எரர்ஸ் வரும், அதை டெஸ்ட் பண்ணோம், டெஸ்ட் பண்ணிட்டு திருப்பியும் அதை கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பாக்கணும். பார்த்த உடனே இந்த வெளிச்சந்தையில விடுறோம், வெளிச்சந்தையில விடும்பொழுது சில என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கறது கேட்பாங்க பண்ணணும். சோ எவ்வளவு விஷயங்கள் அப்படிங்கறது இருக்கு. சோ இடைவிடாது அன்டில் அன்லஸ் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கறது நம்ம சஸ்டெயின் பண்ணி தன்னிகரற்ற ஒரு நிலைமை அடைகிற வரைக்கும் முயற்சி செய்யறோம் இல்லையா, அப்பதான் நமக்கு வெற்றி அப்படிங்கறதே கிடைக்கும். ஒரு ஒரு வாட்டி நான் ட்ரை பண்றேன், எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு நான் சோர்ந்து போய் இது வேணவே வேணாம் அப்படின்னு ட்ராப் பண்ணதுக்கு பதிலா இடைவிடாது நான் முயற்சி போட்டு ஒரு எஃபர்ட்டை போட்டு நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா சூப்பர்ப்பா எனக்கு வெற்றி கண்ணி கிடைச்சிருச்சுப்பா அப்படின்ட்டு மார்க் தட்டி சொல்லலாம்ல. அன்னைக்குதான் மேம் நாம மத்தவங்களுக்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாகவும் இருப்போம் இல்லையா?
0: கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நிறைய பேர் என்னன்னாக்கா ஒரு செயல்ல இறங்கிடுவாங்க, அதுல ஒரு டைம் ரெண்டு டைம் ஈடுபடுவாங்க, அது வந்து வெற்றி பெறல அப்படின்னாக்கா அதை அப்படியே கைவிட்டுட்டு வேற வேலைக்கு போயிடுவாங்க. அப்ப அதுலயும் போய் அதுலயும் தோல்வி அடைஞ்சா நமக்கு என்ன, அந்த டைமும் வந்து வேஸ்ட். அதுலயே இருந்தோம்னா தானே நமக்கு வந்துட்டு மேல மேல அது நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பா வந்து நம்ம இறங்கும் போதுதான் அதுல இருக்கிற தோல்விகள் அதுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்து நமக்கு வெற்றியை வந்து தேடித்தரும் இல்லையா?
1: அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுவாங்க, கிடைக்கல
0: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். அடுத்த நேயர்கூட லைன்ல காத்திருக்காங்க. ஹலோ வணக்கம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு. ஓகே நேர்களை, நம்ம நிகழ்ச்சியில் டைம் பார்த்தீங்கன்னா 11:32 ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் வெற்றியை தீர்மானிப்பது வாய்ப்புகளா இடைவிடாத முயற்சியா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நேர் லைனில் காத்திருக்கார். வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கோவை மாவட்டம் சின்னாரம் செலவராஜ் மஞ்சளா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
0: சொல்லுங்க, வெற்றியை தீர்மானிப்பது வாய்ப்பா முயற்சியா?
2: வாய்ப்பு தான் மேடம்,
0: வாய்ப்பு தான். முயற்சி வேண்டாமா?
2: முயற்சி அது வர வாய்ப்பு, அது எப்படி தக்க வைக்கணுங்கிற முயற்சி பண்ணணும் மேடம். எல்லாரும் முயற்சி பண்ண அது பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா வர்ற வாய்ப்பை அதாவது எப்படி தக்க வைக்கணுங்கிறது முக்கியம் மேடம். அதாவது முயற்சி செய்வாங்க, சில பாத்தீங்கன்னா கிடைக்காது. அப்ப பாத்தீங்கன்னா வர்ற எதிர்பாராத விதமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மேடம். அது எப்படி தக்க வைக்கிறத, அது எப்படி தக்க வைக்கிறத சாமர்த்தியங்க மேடம்.
0: தகுந்தபடியா நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா?
2: அதனால வர்ற வாய்ப்பை எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கணும் மேடம்.
0: ஓகே, நன்றி செல்வராஜ் கால் பண்ணதுக்காக. உங்களுக்காகவும் நேயர்கள் எல்லாருக்காகவும் இனிமையான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: 9:39 ஆயிடுச்சுங்க. நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு, வெற்றியை தீர்மானிப்பது வாய்ப்புகளா இடைவிடாத முயற்சியா? இந்த தலைப்பின் கீழே நிறைய நேயர்கள் நான் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் அழைப்பில் காத்துட்டு இருக்கார், யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க துரையன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. வெற்றியை தீர்மானிப்பது வாய்ப்பா முயற்சியா சொல்லுங்க.
1: ஆமாங்க,
0: உங்களுடைய இணைப்பு, நீங்க பேசுறது கட்டாய் கட்டாய் கேக்குது. கரெக்டா டவர் இருக்க இடத்துல இருந்து
1: பேசுங்களேன். செய்ய முடிஞ்சதாலேயே இன்னைக்கு செஞ்சிடணுங்க, நாளைக்குன்னு தள்ளி போடக்கூடாதுங்க. போறாருன்னா வீண் முயற்சி என்பார்கள், வெற்றி பெற்றதும் விடாமுயற்சி என்பார்கள். இதுதான் வாழ்க்கை. வெற்றி பெறுவதற்கு விடாமுயற்சி தான் வாய்ப்பு. எப்பொழுது வேண்டுமானால் வரலாம், ஆனா விடாமுயற்சி வேண்டும்.
0: விடாமுயற்சி கண்டிப்பா வேணும். வாய்ப்பு எப்ப வேணாலும் வரலாம், அதை வந்து நம்ம கரெக்டான டைம்ல பயன்படுத்திக்கணும் இல்லையா?
1: ஆமாங்க, விடாமுயற்சி வேணும்.
0: ஓகே, நன்றிங்க கால் பண்ணதுக்காக. அவருடைய இணைப்புக்கு அப்புறம் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. ராமகிருஷ்ணன் கொழும்கொண்டான் பகுதியிலேருந்து அனுப்பிச்சிருக்காரு. வெற்றியை தீர்மானிப்பது இடைவிடாத முயற்சி என்ற அணிக்கு என்னோட வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டால், முயற்சி இருந்தால் எத்தனை வாய்ப்புகளை வேண்டுமானாலும் நாம் உருவாக்கி கொள்ளலாம். தானாக வாய்ப்புகள் வந்தாலும் அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கே முயற்சி தான் தேவை. முயற்சி இல்லை என்றாலும் அந்த வாய்ப்பு நமக்கு பயனற்றதாக போய்விடும். அதனால்தான் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். எனவே விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்றது என்னோட கருத்து அப்படின்னு சொல்லி அழகான கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. இது ஊட்டிஎஃப்எம் 101.8 எல்லாமே செமகிட்டு. வெற்றியை தீர்மானிப்பது வாய்ப்புகளா இடைவிடாத முயற்சியா? தொடர்ந்து கால் பண்ணுங்க. 9342909 9344909 8300019 இந்த எண்களோட 101.8 இந்த நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. 0423 இந்த இணைப்பெண்ணு சேர்த்து 2966781 இந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணலாம்.

0: 11:46 ஆயிடுச்சுங்க. நம்ம கூட பேச அடுத்த நேயர் வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பாட்டப்பன்
0: பாட்டப்பன், வெற்றியை தீர்மானிப்பது வாய்ப்புகளா இடைவிடாத முயற்சியா?
1: ஆமா, அருமையான தலைப்புக்கு வாழ்த்துக்கலாமா. ஆர்வம் வேணுமாமா, ஆர்வத்துடன் கூடிய விடாமுயற்சி இருந்தா தானே அதை வந்து சலிப்புலாம் செய்யல ஒரு சாதிக்குரிய ஒரு இது வரும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: ஆர்வத்துடன்
0: இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு விஷயத்துல நம்ம இறங்கினா அது வெற்றி வந்து கிடைக்காது இல்லையா சீக்கிரமா?
1: ஆமா ஆமா, ஆர்வம் இருக்கணும். அப்பதான் வந்து சலிப்புலாம் அதை எதையுமே செய்யல. என்னதான் விடாமுயற்சியெல்லாம் ஆர்வம் இல்லைனா அது மேல ஒரு வெறுப்பு தட்டிடு. அதனாலதான் நம்ம வள்ளுவர் சொன்னாரு, தெய்வத்தால் ஆகாது எனினும் தன் மெய் வெறுத்த கூலி தரும் நேரம்.
0: ஓகே, நன்றிங்க கால் பண்ணதுக்காக.
1: நன்றி அம்மா,
0: சிம்பிளா அவருடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அடுத்த நேர் லைன்ல வணக்கம்.
2: வணக்கம், திருப்பூர் மாவட்டம்.
0: யார் பேசுறீங்க?
2: தங்கவேல்.
0: தங்கவேல், சொல்லுங்க தங்கவேல். வெற்றியை தீர்மானிப்பது வாய்ப்புகளா இடைவிடாத முயற்சியா?
2: கண்டிப்பா வாய்ப்பு தானுங்க. ஏன்னா வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து இந்த நிகழ்ச்சியை தோல்வி அடைஞ்சு உடனே நிகழ்ச்சி மாத்துறீங்க பாத்தீங்களா? அது மாதிரி ஒவ்வொரு இந்த 5 மாதத்துல எத்தனை நிகழ்ச்சி நீங்க மாத்தி இருக்கிறீங்க. அதே மாதிரி முயற்சி பண்ண வெற்றி பெற முடியும். முயற்சி இல்லாம ஒண்ணும் வாய்ப்பு வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து வாய்ப்பு வந்து 55 வயசு வரைக்கும் 3 ட்ரிப்பு நம்மளுக்கு வாய்ப்பு வரும். அதுல வந்து ஒரு வாய்ப்பு வந்து தவற விட்டு 2வது வாய்ப்பு வந்து மறுக்க 20 வருஷம் கழிச்சுதான் அந்த வாய்ப்பு வரும். அதையும் தவற விட்டோம்னா நம்மளுக்கு வாய்ப்பு இல்லைன்னு
0: நினைச்சுக்கலாம்.
2: அதுக்குள்ள வயசாயிடும். 3 மனிதனுடைய வாழ்க்கையில வந்து 3 சான்ஸ், அத வந்து 3ல் 1 மிஸ் பண்ணிட்டோம்னால மறுக்க வாழ்க்க முடியாது. ஆனா நம்மளுக்கு 3 சான்ஸ்ல நம்மளுக்கு 2 சான்ஸ் நல்லாவே வாய்ப்பு கிடைச்சிருச்சுங்க. நான் அதை பயன்படுத்திக்கிட்டேன், நல்லபடியா பயன்படுத்திக்கிட்டேன். அதனால நம்மளுக்கு அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்த, ஆனா அதுக்கு இல்லையா போச்சு போ அப்படின்னு நினைக்க கூடாது. அவங்கள வந்து ஊக்கப்படுத்த கிட்ட பேசி அந்த வாய்ப்பை நம்ம வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்படித்தான் பண்ணணும்.
0: அதாவது வாய்ப்பு என்னும் கயிறு கெட்டியா பிடிச்சிட்டு அப்படியே மனமனன்னு ஏறினா வெற்றிப்படி நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. 11:48 ஆயிடுச்சுங்க. நேர்களை தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறம் நேர்கள்ட்ட பேசலாம்.

0: 11:53 ஆயிடுச்சுங்க. நம்ம நிகழ்ச்சியில பேசுறதுக்கு அடுத்த நேயர், வணக்கம். மசனகுடியில இருந்து ராஜேந்திரன். சொல்லுங்க ராஜேந்திரன், வெற்றியை தீர்மானிப்பது வாய்ப்பா முயற்சியா? இடைவிடாத முயற்சி செஞ்சனால இந்த வாய்ப்பை வந்து நீங்க
1: பயன்படுத்திக்கிட்டீங்க. வெற்றி முதல்ல நம்பிக்கை, அப்புறம்
0: ஓகேங்க விடாமுயற்சி. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நீலகிரி மாவட்டம் இடக்காடு ரங்கநாதன் மேடம்.
0: ரங்கநாதன் இடக்காடுல இருந்து பேசுறீங்களா?
2: ஆமாங்க மேடம்.
0: அங்க தெளிவா கிடைக்குதா உங்களுக்கு?
2: தெளிவா கிடைக்குது, இங்க நல்ல கிளியரா இருக்கு, நான் செல்லுல தான் பாத்து கேட்டுக்கிறீங்க.
0: ஓ சரி சரி, சொல்லுங்க. வெற்றியை தீர்மானிப்பது வாய்ப்புகளா இடைவிடாத முயற்சியா?
2: இடைவிடாத முயற்சிங்க மேடம். முயற்சி

0: ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி இப்ப லைன் கிடைச்சிட்டீங்களா? அது ஒரு விட முயற்சி தாங்க மேடம்.
1: ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்காக, உங்க பதில சொன்னதுக்கு நன்றி. நேரம் 11:55 ஆயிடுச்சு, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேயர்கள் எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னு, வாய்ப்பு வந்து எப்பவாதுதான் வரும், வாய்ப்பு வந்தாலும் வரலனாலும் நம்மளுடைய முயற்சியை வந்து கைவிடக்கூடாது அப்படின்றதுதான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு நேயர் கூட லைன்ல காத்திருக்காங்க, யாரும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: யாருங்க பேசுறீங்க?
2: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: மனோகரன் சொல்லுங்க, விடாமுயற்சியா வாய்ப்பா எது வேணும் வெற்றிக்கு?
2: வாய்ப்பு கிடைச்சாலே அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா அந்த வாய்ப்பை வந்து நம்ம வந்து வரும் வரும்னு எவ்வளவோ நாள் நம்ம வந்து முயற்சி பண்ணோம்ல, அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம வந்து எப்படி அதை வந்து பயன்படுத்தணும், எப்படி சீக்கிரமா யோசிக்காம நம்ம வந்து யார்கிட்ட அனுபவம் வாய்ந்தவங்கள்ட்ட கேட்டு இந்த வாய்ப்பை எப்படி நம்ம வந்து வெற்றி பெற வைக்கலாம் அப்படிங்கறத நல்லா யோசிச்சு நான் ரெண்டு பேர்த்துக்கிட்ட கேட்டு அதை வந்து நம்ம இது பண்ணோம்னா கண்டிப்பா மறுபடியும் நம்மளுக்கு திரும்ப வெற்றி கிடைக்கும் வந்து எடுக்கும்.
1: ஓகே, நன்றி கால் பண்ணதுக்காக. நேர்களை, இதுவரைக்கும் எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில வெற்றியை தீர்மானிப்பது வாய்ப்பா இடைவிடாத முயற்சியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. தொடர்பு கொண்டு பேசின எல்லா நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழி கவிதா.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 12 மணி. நிலையத்திலிருந்து இப்பொழுதும் இன்று மாலையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை. 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:55 திரைகானம். 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள். 2:30 மருத்துவ மலர். ராபிஸ் நோய் ஏற்படும் விதம் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் பிலிப்ராஜ் ரவி அவர்களுடன் நேர்முகம்.

0: 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி ஒரு சொல் திரை இசை, நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி, மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் சரியா தவறா, 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள், 6:40 பெட்டதகமலு படுகமொழி பாடல்கள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சல், 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் CS அருணமான் அவர்களின் உரை, தொடர்ந்து ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் KA சண்முக சுந்தரம் அவர்கள். சென்னை அஞ்சல் 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல், 9:15 திரைகாலம், 9:30 அறிவியல் நேரம், பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் ரம்யாஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம், 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர ஒளிபரப்பு டெல்லி அஞ்சல். இதுவரை நிலையத்திலிருந்து இப்பொழுதும் இன்று மாலையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க, ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
2: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
3: இதோ உங்களுக்காக தான்

0: Index slipped 431 points to 78,111, while the Nifty dropped 135 points to 24,449 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் 12:10.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: ஸ்நேகிதி பெண்கள் மட்டும் பங்கு பெறும் நிகழ்ச்சி. இதில் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு பெறலாம். அது மட்டுமல்ல, பெண்கள் நாளே அழகு, அதை இன்னும் அழகுபடுத்திக்க செய்கிற அலங்காரம் அப்படின்னா நிறைய அழகு குறிப்புகள் கூட தெரிஞ்சு வச்சிருக்கலாம். அதை நாம மட்டுமே தெரிஞ்சு வச்சிருக்காம மற்ற பெண்களுக்கும் சொல்லலாமே. அதே போல பெண்கள் வீட்டின் கண்கள், சமையல் அசத்தி எல்லோரையுமே சந்தோஷப்படுத்துறவங்க, அதற்காக சமைப்பதில் பல உத்திகளை கையாளுபவர்கள், அதற்கான டிப்ஸ். அது மட்டுமல்ல, குடும்பத்து ஆரோக்கியத்தை காப்பாத்துறதுல பெண்களுக்கு இணை பெண்கள் தான். அப்போ அதற்கான முயற்சியில் கண்டுபிடிச்ச டிப்ஸ், இப்படி பல வழிகளின் டிப்ஸ். இந்த மாதிரியான டிப்ஸ்களை சொல்ல நினைக்கும் அழகான விஷயங்கள் என எல்லாத்தையுமே ரொம்ப சுருக்கமா சொல்லி பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ற நிகழ்ச்சி தான் இது. அதற்கு 9344-1010-18 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 8300-1910-18 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 0423 இந்த கோட் நம்பரை இணைத்து 2966-781 இந்த நம்பருக்கும் கால் பண்ணி நீங்க எங்க கூட ஜாலியா உங்களுடைய குறிப்புகளை ஷேர் பண்ணலாம். இனி முதற் பாடல் ஒன்று கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு குறிப்பை சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம சமையலில் வந்து அதிகமான எண்ணெய் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி அதிகமான எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை, இன்னும் வந்து காய்கறிகளை வந்து அதிகமாக வேக வைக்காத ஓரளவுக்கு கரெக்டான அளவில் வந்து அப்படியே வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இனி ஒரு பாடலை கேட்டுட்டு பேசலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

0: 8 நீங்க கேட்டு இருக்கிறது ஸ்நேகிதியே. இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில ஒரு ஸ்நேகிதி லைன்ல இருக்காங்க, யாரு எங்கிருந்து பாக்கலாம். வருக, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டிப் சொல்ல போறீங்க? உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
2: என் பேர் லாவண்யான்னு சொல்லிட்டு நான் காந்தல இருந்து பேசுறேன் மேம். இப்பதான் ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரோக்ராம் பாக்குறேன் மேம்.
1: அப்படிங்களா,
2: மேம்
1: ரொம்ப சந்தோஷம். இதுல தொடர்ந்து வரணும், ஓகேங்களா? டைம் இருக்கும்போது
2: கண்டிப்பா மேம். இதுல வந்து பெண்களுக்கான ஒரு டிப் சொல்லலாம்னு நினைக்கிறேன் மேம். எனக்குமே பெண்களுக்கு வந்து பினான்சியல் ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் சொல்றேன் மேம். ஏன்னா பேசிக்கா நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயத்த சொல்லலாம்னு இருக்கேன்
1: மேம்.
2: எல்லாருமே எப்படின்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டுக்குள்ளே எல்லாம் இருந்துருவாங்க, அந்த மாதிரி எந்த இதுவும் இருக்கக்கூடாது. வெளியே வந்துட்டு நம்மளுக்கு வந்து நிறைய கத்துக்கிறது நிறைய விஷயம் இருக்கு. நம்மளால வேலைக்கே போக முடியலனாலும் நம்மள செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். இப்ப வந்து நான் எப்படி இருந்தேன்னா வீட்டுல இருந்தேன் மேம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கனரா பேங்க்ல இருந்து சுய உதவி குழுல இருந்து நமக்கு நிறைய ஃப்ரீ ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அது மூலியமா நான் டெய்லரிங் கத்துக்கிட்டு இப்ப நம்ம இன்னும் வெளியே நம்ம இது பண்ணி தரலனாலும் நமக்கு தேவையானதை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிற அளவுக்கு. அப்போ வந்து அந்த அமௌண்ட் நம்ம குறைக்கல இல்லைங்களா, செலவு குறைக்க முடியும்.

0: இந்த பிராக்டிஸ் வந்துட்டு நம்ம திருப்பி நல்லா பிராக்டிஸ் எடுத்தோம்னா
1: பாடல் வேணுங்களா?
0: தேங்க்யூ மேம்.
1: ஓகேங்க, தேங்க்யூ.

0: நம்ம இப்ப ஓடிஎஃப்எம்ல ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுருக்கோம் இல்லையா. இந்த நிகழ்ச்சியில நம்மகிட்ட வந்து லைன்ல வந்து பேச டைம் இல்லை அப்படின்றவங்க வந்து வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். அப்படி வாட்ஸ்அப் பண்றதா இருந்தா உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், நீங்க சொல்ல நினைக்கும் டிப்ஸ் இதை டைப் செய்து 83001910018 இந்த நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். இப்போ ஒரு நேர் கூட லைன்ல இருக்காங்க, அந்த ஸ்நேகிட்ட பேசலாம். வருக ஸ்நேகிதியே.
1: வணக்கம், மகா தாராவரத்துல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு என்ன டிப்ஸ் கொண்டு வந்திருக்கீயா?
1: நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்க?
0: ஆமாங்க, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன இன்னைக்கு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க?
1: இன்னைக்கு வாழைக்காய் வறுவல். அதாவது வாழைக்காய் இருக்குங்களா, அதை முழுச்சாவே ஒரு அரை மணி நேரம் தண்ணியில போட்டுருந்தோம்.
0: ஓகே,
1: போட்டு உரிச்சோம்னா வாழைப்பழம் மாதிரி உரிச்சோம்னா தோல் வெளியே வந்துடும். அந்த காய் மட்டும் ஃப்ரெஷ் அப்படியே இருக்கும், வெளியே நல்லா இருக்கும்.
0: தோலோட தண்ணியில போட்டு ஊற வைக்கணும் ஃபர்ஸ்ட்.
1: ஊற வச்சோம்னா அந்த தோலை உரிச்சோம்னா வாழைப்பழம் மாதிரி வந்துடும்.
0: எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும்?
1: ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும்.
0: ஓகே ஓகே.
1: வாழைப்பழம் மாதிரி வந்துடும், தோல் தனியா அந்த சாதம் தனியா வரும். அதை எடுத்துட்டு ஒரு மூணு பீஸா வெட்டிக்கிங்க. மூணு பீஸா வெட்டிட்டு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், சோம்பு, சீரகம் வச்சுக்கோங்க, சீரகம், பூண்டு, வெங்காயம் எல்லாம் வச்சு அரைச்சிட்டு நல்லா நைஸா அரைச்சிடணும். அரைச்சிட்டு அந்த மூணு பீஸ்லயே தடவிட்டு நல்லா தடவிட்டு லெமன் கொஞ்சம் தடவிடுங்க. லெமன் கொஞ்சம் கொஞ்சமா தடவிட்டீங்கன்னா அந்த மசால் கீழே விழுகாது. அது இட்லி தட்டில வச்சு ஒரு 5 நிமிஷம், ரொம்ப வேக வச்சீங்கன்னா கொழகம் போயிடும். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு மறுபடியும் வெயில்ல இந்த தண்ணியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வெயில வச்சு மறுபடியும் அந்த மசால் எல்லாம் மீதி இருந்த மசாலையும் தடவிடுங்க. நல்லா நிறைய தடவிடுங்க. தடவிட்டு லெமனும் கொஞ்சம் மேல தடவிட்டீங்கன்னா அந்த மசால் கீழே விழுகாது. வெயில்ல ஒரு முன்பக்கமும் காயணும், பின்பக்கமும் காயணும். ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் காய விடுங்க. காஞ்சிரும், நல்லா மொறு மொறு மொறுன்னு காஞ்சிரும். காஞ்ச பிறகு எண்ணெய ஸ்டோவ்ல வச்சிடணும். ஸ்டோவ்ல வச்சீங்கன்னா சூப்பரா வேகும், ரெண்டு பக்கமும் வேகும், உள்ளேயும் வெந்துடும். நல்லா அதை போட்டு எண்ணெய் ஸ்லோவ்ல வச்சு காய வைங்க. காய வச்சு இதை போட்டு எடுத்துருங்க. போட்டு எடுத்தீங்கன்னா யாருக்காவது புதுசா விருந்தாடி கொடுத்தீங்கன்னா மீன் வறுவல் எலும்பே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும்.
0: அப்படிங்களா? நீங்க சொல்லும் போதே வந்து சாப்பிடணும்னு தோணுது. அந்த அளவுக்கு நீங்க வந்து ரொம்ப சூப்பரா செய்யறது எப்படி இருக்கு எனக்கு தெரியல, ஆனாலும் ரொம்ப டேஸ்டா சொல்லிருக்கீங்க. அதை செஞ்சு பாக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தையும் கொடுத்துருக்கீங்க.
1: அப்புறம் ஒரே ஒரு குட்டி கவிதை சொல்லிடுறேன்.
0: சொல்லிருங்க.
1: காதல் என்பது ஒரு சாக்கடை, அதில் விழுந்தவர்கள் யாருமே நறுமணம் அடைந்ததில்லை. கோடியில் ஒருவர் மட்டும்தான் நறுமணம் அடைவார்கள்.
0: சூப்பருங்க, சூப்பரான கவிதையும் சொல்லிட்டீங்க, டிப்ஸும் சொல்லிட்டீங்க. உங்களுக்காக எந்த பாடல் வேணும்?
1: சாக்கடையில் விழுந்தவர்கள் நாரி தான் போவாங்க இல்லீங்களா?
0: ஆமா ஆமா, கட்டாயமா
1: நாரி போயிருவாங்க. அப்புறம் வந்துங்க பாட்டு வந்து மௌனராகம் படத்துல மஞ்சம் மன்ற தென்றலுக்கு நெஞ்சம் வரவில்லை அந்த பாட்டு.
0: ஓகே, கட்டாயமா உங்களுடைய பாடல் வந்துட்டு. நன்றி
1: நன்றி மேடம்.

அடுத்து ஊட்டில இருந்து ரம்யா அப்படின்னு ஒரு சிநேகிதி வாட்ஸ்அப்ல நம்மளுக்கு ஒரு டிப்ஸ் அமைச்சிருக்காங்க, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து எப்பவுமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய பேத்துக்கு வந்து உடம்புல கம்மியா தான் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இஞ்சி சாற்றில் தேன் கலந்து தினமும் காலையில ஒரு கரண்டி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு டிப்ஸ் கூட சொல்லியிருக்காங்க, அது என்ன அப்படின்னாக்கா, நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாதாரணமா கொஞ்சம் டீ ஜாஸ்தி குடிச்சா இந்த ஊட்டியில இருக்கவங்க வந்து டீ வந்து அதிகமா குடிக்கிறோம் இல்லையா, அதனால வந்து தலை சுத்தல் வர்றது பித்தத்தினால தலை சுத்தல் வர்றது ஒரு சகஜம். அது மட்டும் இல்லை தலை சுத்தல் இந்த மலைச்சிக்கல் இதெல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, இஞ்சி சாருடன் உப்பு சேர்த்து 3 நாட்கள் காலையில் குடித்து வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த தலை சுத்தல் மலைச்சிக்கல் இதெல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சூப்பரான டிப்ஸ் தான். அது மட்டும் இல்லை அவங்க ஒரு பாடலை கூட கேட்டிருக்காங்க, அந்த பாடலையும் நம்ம கேட்கலாம். சத்தம் போடாதே படத்துலேருந்து கேங்க என்ஜாய் பண்ணி

இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில பல கஷ்டங்களையும் போராடி ஜெயிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காந்திரஸ் சேர்ந்த லாவண்யா ரொம்ப அழகாகவே சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது, நம்மளே வந்து நம்மளுக்கான சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு நம்மளை வந்து அடுத்தவங்களை தொந்தரவு பண்ணாமல் நம்ம நம்மளையே நம்பி வாழ்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாகவே சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி தைரியமாக இருக்க பெண்களை வந்து ரொம்ப சூப்பர். அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு மட்டுமே அந்த வழிகாட்டுதல் இல்லாத மற்றவங்களுக்கும் இந்த நம்பிக்கையையும் அந்த வழிகாட்டுதலையும் மற்றவங்களுக்கு கூடயும் பகிர்ந்துருக்காங்க. இவங்க தான் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சி ஊட்டி எஃப்எம்மின் ஸ்நேகிதி நிகழ்ச்சியின் கலந்து கொண்டவர்கள். ஊட்டி எஃப்எம்மின் இன்றைய சிறந்த ஸ்நேகிதி என்ற சிறப்பு பெயரை பெறுபவர். வாழ்த்துக்கள் ஸ்நேகிதி.

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு முன்வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கேள்வி நேரத்தின் முக்கியத்துவம் குறித்து குறிப்பிட்ட திரு ஓம் பிர்லா, அரசின் பொறுப்புணர்வை இது எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முயன்றார். அப்போது நீட் பிரச்சினையை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்த மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, திரு நிதின் கட்கரி, திரு கிரண் ரிஜிஜூ, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலர் திரு சத்யேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் 1 கோடியே 25 லட்சம் வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா, வீட்டு வசதி என்பது நகர்ப்புற திட்டமிடுதலின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நகர்ப்புற மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் வீட்டு வசதி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். நகர்ப்புற பகுதிகளில் வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்த நிலம் கிடைப்பது பிரச்சினையாக இருப்பதாக திரு ராஜீவ் கௌபா தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் குதிராம் போஸின் 119வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 18 வயதில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த குதிராம் போஸின் தைரியமும் நாட்டுப்பற்றும் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டதற்காக 1908ஆம் ஆண்டு இதே நாளில் குதிராம் போஸ் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர் தலைவர் திரு தேவேந்திரநாத் மாட்டோ ராஞ்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பதட்டம் நிலவுவதால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து பிஜேபி சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா

0: com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், அகர்தலா, அட்டாரி உள்ளிட்ட 9 இடங்கள் வழியாகவும் மின்னணு விசாவை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் உள்ள 88 இடங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவிற்கு வர முடியும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2014 ஆண்டு மின்னணு விசா திட்டம் தொடங்கப்பட்டது. முதலில் 43 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது 172 நாடுகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா, வணிகம், மருத்துவம், கல்வி உள்ளிட்ட 17 பிரிவுகளில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருகிறது. 95% விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு 72 மணி நேரத்தில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தில் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கையில்,
2: என்னோட பேர் ஜோதி, நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கேன். நான் வந்து இந்த பிரதமரோட ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் சேர்ந்திருக்கேன். 436 ரூபாய் கட்டுறேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுறேன். இதன் மூலமாக என் குடும்பம் எதனா ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டு திட்டமாக வருது. நான் இங்கே குழு நடத்துகிறேன். அந்த குழு மூலமாகவும் எல்லாரையும் இதில் நான் சேர்க்க வச்சுருக்கேன். இதன் மூலமாக எல்லாருமே பயனடைய முடியும். அதனால் எல்லாருமே இதில் சேர்ந்து நல்ல பயனடைங்க. இந்த காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: மகாராஷ்டிராவின் சத்தாரா மாவட்டத்தில் புனே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். புனேயிலிருந்து சத்தாரா சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 4 பேர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒடிஷாவின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலாசோர், பத்ரேக், காந்திரேபாரா, கட்டாக் மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப், பீகார், உத்தரப்பிரதேசம், அசாம், மேகாலயா மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் படிப்படியாக மழை குறையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஆலப்புழா, பத்தனந்திட்டா, கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு மாவட்டத்தில் மழை குறைந்து வருவதால் சுற்றுலா பயணிகளுக்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு மேகாஸ்ரீ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்றத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதன் மூலம் கிரீன் கார்டு உள்ளிட்ட குடியுரிமை விண்ணப்பதாரர்கள் பயனடைவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. குடியேற்றத்திற்கான விண்ணப்ப படிவங்கள் இணையதளத்தில் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக செலவினங்களை குறைத்து குடியேற்ற நெறிமுறைகளை சீர் செய்ய இந்த நடவடிக்கை பயனுள்ளதாக அமையும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தைவான் மாநிலையில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. சீன கடற்படையின் 7 போர்க்கப்பல்கள் தைவான் நாட்டிற்கு மிக அருகே வந்ததாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தைவான் சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா கூறி வரும் நிலையில் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. தைவான் நாட்டில் தனி ராணுவமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. தைவான் நாட்டிற்கு தனி பொருளாதார நிர்வாகம் இருக்கும் நிலையில் இரு நாடுகளுக்கிடையே பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் மோகன் பகான் அணி 6-0 என்ற கோல் கணக்கில் சிஏஎஸ்எஃப் அணியை வென்றது. குரூப் சியில் 9 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் உள்ள ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி FC1 அணியையும் மும்பை அணி நாங்ஸே அணியையும் எதிர்கொள்கின்றன. காலிறுதி ஆட்டங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11

0: நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நிலைத்த நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேர்களின் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் கிக் தொழிலாளர் நலத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இன்று நமது பொருளாதாரம் ஒரு பெரிய மாற்றத்தை சந்தித்து வருகிறது. ஒரு காலத்தில் நிரந்தர வேலை என்பது மட்டுமே வாழ்வாதாரமாக இருந்தது. ஆனால் இன்று நமது ஸ்மார்ட் போனில் ஒரு பொத்தானை அழுத்தினால் உணவு வருகிறது, கார் வருகிறது, மளிகை பொருட்கள் வீட்டு வாசலுக்கே வருகின்றன. இதற்கெல்லாம் பின்னால் இருக்கும் ஒரு உழைப்பு சக்தியே கிக் தொழிலாளர்கள். முறைசாரா தொழிலாளர்களில் ஒரு மிக முக்கிய பிரிவினர்தான் இந்த கிக் தொழிலாளர்கள். ஆன்லைன் செயலிகள் மூலமாக வேலை செய்யும் உணவு விநியோகஸ்தர்கள், வாடகை வாகன ஓட்டுநர்கள், வீட்டு சேவை வழங்குநர்கள் போன்றோரை நாம் கிக் தொழிலாளர்கள் என்கிறோம். இவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் முதலாளி கிடையாது. இவர்கள் சுதந்திரமாக வேலை செய்கிறார்கள். ஆனால் அதே சமயம் இவர்களுக்கு பணி பாதுகாப்பு மற்றும் ஓய்வூதியம் போன்ற பலன்கள் நீண்ட காலமாகவே குறைவாகவே இருந்தன. கிக் தொழிலாளர்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்தியாவில் முதன் முதலில் அவர்களுக்கென தனியாக ஒரு நல வாரியத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியது. இதன் சிறப்பம்சங்கள், கிக் தொழிலாளர்கள் ஆன்லைன் மூலமாகவே எளிதாக பதிவு செய்து அடையாள அட்டை பெற்றுக் கொள்ளலாம். இந்த வாரியத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு விபத்து, மரணம் அல்லது ஊனம் ஏற்பட்டால் 500,000 ரூபாய் வரை நிதி உதவி வழங்கப்படுகிறது. சமீபத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டபடி பதிவு செய்யப்பட்ட 1.5 லட்சம் தொழிலாளர்களுக்கு குழு காப்பீடு திட்டமும் அமல்படுத்தப்பட உள்ளது. கிக் தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அரசு சில நேரடி உதவிகளையும் வழங்கி வருகிறது. இதில் முதலாவது இஸ்கூட்டர் மானியம். இஸ்கூட்டர் வாங்கும் கிக் தொழிலாளர்களுக்கு தலா 20,000 ரூபாய் மானியம் வழங்கும் திட்டம் 2026 ஜனவரியில் தொடங்கப்பட்டது. முதற்கட்டமாக 2,000 தொழிலாளர்களுக்கு இது வழங்கப்படுகிறது. நீண்ட நேரம் வெயிலிலும் மழையிலும் வேலை செய்யும் இவர்களுக்கு சென்னை மற்றும் கோயம்புத்தூர் போன்ற நகரங்களில் குளிரூட்டப்பட்ட ஓய்வு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு குடிநீர் மற்றும் செல்போன் சார்ஜிங் வசதிகளும் உண்டு. தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்வி உதவித்தொகை மற்றும் திருமண நிதியுதவி ஆகியவையும் இந்த வாரியத்தின் மூலம் வழங்கப்படுகின்றன. மத்திய அரசு கிக் தொழிலாளர்களை அங்கீகரிக்க ஈஸ்ரம் என்ற தேசிய அளவிலான தரவு தளத்தை உருவாக்கியுள்ளது. இந்த போர்ட்டலில் பதிவு செய்பவர்களுக்கு ஒரு தனித்துவமான அடையாள எண் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தில் இணைந்து 500,000 ரூபாய் வரை மருத்துவ சிகிச்சை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நமது அன்றாட தேவைகளை நிறைவேற்றும் இந்த நவீன தொழிலாளர்களின் பாதுகாப்பு என்பது ஒட்டுமொத்த சமூகத்தின் பாதுகாப்பு. அரசு வழங்கும் இந்த நலத்திட்டங்களை பற்றி நம்மை சுற்றியுள்ள டெலிவரி பார்ட்னர்கள் மற்றும் டிரைவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். உரிமைகள் மற்றும் பாதுகாப்போடு உழைக்கும் போதுதான் எந்த ஒரு தொழிலும் கண்ணியமானதாக மாறும்.

0: ஒரு மணி பத்து நிமிடம்.
1: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
0: வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். பன்மொழி திரைப்பட பாடல்களை நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாடலா இன்னைக்கு ஹிந்தி மொழி பாடலை கேட்க போறோம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலின் படம் சிர்ஃப் தும், பாடியவர் அல்கா யாத்மிக். இது ஹிந்தி மொழி திரைப்படம். இனி தொடர்ந்து ஒரு மலையாள மொழி பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

எம்ஜி ஸ்ரீகுமார் சித்ராவோட வாய்ஸ்ல ஆகோஷம் இந்த மலையாள மொழி பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இனி தொடர்ந்து ஒரு கன்னட மொழி பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடலின் படம் அபி. இது கன்னட மொழி திரைப்படம். இனி தொடர்ந்து ஒரு தெலுங்கு மொழி பாடலை கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

0: கேட்ட பாடலின் படம் பாலு. இது தெலுங்கு மொழி திரைப்படம்.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒழிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

கேட்ட பாடலின் படம் இஷ்க். இது ஹிந்தி மொழி திரைப்படம். இனி தொடர்ந்து நம்மளுடைய அடுத்த பாடலை மலையாள மொழி பாடலா கேட்கலாம். கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது ஊட்டி FM 101.8.

0: சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். போதை பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு உறுதிமொழி முதலமைச்சர் தலைமையில் ஏற்கப்பட்டது. போதைப் பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்களை சிறப்பாக செயல்படுத்திய பள்ளி கல்லூரிகள் தன்னார்வலர் குழுக்களுக்கும் பாராட்டு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. திருச்சி, மதுரை, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, தர்மபுரி உள்ளிட்ட மாநிலத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு உறுதிமொழி இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீட் தேர்வு முறைகேடுகளை கருத்தில் கொண்டும் 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையிலேயே மருத்துவர் மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ளும் வகையிலும் கொண்டுவரப்பட்ட அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், திறமையுள்ள அனைவருக்கும் மருத்துவ கல்வி கிடைக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் முன்பு மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டிய அவர், இதனால் கிராமப்புற மாணாக்கர் பயனடைந்ததாக கூறினார். நீட் தேர்வால் தனியார் பயிற்சி மையங்கள்தான் அதிக பயன்பெறுவதாகவும் பெற்றோர் இதற்காக அதிகம் செலவு செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். நீட் தேர்வால் விவசாயிகளின் குழந்தைகளுக்கு ஒரே மாதிரியான பயிற்சி கிடைப்பதில்லை என்றும் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட இந்த தனி தீர்மானத்திற்கு மத்திய அரசு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் கல்வியை பொதுப்பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக்கொண்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிக, மனிதநேய ஜனநாயகம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. இந்த தீர்மானத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் பயிற்சி மையங்களை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்றும் மாணாக்கர் பயன்பெறும் வகையில் புதிய திட்டத்தை செயல்பட வேண்டும் என்றும் கோரினார். தமிழக அரசின் தனி தீர்மானத்தின் மீதான இந்த வாக்கெடுப்பில் தாம் கலந்து கொள்ளாமல் வெளியேறுவதாக கூறி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். தொடர்ந்து பேசிய அவர், மத்திய அரசின் இந்த சட்ட திருத்தத்தால் சிறுபான்மையின கல்வி மருத்துவ நிறுவனங்கள் பாதிக்கப்படும் என்றார். பல்வேறு சிறுபான்மையின சமூக அமைப்புகள் முதலமைச்சரை சந்தித்து இந்த சட்ட திருத்தத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நேற்று எடுத்துரைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மருத்துவமனைகள், ஆதரவற்றோர், முதியோர் பராமரிப்பு இல்லங்கள், சமூக நல கட்டமைப்புகள், ஆராய்ச்சி நிலையங்கள் உள்ளிட்டவை பாதிக்கப்படுவது குறித்தும் அமைச்சர் விளக்கமளித்தார். திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விசிக உள்ளிட்ட கட்சிகள் இந்த தனி தீர்மானத்தை வரவேற்றுள்ளன. பேரவையில் இந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். பேரவையில் இன்று இந்த பட்ஜெட் மீதான பொது விவாதத்தின் போது இது தொடர்பான உறுப்பினரின் கேள்விக்கு அமைச்சர் பதிலளித்தார்.
1: வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தினை பொங்கல் 2027 ஆம் ஆண்டுக்கும் தொடர்ந்து செயல்படுத்திட அதற்கான நிர்வாக அனுமதியும் திட்ட செலவுகளுக்கான முன்பண தொகையாக ₹300 கோடி ஒதுக்கீடு செய்து அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. வேட்டி சேலை ரகங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டு நூல் கொள்முதல் செய்யும் நிலையில் உள்ளது.
0: முன்னதாக இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திமுக உறுப்பினர் திரு ஓ பன்னீர்செல்வம், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை வழங்கி தாவேக ஆட்சிக்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டார். தாவேக ஆட்சியில் உள்ள அனைத்தும் திமுக அரசின் திட்டங்களாகவே உள்ளதாக கூறினார். பட்ஜெட்டில் திட்டங்களுக்கு நிதி பகிர்வு போதுமானதாக இல்லை என்றும் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.

0: கூறினார். வருவாயை பெருக்க பட்ஜெட்டில் திட்டங்கள் இல்லை என்று கூறிய அவர், வருவாய் மதிப்பீட்டின் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பினார். காவிரி மற்றும் மேகதாது அணை பிரச்சினைகளுக்கு நீதிமன்றத்தின் மூலம்தான் தீர்வு எட்ட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த கேள்வி ஒன்றிற்கு 28 லட்சம் கோடி ரூபாய் மானிய நிதி இதுவரை இந்த திட்டத்திற்காக விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நடப்பு நிதியாண்டின் பொது பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கு 22,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். நாடு முழுவதும் இதுவரை 10,33,00,000 அதிகமான விவசாய அட்டைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாக இன்று அவர் அளித்த பதிலில், விவசாயிகள் தத்தம் கைபேசிகளிலேயே வேளாண் அட்டைகளை பெற பதிவு செய்து கொள்ளலாம் என்றார். பயிர்களின் மீதான எல்நினோ தாக்கத்தை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய நீர் ஆணையமும் மாநில அரசுகளும் எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு முன்னதாகவே உரிய வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகார பிரச்சினையை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பினர். மாணாக்கர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன. இந்த அறிக்கையை அளிக்க அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக இருப்பதாக அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நேற்று தெளிவுபடுத்தியதை அவைத்தலைவர் சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சியினரின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். அவை அலுவல்களுக்கு தொடர்ந்து இடையூறு ஏற்படுவது குறித்து அவர் கவலை வெளியிட்டார். தேசிய நலன் சார்ந்த முக்கிய மசோதாக்கள் நிலுவையில் உள்ளதாகவும் அதற்கான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரினார். ஆனால் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலைமை எதிரொலித்ததால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. மாணாக்கர் TNGASA.in என்ற இணையதளம் வாயிலாக வரும் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு ஆன்லைன் கலந்தாய்வு நாளை மறுநாள் தொடங்குகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிய மின் மோட்டார் வாங்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுவதாக ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து நண்பகல் நிலவரப்படி 9,000 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளது. பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் 2வது நாளாக இன்றும் தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிப்பால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று நண்பகல் 12 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 9,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி 2வது நாளாக காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: திருச்சி ஆகாஷ்வாணி, தஞ்சை LPT, சென்னை தூர்தர்ஷன் நிலையங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்ற உதவி பொறியாளர் முத்துகிருஷ்ணன் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 69. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் நெல்லை அணி திருச்சியையும் கோவை அணி திருப்பூரையும் இன்று எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக இன்று நிறைவேறியது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவிற்கு எதிரான அரசினர் தனி தீர்மானத்தை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று சட்டப்பேரவை

0: முன்மொழிந்தார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளுக்கு மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நேரம் 1:55. இனி திரைக்கானம்.

0: கேட்ட பாடலின் படம் வேங்கை, பாடியவர்கள் முகேஷ், சுஜித்ரா. கேட்ட இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரைகானம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashwani and I am Valsa Williams with the midday news.

0: அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம். நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலைக்காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான இருளர் இன மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: லீலாவதி மற்றும் ரேவதி குழுவினர்

இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை கொல்லிமலை கிராமத்தைச் சேர்ந்த கோத்தரின பெண்கள் பாடிய பாடல்கள் சிலவற்றை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: லேத்தின் நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
2: மருத்துவ மலர்.
3: வணக்கம் நேர்களே, இன்றைய மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் ரேபிஸ் நோய் ஏற்படும் விதம் குறித்தும் அதற்கான சிகிச்சை முறைகளும் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் பிலிப் ராஜ் ரவி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு மருத்துவர் பிலிப் ராஜ் ரவி அவர்களை வரவேற்கிறோம். சார், நான் முதல்ல கேட்க நினைக்கிற விஷயம், ரேபிஸ் அப்படின்னா என்ன, அது எதன் மூலமா பரவுகிறது?
4: ரேபிஸ் என்பது ஒரு உயிருக்கு ஆபத்தான வைரஸ் நோய். ஆனால் நாய் அல்லது வேறு ரேபிஸ் பாதித்த விலங்கு கடித்த உடனே சரியான சிகிச்சை

0: எடுத்தால் 100% அதை நாம் தடுக்க முடியும். ராபிஸ் பாதித்த நாய், பூனை, குரங்கு, நரி, ஓநாய், வவ்வால் போன்ற விலங்குகளின் உமிழ்நீர் மற்றும் கடித்தல், கீறுதல் அல்லது திறந்த காயத்தில் படுவதன் மூலம் பரவுகிறது. இதன் அறிகுறிகள் எப்போது தெரியும் என்று பார்ப்போமானால், பொதுவாக 1 முதல் 3 மாதங்களில் நமக்கு தெரியும். சிலருக்கு சில நாட்களிலும் தெரியும், சிலருக்கு 1 வருடத்திற்கு பிறகும் வரலாம். கடிபட்ட உடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? காயத்தை உடனே 15 நிமிடங்கள் சோப்பு மற்றும் ஓடும் நீரால் நன்றாக கழுவ வேண்டும். கிருமி நாசினி ஆகிய அயோடின் போன்ற கிருமி நாசினிகளை கூட நாம் தடவலாம். உடனே அருகிலுள்ள அரசு அல்லது தனியார் மருத்துவமனைக்கு அவர்களை அழைத்து செல்ல வேண்டும்.
1: பெரும்பாலும் நாய்கள் நம்ம செல்ல பிராணியா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். தெருநாய் கடிச்சா உடனே அதற்கான சிகிச்சை எடுக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் நம்மகிட்ட இருக்கு. ஆனா நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்கள் சின்னதாக கீரல் போடும், இல்லாட்டி லேசா ஒரு ட்ரை பைட் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அப்போ நம்ம பெருசாக அதை கண்டுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லயும் வந்து நம்ம கவனமாக இருக்கணுங்களா? சப்போஸ் ரேபிஸ் பாதிப்பு உருவாகுது அப்படின்னா அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், சப்போஸ் ஒரு செல்லப்பிராணி நம்மளை கடிச்சிருச்சு அப்படின்னா அதற்கான உடனடி சிகிச்சைகள், ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து எப்படி எடுக்கணும் டாக்டர்? இந்த சென்ஸ் நம்ம வந்து தடுப்பூசி போட்டாகணுங்களா?
0: ரேபிஸ் தடுப்பூசி எப்படி? ஒருவேளை மருத்துவர் கூறும் அட்டவணைப்படி பல டோஸ்களாக போட வேண்டும். ஆழமான அல்லது அதிக ஆபத்துள்ள கடிகளுக்கு ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் RIG கூட ஒருவேளை தேவைப்படலாம். வீட்டு நாய் கடித்தாலும் ஊசி போட வேண்டுமா என்று கூட நீங்கள் கேட்கலாம். ஆம், மருத்துவர் பரிசோதித்து முடிவு செய்வார். நாய் ஆரோக்கியமாக இருந்தாலும் கடி ஏற்பட்டால் மருத்துவ ஆலோசனை அவசியமாய் இருக்கிறது.
1: டாக்டர், அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வீட்டுல இருக்கிற சின்ன பிராணிகள் கடிச்சிருச்சு அப்படின்னா முதல்ல நம்ம வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு தான் அதை செய்ய பார்ப்பாங்க. மஞ்சள் தடவுறது, மேல ரொம்ப பியூரான வாட்டர் வச்சு கழுவுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க. ஸோ இதெல்லாமே எந்த அளவுக்கு பாதிப்பை தடுக்க உதவும், இல்லை இதெல்லாமே செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குங்களா? இன்கேஸ் வந்து பச்சலை வச்சு கட்டுறது, சில பேர் வந்து காஃபி தூள் கூட கட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யலாமா வேண்டாமா? அதோட இன்னொரு பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போனோம்னா தொப்புளை சுற்றி ஊசி போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அதனாலேயே மறைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா?
0: அதாவது கை மருத்துவம், நாட்டு மருத்துவம் எதுனாலும் ஒருவேளை அவர்களுக்கு தெரிந்த விதத்திலே அவர்கள் கையாளுகிறார்கள். ஆனாலும் நான் ஏற்கனவே சொன்னபடியாக கிருமி நாசினி, அயோடின் போன்ற திரவங்களை நாம் தடவி உடனடியாக அருகிலுள்ள அரசு அல்லது தனியார் மருத்துவமனைக்கு அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். இது வந்து அதிக அளவு நாம் அவர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்ற ஏதுவாயிரு. அதாவது மருத்துவரின் ஆலோசனைப்படி காயத்தின் நிலைமையை பொறுத்து, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல தொடையிலிருந்து மூட்டிலிருந்து தொடை மேல பட்டெக்ஸ் வரைக்கும் கடிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அதிகமான சதை பகுதி இருக்கும். அப்போ காயம் மிக அதிகமாக ஒரு சிலருக்கு ஏற்படும். இவர்கள் தாமதம் இல்லாமல் குறைந்தது 1 டோஸ்ல இருந்து 6 டோஸ் கண்டிப்பா எடுக்கணும். நீங்க கேட்கலாம், அது தொப்புளை சுத்தி தான் போடணுமா அப்படின்னு. அந்த காலகட்டத்துல தொப்புளை சுத்தி ஊசிகள் போடப்பட்டன. ஆனால் இப்பொழுது நாம் தோல் பட்டையில கூட கைகளிலே போட்டுக் கொள்ளலாம்.
1: டாக்டர், இப்போ ஒரு செல்லப்பிராணி நம்மளை கடிச்சிருச்சு, நம்ம அதை வந்து ஒரு அஜாக்கிரதையா விட்டுட்டோம் அப்படின்னா அதற்கான பாதிப்புகள் எத்தனை நாள்ல நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும்? அதாவது அந்த கிருமியோட இன்குபேஷன் பீரியட் அப்படிம்பாங்க இல்லைங்களா, இதை பத்தி சொல்லுங்க. ரெண்டாவது, ராபிஸ் வந்து நாயினால மட்டும்தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு இருக்கீங்க. மத்த
0: நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக நாய், பூனை, குரங்கு, நரி, ஓநாய், வவ்வால் உள்ளிட்ட பாலூட்டிகளால் பரவலாம். பரவலா நம்ம பேசப்படுற நாய் தான், அதோட உமிழ் நீர்ல பாத்தீங்கன்னா அதிகமாக கிருமி தொற்றை மனிதர்களுக்கு மாத்திரமல்ல மற்ற விலங்குகளுக்கும் பரப்புகிற அந்த உமிழ் நீர்ல அப்படியான ஒரு வைரஸ் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 முதல் 3 மாதங்களிலே எல்லா விதமான அறிகுறிகளும் தெரிந்துவிடும். அவர்கள் நடவடிக்கைகள் மாறும். உமிழ் நீர், நாயை போன்ற உமிழ்நீர் சுரந்து கொண்டே இருக்கும். இவர்கள் ஓடுவார்கள். பாத்தீங்கன்னா நாயை போன்ற எல்லா குணாதிசயங்களும் அந்த மனிதனிடத்திலே அல்லது மனுஷனிடத்திலே நாம் பார்க்கும்.
1: தொடர்ந்து பேசலாம் நிறைய பயனுள்ள விஷயங்கள் மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்திரங்களது OTFM 101.8, இங்க எல்லாமே செம ஹிட்டு.

0: இன்றைய மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் ரேபிஸ் நோய் ஏற்படும் விதமும் அதற்கான சிகிச்சை முறைகளும் குறித்து மாற்று முறை மருத்துவர் பிலிப் ராஜ் ரவி அவர்கள் நம்முடன் பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்து கொண்டுள்ளார். தொடர்ந்து நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியாக டாக்டர், இன்னொரு முக்கியமான விஷயம், ஹைட்ரோபோபியா அப்படின்னா என்னங்க டாக்டர்? இது ரேபிஸ் நோய் கடிச்சவங்களுக்கு வர்ற ஒரு பயம், அதாவது ஹைட்ரோ அப்படின்னா தண்ணி அப்படிம்பாங்களா, தண்ணியை பார்த்தா வர பயம் அப்படின்னு நம்ம கொள்ளாங்களா, இதற்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்ன, இந்த டேர்ம் வந்து எங்கிருந்து காயின் பண்ணாங்க, இதை பத்தி சொல்ல முடியுங்களா?
1: அருமையான கேள்வி கேட்டீங்க. இது வந்து ஒரு பழங்கால மருத்துவ சொல் பாத்தீங்களா, இறந்த வைரஸ் என்று சொல்லப்படுகிறது ஹைட்ரோபோபியா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்ணீரை கண்டால் பயப்படுவது. இந்த பெயர் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, தொண்டையில ஒரு பிடிப்பு வரும். இப்ப பாத்தீங்களா, இந்த நாய்ங்கெல்லாம் அப்படி வாயை திறந்துட்டு அப்படின்னு ஒரு மாதிரி சத்தம் விட்டுட்டு இருக்கோங்க. அப்ப அந்த ஸ்பாசம் வரும்போது அந்த பாதிக்கப்பட்ட நபர் தண்ணீர் முழுங்க முயற்சி செய்வாரு, அவர்னால முழுங்க முடியாது. இது நிமித்தமா அவருக்கு அதிகமான பயம் வரும். இதனுடைய அறிகுறிகளை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த தொண்டை சார்ந்த பகுதிகளில் இருக்கிற எல்லா தசை நார்கள் எல்லாம் பயங்கரமா வலிக்கும். அந்த தானியங்கு தசை இயங்க முடியாம ஒரு அழுத்தமா காணப்படும். இது நிமித்தமா அவங்க வந்து ரொம்ப அதிர்வாங்க, பயப்படுவாங்க, ரொம்ப அதிகமான பயத்துக்குள்ளாகுவாங்க. அந்த அவங்களுக்கு அந்த சுரக்கிற உமிழ்நீரை விழுங்க முயற்சி செய்வாங்க, அவங்களால விழுங்க முடியாது. இதனால அவங்களுக்கு காய்ச்சல் வரும், குழப்பமான சூழ்நிலை வரும், மாத்திரமல்ல கொதி தெழுவாங்க, அப்படியே குதி தெழுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, இந்த காரியங்க இருக்கும். இதெல்லாம் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, ரேபிஸ் வைரஸ்னால தான் வருது. இது கடித்தது நிமித்தமா, கடித்த இடத்தை சொரிதல் நிமித்தமா பாதிப்பு நாய்கள் மூலமாக வவால் மூலமாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். இது ரொம்ப சீக்கிரமா அந்த நபருடைய மூளையை சென்றடைகிறது. அதனாலதான் இந்த சொல்லப்பட்ட அறிகுறிகள் அதிகமாய் வருகிறதை நாம் காண முடியும். அது ஒரு சில சூழ்நிலையிலே நாம் செலுத்துவது நல்லது.
0: டாக்டர், இப்போ எல்லார் வீட்லயும் செல்ல பிராணிகள் வளர்க்கறது அப்படிங்கறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா போயிருச்சு இல்லைங்களா? நாய்கள் மட்டும் இல்ல, பூனைகள் இந்த மாதிரி செல்ல பிராணி கூட வளர்க்குறோம். ஸோ இப்படி வளர்க்கும் பொழுது அதற்கான பராமரிப்பு முறைகள் எப்படி இருக்கணும்? எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பெட்டா பார்க்காம அதை வந்து ஒரு அனிமலா பார்த்து வளர்க்கும் பொழுது அதற்கான தடுப்பூசிகள் மற்ற ப்ரிகாஷன்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதை எப்படி கையாளணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியுங்களா?
1: கண்டிப்பாக அந்த நாய்க்கு சரியான கால நேரங்களிலே தடுப்பூசி போடுவது அவசியம். நாய்களை கட்டி வைப்பதன் மூலம் அதனுடைய வெறித்தன்மை அதிகமாகிறது, இதை நாம் தடுக்க வேண்டும். முடிந்த அளவு நாய்களை வீட்டிலே வளர்க்கிறவர்கள் அந்த சுகாதார சூழலை உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நாய்களை இவங்க வளர்க்கிறாங்க, ஆனா அதற்குரிய ஆரோக்கிய மேம்பாடுகள் இன்னைக்கு காணப்படுறதில்ல. எப்படின்னு சொல்றேன்னா, அந்த நாய்களை பராமரிக்கத்தக்கதான சூழ்நிலை நம்மகிட்ட அந்த அறிவு

0: அதிகமா இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வெட்டினரி டாக்டரை போய் பீரியாடிக்கல் விசிட் பண்ணி அந்த குடல் புழுக்களை நீக்கிறது, அந்த முடி ஒருவேளை முடி கொட்டுறதா இருக்கலாம், அந்த முடி கொட்டினா கூடவே பாத்தீங்கன்னா அது மனிதர்களுக்கு பல உபாதைகளை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. நாயோட முடி அல்லது வளர்ப்பு பூனையோட முடி வாயில போயிடுச்சுன்னா அது ஆஸ்துமா வரலாம், டைரியா வரலாம், வாமிட்டிங் சென்சேஷன் வரலாம், பல உபாதைகளை கொண்டு வருகிறதாய் காணப்படும்.
1: டாக்டர், இன்னொரு விஷயத்தை உங்ககிட்ட நான் கேட்கணும். இது வந்து மிஸ்கான்செப்ஷன் அப்படின்னு சொல்லலாமா, இல்ல வந்து அவேர்னஸ் இல்லாததுனால அப்படின்னு சொல்லாம எனக்கு புரியல. இப்போ நம்ம சில பிராணிகளை வளர்க்குறோம், அதுவும் பர்டிகுலரா நாய்களை வளர்க்குறோம் அப்படின்னா அந்த ஓனர் என்ன சொல்லுவாங்க, நான் இந்த நாய்க்கு வந்து கரெக்டான இடைவெளியில தடுப்பூசிகள்லாம் போட்டிருக்கேன், மெடிக்கல் செக்அப்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நாய்க்கு அடிச்சா ரேபிஸ் வராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ரேபிஸ்க்கும் இந்த நாய்க்கும் இருக்கிற இடைவெளி வந்து அதிகப்படுத்துது இல்லை வந்து குறைக்குது?
0: வீட்டு நாய் கடித்தாலும் ஊசி போட வேண்டுமா, தெரு நாய் கடித்தாலும் ஊசி போட வேண்டுமா? இது சாதாரணமா யாருனாலும் கேட்கிற கேள்வியா இருக்கிறது. இந்த அருமையான கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டும். மருத்துவர் பரிசோதனை நாம் ஊசி போட வேண்டுமா அல்லது இது சிறு கீறல் தான், தோளிலே ஒன்னும் பெரிய காயம் ஏற்படவில்லை என்று சொல்லி ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் கூட நம்ம பண்ணலாம். ஆனால் நாய் கடிப்பட்டால் கண்டிப்பாக ஊசி போடுவது சிறந்ததாக இருக்கும் என்றது என்னுடைய கருத்தாய்.
1: டாக்டர், இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட நினைக்கிறேன். நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு நாய் கடிச்சது அப்படின்னா அதற்கான முதலுதவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இருந்தாலுமே இது போன்ற நாய்கள், ஐ மீன் இப்ப வந்து வளர்ப்பு நாய்கள், அந்த நாய்களுக்கு முறையான தடுப்பூசிகள் எல்லாமே போட்டிருக்காங்க அப்படிங்கும்போதும் இதே மாதிரி பிரிகாஷன்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்தாகணுங்களா?
0: நன்றாக கழுவ வேண்டும், சோப்பு அல்லது டெட்டால், அயோடின் போன்ற திரவங்களை பயன்படுத்தி குறைந்தது 10-15 நிமிடங்கள் அந்த காயத்தை தொடர்ச்சியாக கழுவ வேண்டும். ஓடும் தண்ணீர்ல ஒருவேளை கழுவுனம்னாக்கா அந்த ரேபிஸ் வைரஸ் நாம் செய்கிற அந்த முதல் உதவியிலேயே ஏறக்குறைய வெளியேறி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னும் பாத்தீங்கன்னா கிராமங்களிலே வந்து மருத்துவ வசதி அல்லது மருத்துவ வசதிக்கு நாம் தூரமாக செல்ல வேண்டும் என்ற சூழ்நிலையிலே ஒரு சிலர் இப்படியான காரியங்களை செய்கிறார்கள். இது 100% அந்த ரேபிஸ் வைரஸை வெளியேற்றுவதாக அல்லது தடுக்குவதாக அமையாது. மருத்துவரின் ஆலோசனைப்படி சரியான மருத்துவ உதவி அதாவது அதற்குரிய தடுப்பு ஊசிகளை போடுவதுதான் சிறந்ததாக இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா 3 வகை. முதல் வகை அந்த கால்நடையின் ஆன்டி ரேபிஸ் போட்டிருக்காங்களான்னு பாக்கணும், அதுக்கு தடுப்பு ஊசி போட்டிருக்கமா பாக்கணும். ரெண்டாவது நீங்க கேட்ட கேள்வியிலே பதில் இருக்கு, அந்த தன்மைகள் பொறுத்து. இப்ப அது ஒருவேளை ஆழமா கடித்து ரத்தம் அதிகமா வெளியேறுதுன்னா நம்ம அதற்குரிய சிகிச்சை கண்டிப்பாக எடுத்தாக வேண்டும், அதை ஒருபோதும் சாதாரணமாக விட்டுவிடக் கூடாது. இன்னொன்னு அந்த நாய்க்கு ரேபிஸ் இருக்கா இல்லையான்றதெல்லாம் நம்ம ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. நாய் கடித்தாலே நாம் ஆன்டி ரேபிஸ் இன்ஜெக்ஷன் போடுவது சிறந்ததாக இருக்கும். பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தோல் பட்டை பகுதியில நம்ம ஊசி போடுறோம், வயிற்றுல போடுற பழக்கங்கள் முதலாக இருந்தது. நிறைய பேர் இப்ப இந்த ஒரு கேள்வி கேட்கறாங்க, கடித்த நாயை கொன்றால் ரேபிஸ் போய்விடுமா? கண்டிப்பாக போகாது. தடிப்பட்டவருக்கு கண்டிப்பாக சிகிச்சை அவசியம். அந்த நாயை கொல்லாமல் என்றால் 10 நாட்கள் அந்த நாயை கண்காணிப்பது மருத்துவ ரீதியாக பயனுள்ளதாக காணப்படுகிறது. இப்ப நீங்க ஏற்கனவே கேட்டீங்க, மஞ்சள் வேப்பிலை வைத்தால் சரியாகுமா? சரியாகாது. எந்த வீட்டு வைத்தியமும் ரேபிஸை ஒருபோதும் தடுக்காது. உடனடியாக காயத்தை கழுவி தடுப்பூசி போட வேண்டும்.
1: நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம பேச வேண்டியதா இருக்கு. அதாவது ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் வந்து ஒவ்வொரு டாபிக்கை நம்ம தொட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நிறைய கருத்துக்களை வந்து மக்களுக்கும் சரி கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இது ஒரு பாடலை கேட்டுவிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம்.

0: மீண்டும் ஒரு முறை உங்களை இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் நேர்களே. நேற்று நம்ம முன்னமே கேட்ட அதே கேள்விதான், இப்போ வளர்ப்பு நாய் அதற்கு முறையான பீரியாடிக்கல் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே போடுறாங்க அப்படின்னு இருக்கும் போதும் அந்த நாய் கடிச்சாலுமே அதற்காக தடுப்பூசி போட வேண்டியது எந்த அளவிற்கு அவசியம், இதை பத்தி விளக்கம் பண்ணிக்கலாம். ஏன் தடுப்பூசி போடணும்? யூஸ்வலா அந்த நாய்க்கு தடுப்பூசி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு ஓனர் நினைக்கலாம், இருந்தாலுமே தடுப்பூசி போடுறது ரெக்கமெண்டட் இல்லைங்களா? சோ இதை பத்தி விளக்க முடியுங்களா?
1: தடுப்பூசி போட்டு அந்த நாய் கடிச்சிச்சுன்னா நம்ம எந்த அடுத்த ஒப்பீனியனுக்கு போகாம நாம் தடுப்பூசி போடுவது அவசியம். அதாவது கடிப்பட்டவர் கண்டிப்பாக ஆன்டி ரேபிஸ் போட்டுக்கும். ஏன்னா அந்த நாய்க்கு நம்ம வந்து பீரியாடிக்கல் போட்டுப்போம். ஒருவேளை இந்த நாய் வந்து வெளியில நாய் கூட விளையாடுற நாயா இருக்கலாம், அப்போ அந்த இதோட உமிழ்நீரும் அதோட உமிழ்நீரும் சேரும் போது வீரியம் அதிகமாகும். அந்த நம்ம போட்ட டோஸ் ஒருவேளை சம்டைம்ஸ் ஒரு சில நேரங்களிலே அது அதோட செயல் இழந்ததை காட்டும். எப்படி என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்ம ஆன்டி ரேபிஸ் போடுறது தான் சிறந்ததா.
0: அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். செல்ல பிராணிகள் வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எந்தெந்த விஷயங்களுக்கு நம்ம தயாரா இருக்கும்? ஒரு நாயா இருந்தா அதற்கான தடுப்பூசிகள் ரொம்ப அவசியம் இல்லைங்களா? சோ அதற்கான முதல் தடுப்பூசி எப்ப போடணும், அதற்கு பிறகு பூஸ்டர் டோஸ் எல்லாமே எப்ப ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்.
1: அதாவது முதல் ரேபிஸ் தடுப்பூசியை பொதுவாக 3 வயதுல போடணும், அந்த நாயோட 3 மாதத்துல போட்டணும். அதன் பிறகு கால்நடை கூறும், கால்நடை மருத்துவர்கள் கூறும் அட்டவணைப்படி பூஸ்டர் தடுப்பூசிகள் எல்லாம் நம்ம தவறாமல் போட்டுட்டு இருக்கணும். நீங்க கேட்டீங்க ஒருவேளை அது கடிச்சிருச்சுன்னா அதற்கு என்ன வழிமுறைகள் செய்யலாம் என்று சொல்லி, இதை நாம் கால்நடை மருத்துவர்கிட்ட கேட்கும்போது அவர் அதுக்குரிய வழிமுறைகளை சொல்வார். காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்கள் அட்டவணை போட்டு அதற்குரிய பீரியாடிக்கல் விசிட் அல்லது அவங்க வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க அல்லது நம்ம மருத்துவமனைக்கு போகும்போது அந்த காரியங்களை அவர்கள் உங்களுக்கு சொல்லி தருவார்கள். தெருநாயில ஒரு சில தெருநாய்

0: நாய்களுக்கு பாத்தீங்கன்னா சூழ்நிலை நிமித்தமா அது தெருநாயா வந்துட்டு இருக்கும். வீட்டுலதான் வளர்த்துருப்பாங்க. எல்லா தெருநாய்களும் பாத்தீங்கன்னா தெருநாய்கள் அல்ல, வீட்டுல வளர்த்திருப்பாங்க. அது குட்டிகள் போட்டிருக்கும். குட்டிகள் போடும்போது பாத்தீங்கன்னா அவங்க அதை பராமரிப்பு இல்லாம விட்டுருவாங்க. அது வெளியே வந்துருது. வெளியே வந்து அது ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி இருந்தது. அதை சார்ந்தவர்கள் அல்லது உரிமையாளர்கள் என்று சொல்லி அதற்கான சிகிச்சை முறைகளை செய்திருக்க மாட்டாங்க. அவங்க ஆன்டி ரேபிஸ் எல்லாம் அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த நாய் கடிக்கும் போது கண்டிப்பாக பாதிப்பு வரும். அந்த நாய் வந்து நம்ம வீட்டுல வளர்க்கிற நாயை கடிச்சாலும் அந்த நாய்க்கு பாதிப்பு வரும், மனிதர்களுக்கு அடுத்தாலும் பாதிப்பு.
1: டாக்டர், இப்ப நிறைவா சில விஷயங்கள் நம்ம பேசலாம். நாய் கடிச்சா ரேபிஸ் வரும், இது எல்லாத்திற்குமான ஒரு அவேர்னஸ் இருக்கு. ஆனா ரேபிஸ் நோய் நாய் கடித்தால் மட்டும்தான் போடணுமா, இல்ல நாய் கடிக்காம இருக்கும் பொழுது கூட ரேபிஸ் நோய்க்கான தடுப்பூசி நம்ம போட்டுக்கலாமா? ரேபிஸ் நோய்க்கான தடுப்பூசி நம்ம போட்டுக்கலாங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வீட்டு ஓனரே இருக்காரு, அவர் வந்து பிரிகாஷனரிக்காக அந்த ரேபிஸ் நோய் தடுப்பூசி வந்து போட்டுக்கலாங்களா? அதே மாதிரி மருத்துவத்துறையில பணியாற்றும் பணியாளர்கள், கால்நடை துறையில, சோ இவங்க எல்லாமே போட்டுக்கணுங்கிறது கட்டாயங்களா?
0: பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாயும் நம்ம கடிக்கிறதுக்கு முன்பாகவே ஊசி யாரெல்லாம் போட்டுக்கலான்றத நான் உங்களுக்கு சொல்றேன். கால்நடை மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், இப்போ கால்நடை மருத்துவர் கூட இருக்கிற பார்மசிஸ்டா இருக்கலாம், மருத்துவ உதவியாளர்கள், அவரோடு பயணிக்கிறவர்கள் எல்லாம் கண்டிப்பாக போட்டுக்கணும். இது மாத்திரமல்ல, வனத்துறை ஊழியர்கள், வனத்துறையில ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் இதை போட்டுக்கணும். அதே போல மருத்துவ ஆய்வக பணியாளர்கள், இந்த ரேபிஸ் பத்தி என்னென்ன லேப்ல ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்களோ ஆய்வக பணி செய்யறவங்க எல்லாம் போட்டுக்கணும். அது போக பாத்தீங்கன்னா காவல்துறையினரும் போட்டுக்கலாம். காவல்துறையினர் தான் எல்லா இடத்துக்கும் போகிறவங்களா இருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள், அது போக போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அதாவது அஞ்சலக பணியாளர்கள், கொரியர் பணியாளர்கள், இவர்கள் எல்லாம் கண்டிப்பாக போடுவது அவசியம். அதே போல நிறைய தூரத்துக்கு நடந்து போறவங்க, இந்த கிராமத்துல எல்லாம் நடந்து போறவங்க பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக விலங்குகள் தாக்குதல் வரும். இப்ப இவங்க எல்லாம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பூசி போட்டுக் கொள்வது சிறந்ததா. பாத்தீங்கன்னா நாய் வைத்து வளர்ப்பவர்கள், இந்த கிணறு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாய் பயிற்சியாளர்கள் இருப்பாங்க, அதை பராமரிக்கிறவர்கள் இருப்பாங்க, இவங்க எல்லாம் கண்டிப்பா போட்டுக்கணும். அது போக பாத்தீங்கன்னா இந்த காவல்துறையில இந்த நாய் பயிற்சியாளர்களா இருப்பார்கள், நாய்கள் பயிற்சியாளர்கள், அவர்கள் எல்லாமே கண்டிப்பா போட்டு. ரேபிஸ் நோய்க்கு மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள், அதிலே பயணிக்கிற, அதிலே பணியாற்றுகிற ஒவ்வொருவரும் இந்த ரேபிஸ் தடுப்பு மருந்தை ஊசியாக போட்டுக்கொள்வது அவசியம்.
1: இதுவரை ரேபிஸ் நோய் ஏற்படும் விதங்கள் குறித்தும் அதனுடைய பாதிப்பிலிருந்து எப்படி நம்ம தற்காத்துக் கொள்ளலாம், இல்ல பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பது பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட பந்துகிட்டீங்க டாக்டர். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு நிறைய அவேர்னஸை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிலையத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். உடன் உரையாடியவர் ஆர் பிரதாப். நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார். அமைப்பில் உதவி பி துர்காதாஸ்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் அரியலூர் மாவட்டம் சேந்துறை, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காடு 8 சென்டிமீட்டர், ஜெயங்கொண்டம், விழுப்புரம் மாவட்டம் மயிலம், திண்டிவனம், நேமூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் கீழணை, வளவனூர், கஞ்சனூர், கோலியனூர், கீழ்ப்பாடி, சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மகாபலிபுரம், முகையூர், சோழிங்கநல்லூர், ரிஷிவந்தியம், திருவேற்காடு, பூண்டி, ஒக்கியம் துறைப்பாக்கம், பூவிருந்தவல்லி,

0: ஆனந்தாபுரம், மடிப்பாக்கம், தொழுதூர், நாராயணபுரம் ஏரி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பள்ளிக்கரணை, திருக்கோயிலூர், சென்னை, திருவள்ளூர், ஆலந்தூர், கேளம்பாக்கம், திருநின்றவூர், ஹரூர், கண்ணகி நகர், ஈஞ்சம்பாக்கம், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கோமுகி அணை, ஊத்துக்கோட்டை, கொரட்டூர், முண்டியம்பாக்கம், மேடவாக்கம், புதுச்சேரி பத்துக்கண்ணு, புதுச்சேரி, வளத்தி, வல்லம், வளசரவாக்கம், மீனம்பாக்கம், வேங்கூர், அயப்பாக்கம், வடபழனி, விருதுநகர், தாமரப்பாக்கம், கருமாந்துறை, ஆனைமடுவு அணை, சூரப்பட்டு, விழுப்புரம், சாலிகிராமம், அம்பத்தூர், வீரகபூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கலவை, எலந்தக்குட்டைமேடு, சைதாப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, நெற்குன்றம், கோவிலாங்குளம், சேலம், பாலக்கோடு, மணிமுத்தாறு அணை, எம்ஜிஆர் நகர், செம்பரம்பாக்கம், குப்பநத்தம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், ஸ்ரீபெரும்புதூர், அருப்புக்கோட்டை, நுங்கம்பாக்கம், காரியாக்கோவில் அணை, குடிதாங்கி, பாகூர், அருப்புக்கோட்டை, குன்றத்தூர், தியாகதுர்கம், கவுந்தப்பாடி, சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், கீழ்பெண்ணாத்தூர், திருக்கனூர், பவானி, வாலாஜாபாத், அண்ணாநகர் மேற்கு, அடையாறு, எரையூர், மீமாத்தூர், சென்னை ஐஸ் ஹவுஸ், நீலாங்கரை, குமாரபாளையம், பெருங்குடி, மானாமதுரை, பெரம்பூர், வீக்களத்தூர், மயிலாடுதுறை, திருவாரூர், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், கடவனூர், பெரம்பூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.9 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். சேலம், திருப்பத்தூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தருமபுரி, ஈரோடு, கரூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை இடி மின்னலுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மழைப்பொழிவும் இருக்கும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.9 டிகிரி செல்சியஸ். குறைந்த வெப்பநிலை 24.
1: சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி
0: மாலை 5:30 ஆரம்பமாகும். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 100.1 சென்னை எஃப்எம் கோல், 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மாலை 5:30 மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.

0: உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் குதிர்ராம் போஸின் நினைவு நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மரியாதை செலுத்தியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறையில் உள்ள தனியார் கல்லூரியில் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மெரினா கடற்கரை, பெசன் நகர் மற்றும் தலைமைச் செயலக பூங்கா உள்ளிட்ட 44 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. துரந்தோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் 3:02. நீங்கள் தொடர்ந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. ஒரு சொல் திரை இசையில நம்ம நேயர்களுடைய விருப்பமான பாடல்கள் லெட்டர் மூலமா அவங்க வந்து அனுப்புவாங்க. அந்த லெட்டர்ல வந்திருக்கக்கூடிய பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில நம்ம இடம்பெற கேட்க போறோம். இன்றைய ஒரு சொல் திரை சில இடம்பெற போகும் அந்த சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள். மஞ்சள் அப்படின்னாலே மங்களகரம் அப்படின்றது நம்ம தமிழர் பண்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய மஞ்சள் நிறத்தில் வந்து அவ்வளவு மங்களமான விஷயங்கள் நம்ம வந்து பயன்படுத்துவோம். அதே மாதிரி நம்ம சமையல்லையும் சரி மருத்துவ குறிப்புகள்லையும் சரி மஞ்சளுக்கு ஒரு தனித்துவமான இடமே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வார்த்தையில் இடம்பெறக்கூடிய பாடல்கள் எல்லாம் நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறவரை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி முள்ளிக்குறை பகுதியை சேர்ந்த ராஜ்குமார் அவருடைய பாடல்கள் தான் இன்றைய ஒரு சொல் திரை இசையில் இடம்பெறப் போகுது. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கிட்ட இருக்க இந்த நேரம் 3:14 ஆயிடுச்சு. கேட்ட பாடல் மனதை திருடிவிட்டாய் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் சாதனா சர்கம் இருவரும் இணைந்து பாடியது. இன்றைக்கு ஒரு சொல் திரை இசை மஞ்சள் அப்படின்ற வார்த்தையை சார்ந்திருக்க பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஊட்டி முள்ளிக்குறை ராஜ்குமார் இவருடைய விருப்ப பாடல்கள், அவருடைய லெட்டர் மூலமாக வந்த பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

கேட்டு பாடல் ஹரிச்சரன் குரல்ல பைரவா திரைப்படத்திலிருந்து நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கிட்ட இருக்க இந்த நேரம் 3:35 இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் ராகினி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டும் தொடர்ந்து பாடல் ராஜா தி ராஜா திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 3:50 ஆயிடுச்சு. ஹலோ, ஊட்டியில ஒரு சொல் திற இசையில இன்றைக்கு முள்ளிக்குறை பகுதியை சேர்ந்த ராஜ்குமார் அவருடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் லெட்டர் மூலமாக அனுப்பியிருக்காரு. அந்த பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

கேட்ட பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து கென் கருணாஸ் அவருடைய குரலில் இணைந்திருங்கள் ஓடி எஃப்எம் 101.8 உடன்.

0: கேட்ட பாடல் பொற்காலம் திரைப்படத்திலிருந்து சித்ரா அவர்களுடைய குரல்ல. இன்றைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில ஒரு சொல் திரை இசை நேர்கள் கேட்ட எல்லா பாடல்களுமே முள்ளிக்குறை ராஜ்குமார் அவர் எழுதி அனுப்பிய பாடல்கள் தான் கேட்டோம். கேட்ட இந்த பாடலுடன் இன்றைய ஹலோ ஊட்டி நிறைவு பெறுகிறது.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டியகம் 101.8 நிலைத்த நேரம் 4 மணி.

நம்ம நேர்கள் எல்லாருக்குமே நீங்க வந்து மொபைல் நம்பரும் சொல்லிட்டீங்க. எதிரும் புதிரும் இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம நேர்களெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம் இல்லைங்களா ஆஷா? ஏன்னா இந்த இதுல தான் அவங்க வந்து ரொம்ப பரபரப்பா என்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லலாம், இவங்க ட்விஸ்ட் பண்ணியெல்லாம் கேட்பாங்களே அப்படியெல்லாம் எதிர்பார்த்துட்டு வருவாங்க. சரி, இன்றைக்கு நீங்க கொடுக்க போய் கேள்விகள் வந்து எப்படி இருக்க போகுது? ஏன்னா நீங்க எப்பவுமே ஓகே, எப்பொழுதுமே அதுதான் நான் சொல்ல வந்தேன், நீங்க வந்து ரொம்ப இலகுன மனசுக்காரங்க, எப்பொழுதுமே ஈஸியா தான் கொடுப்பீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, டக்குன்னு சொல்லிடணும் அப்படி, டக்கு டக்குன்னு நீங்க வந்து அப்படியே ரேபிட் ஃபயர் மாதிரி பட்டு பட்டுன்னு இருக்க போகுது நம்மளுடைய எதிர்ப்பு நிகழ்ச்சி. ஓகே, நிகழ்ச்சியை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

0: ஆடுகளும் திரைப்படத்துல இருந்து ஜி வி பிரகாஷ் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிட்டோம். ஆஷா, நம்ம நேர்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமா வர ஆரம்பிச்சுட்டாங்க.
1: ஆமா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நேயர் யாராவது வந்திருக்காங்களா?
0: கண்டிப்பா முதல் நேயர் யாரு எங்க பாத்திரலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து? நல்லா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: குமரகுண்டல இருந்து சுப்லட்சுமி பேசுறேன் மேடம். எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதிக நினைவாற்றல் கொண்ட உயிரின் நண்டு, சரியா தவறா? அதிக நினைவாற்றல் கொண்ட உயிரின் நண்டு.
2: தவறு.
1: தவறுன்றீங்களா?
2: ஆமாங்க.
1: எப்படி சொல்றீங்க தவறுன்னு? ரொம்ப சூப்பர் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. எப்படி தானே தவறுன்னு சொல்றீங்க, அது சொல்ல முடியுமா? அப்ப நினைவாற்றல் அதிகமா கொண்ட உயிர் எது?
2: என்னது?
1: கடல்ல வந்து பல வருஷமா அங்கேயே இருந்தாலும் அங்க இங்க பயணிச்சுட்டே தான் இருக்கு, ஒரே இடத்துல இருக்காது, அங்க இங்க போயிட்டு வந்துட்டு அப்படித்தான் இருக்கு ஆமை. ஆனாலும் வந்து என்ன செய்யணுமா, லாஸ்ட் டைம் எங்க முட்டை விட்டுச்சோ அதே இடத்த கண்டுபிடிச்சு அதே இடத்துல போய் கரெக்டா முட்டை விட்டு குஞ்சு பொறிக்குமா. அதுதான் இந்த ஆமையோட சிறப்பு. அதனால ஆமை தான் அதிக நினைவாற்றல் கொண்ட உயிரி. ஆமா, கேக்கும்போது டக்குனு கேக்கும்போது சடன் ஞாபகம் வராது இல்லைங்களா? ஆனாலும் தவறு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க இல்லையா?
2: சரிங்க மேடம்,
1: ஓகேங்க, தேங்க்யூங்க.
0: ரொம்ப அழகா வந்து அதற்கான விடை வந்து சொல்லிட்டாங்க. இனிமே யாராவது ஏன் ஆம மாதிரி ஸ்லோவா இருக்கே அப்படின்னு நம்மள திட்டினா கூட கவலைப்பட வேணாம். அதுதான் சொன்ன மாதிரி, ஸ்லோவா இருக்கிறது பிரச்சனை இல்ல, ஷார்ப்பா இருக்கோமா அதை நம்ம யோசிக்கலாம் இல்லைங்களா?
1: கட்டாயமா.
0: ஓகே, நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
3: நீலகிரி மாவட்டம் இடக்காடு ரங்கநாதன் மேடம்.
1: ஓகேங்க, உங்களுக்கான க்வெஸ்சன் நான் கேக்குறேன். நமது பூமியில் உள்ள ஆக்சிஜனில் முழு ஆக்சிஜனும் நமது சுற்றுச்சூழலில் வளரும் தாவரங்களில் இருந்து மட்டுமே கிடைக்கின்றன, சரியா தவறா?
3: சரிங்க மேடம்.
1: சரிங்களா?
3: ஆமாங்க.
1: ஆனா நீங்க சரின்னு சொல்லி தவறான ஆன்சர் சொல்லிட்டீங்க.
3: சரிங்க,
1: ஓகேங்க, தேங்க் யூ.
3: ஓகே, நன்றி மேடம்.
0: இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப சூப்பரா முயற்சி பண்ணாரு.
1: ஆனா இப்ப வர நேர் நம்ம சேம் க்வெஸ்சன் கேட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அவர் என்ன சொல்லுவார்னா, சரி நான் இப்ப தவறுனது தவறுன்னு சொல்லிட்டேன், இப்ப சரின்னு ஈஸியா சொல்லிடுறாரு.
0: அடுத்து சரின்னு கேப்பாங்க, ஏதனால சரி அப்படின்னு நீங்க கேளுங்க.
1: சரி, அது ஓகே.
0: ஓகே, அடுத்த நேர் என்ன சொல்றாங்க பாப்போம். ஓகே,
1: கேட்றலாம்.
0: வணக்கம் மூடி எஃப்எம்.
4: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், டெய்லி கட்டடையில இருந்து பேசுறேன். எங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நமது பூமியில் உள்ள ஆக்சிஜனில் முழு ஆக்சிஜனும் நமது சுற்றுச்சூழலில் வளரும் தாவரங்களில் இருந்து மட்டுமே கிடைக்கின்றன,

0: சரியா தவறா?
1: அது தவறு மேம். மற்ற விஷயங்களும் ஆக்சிஜன் அப்படிங்கறத கொடுக்குறீங்க.
0: ஆனா இது உங்களுக்கு
1: முழுக்க
0: क्वेश्चन இல்ல,
1: முழுக்க
0: ஏன்னா நான்
1: கேன்சர்
0: ஆல்ரெடி
1: செஞ்சதுக்கு
0: கேட்டுட்டேன், அவரும் ஆன்சர் பண்ணிட்டாரு. ஏன் இது தவறு?
1: இல்ல, மற்றது கூட நமக்கு ஆக்சிஜன் தருது மேம்.
2: மத்ததுனா எந்தெந்த இடத்துல இருந்து நமக்கு ஆக்சிஜன் வருது சொல்ல முடியுங்களா?
1: ஏதாவது க்ளூ கொடுங்க.
2: க்ளூ கொடுத்துடலாமா?
0: சரி, இதுக்கான ஆன்சர் நானே சொல்லிடுறேன். நீங்கள் சரி தவறு அதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும், ஆன்சர் இப்போ நானே கொடுத்துறேன். சரிங்களா? கடல்களில் உள்ள நுண்ணுயிரிகளின் மூலமும் கிடைக்கிறது. வெறும் தாவரத்திலிருந்து மட்டும் இல்ல, கடலுக்குள்ள இருக்கிற நுண்ணுயிரிகள், அதுல இருந்து வந்து என்ன ஆக்சிஜன் கிடைக்குது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்கலாமா?
1: பிளான்டன் அப்படினு சொல்லுவாங்க. என்ன மேம்?
0: நெக்ஸ்ட் क्वेश्चन கேட்கலாமா?
1: சைட்டோ பிளான்டன் சொல்லுவாங்க.
0: ஆமா ஆமா
1: சொல்லுங்க மேம். என்ன கேள்வி சொல்லுங்க.
0: உங்களுக்கான கேள்வியா? இந்தியாவின் கிரீன் கடவுள் என அழைக்கப்படும் ஹிந்தி நடிகர் ரித்திக் ரோஷன், சரியா தவறா? இந்தியாவின் கிரீன் கடவுள் என்று அழைக்கப்படும் ஹிந்தி நடிகர் ரித்திக் ரோஷன், சரியா தவறா?
1: இந்தியாவுடைய கிரீன் நடிகரா?
0: கிரீன் கடவுள்.
1: என்ன சொல்றது? கிரீன் கடவுள்.
2: சரியா தவறா அதை மட்டும் சொல்லுங்க.
0: சரினா சரின்னு சொல்லுங்க, தவறுனா தவறுன்னு சொல்லுங்க.
1: சரின்னு சொல்றேன் மேம். அவர் தான்.
0: அவர் தானா? எப்படி சரின்னு சொல்லுங்க.
2: அவர் தான் நடிச்சு பேசி கிளாப் வாங்கிட்டாங்க.
1: இல்ல மேம், நான் என்ன தெரியுமா நினைச்சேன், டிஃபரெண்டா கிரீன் கடவுள் அப்படின்னாங்க, ஒரு யூனிக்கான க்வெஸ்சனா இருக்கு. சரி சரின்னு சொல்லி கேப்போம், அது கரெக்டா இருக்கும் நான் நினைச்சு ஒரு ஃப்ளூபியஸ் தான் கரெக்டா போயிடுச்சு.
2: பரவாயில்ல, உங்க இன்ட்யூஷன் கூட உங்களை கைவிடல.
0: ஏன் அப்படின்னாக்கா, கிரேக்க புராணங்கள்ல கூறப்படும் தெய்வங்களின் சிலைகள், அதாவது கிரீக் ஸ்டாச்சுஸ் இருக்கு இல்லையா, அது மிகவும் வந்து கூர்மையான தாடை, நேரான மூக்கு, செதுக்கப்பட்ட முக அமைப்பு, இப்படி மிகவும் வந்து கச்சிதமா இருக்குமாமா. அதே மாதிரி தான் ரித்திக் ரோஷனுக்கும் இருக்குதான். உடல் அமைப்பு வந்து கிரேக்க கடவுளான ஹெர்குலிஸ் அப்போலோ அப்படின்ற ஒரு தோற்றத்தை வந்து இருக்காமா, அந்த தோற்றத்திலேயே இருக்குதாமா, அதனால தான் வந்து அவரை வந்து என்ன சொல்றாங்கன்னா கிரீன் கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்களாம்.
2: ரொம்ப அழகா வந்து இன்ட்யூஷன்னாலும் அவர் வந்து ரொம்ப சரியா வந்து பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி அதனோட தகவல் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. என்ன ஒரு நடிகருக்கு போய் கடவுள் பட்டம் குடுக்கறாங்கன்னு சில பேர் பேசுவாங்க, ஆனா அந்த உடல் அமைப்பு
0: கொண்டு பார்த்தது அப்படிதான் நினைச்சேன். ஒரு நடிகர் எப்படி இப்படி கடவுள் கூட
2: நடிகர் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஆனா அவர் அந்த உடல் அமைப்பு கொண்டு வர எவ்வளவு உழைப்பு அங்க வந்து தேவைப்பட்டு,
0: அவருடைய அந்த மூக்கு கண்ணு அதெல்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாச்சு மாதிரி இருக்காமே,
2: அந்த கடவுள் மாதிரி இருக்கு. அதனால சூப்பர், இந்த ஒரு சூப்பரான தகவலும் மற்றும் அவர் வந்து சூப்பரான பதிலும் சொன்னனால நம்ம தொடர்ந்து ஒரு பாடலுக்கு அப்புறம் நிகழ்ச்சியில இணையலாமா?
0: ஓகே,
2: இணைந்திருங்கள். இது ஓடிஎஃப்எம் 101.8.
0: இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
0: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
0: கேட்க தவறாதீர்கள்.

0: சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்துட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 4:22 ஆயிடுச்சு. நம்ம நேர்களெல்லாம் போட்டி போட்டு நிகழ்ச்சிக்கு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆஷா, உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஆயிட்டாங்க. ரொம்ப ஈஸியா கேக்குறாங்க, நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி கிளாப் வாங்கிடணும், அப்ளோஸ் வாங்கிடணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஓகே, அவங்கள்ட்ட பேசிடலாங்களா?
1: பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: கோவை மாவட்டம் சின்னவன் சேர்ந்து செல்வராஜ் பேசுறேன். மாலை வணக்கம் இருவருக்கும்.
0: மாலை வணக்கம் உங்களுக்கும்.
1: ஓகேங்க, நான் க்வெஸ்சன் கேக்குறேன். ஜெர்மன் நாட்டால் கண்டுபிடிக்கப்பட்டது ஜீன்ஸ், சரியா தவறா? ஜீன்ஸ் பேண்ட் நம்ம போடுறோம் இல்லையா?
2: நிதிப் சொல்லுங்க மேடம்.
1: ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா?
2: ஆமாங்க மேடம்.
1: அந்த ஜீன்ஸ் வந்து ஜெர்மன் நாட்டால் கண்டுபிடிக்கப்பட்டது, சரியா தவறா?
2: சரி.
1: சரி, எப்படி சரின்னு சொல்றீங்க?
3: சொல்லுங்க.
1: ஜெர்மன் நாட்டால் கண்டுபிடிக்கப்பட்டது ஜீன்ஸ், சரியா தவறா?
3: ஒத்துக்கிட்டதுனால
1: ஜீன்ஸ் துணி வந்து எங்கன்னா அமெரிக்காவில கண்டுபிடிக்கப்பட்டதாம். 20 May 1973. அதனால May 20 வந்து ஜீன்ஸ் துணியோட பர்த்டே.
0: பர்த்டே பாருங்க, ஜீன்ஸ் கூட பர்த்டே இருக்கு.
3: 173
1: வருஷம், 1973 கண்டுபிடிச்சாங்க. இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாக்கா, லெவி ஸ்ட்ராஸும் ஜேக்கப் டேவிஸும் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் வந்து இதில் வந்து ஜேக்கப் டேவிஸ் அவருக்குலாம் வந்து புகழில் வந்து அவருக்கு முதலிடம். ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு டெய்லர்.
0: ஓகே,
1: டெய்லர் அப்படின்னதுமே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இடம் அவர் கொடுத்துட்டோமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்னும் அவர் எதுக்காக அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, அமெரிக்காவிலிருந்து தங்க சுரங்கம் இருக்கு இல்லையா, அதில் இருக்க தொழிலாளிகள் வந்து ரொம்ப கடின உழைப்பாளிகளாம். அதனால் அவங்க வந்து என்ன செஞ்சாங்கனாக்கா, அடிக்கடி அந்த கடின உழைப்பு செய்யறதுனால அவங்களுக்கு அடிக்கடி வந்து அவங்களுடைய ட்ரெஸ் கிழிஞ்சிட்டே இருந்துச்சான். அதனால கிழியாத மாதிரி ஒரு ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஜீன்ஸ்.
0: ஜீன்ஸ் மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அது ஒரு ஃபேஷன் அப்படின்ற பேர்ல நம்ம வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஆமா,
0: அப்போ ஒரு சுரங்க தொழிலாளர்களோட யூனிஃபார்ம் தான் இன்னைக்கு நம்ம வந்து ஃபேஷனா போட்டுக்கோம்.
1: எல்லாருமே வந்து அதைதான் ரொம்ப விரும்புறாங்க.
0: அது என்னமோ உண்மைதான். ஓகே, சூப்பரான ஒரு தகவலும் சொல்லிட்டீங்க நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் யார் எங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
4: மேம், ஊட்டில இருந்து தீபா பேசுறேன்.
1: ஓகேங்க, இப்போ நான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். குழந்தைகள் யாரையும் நாம் ஜீரோ சைல்ட் என்று அழைப்பதில்லை, சரியா தவறா?
4: மேம் ரிபீட் பண்றீங்களா க்வெஸ்சன்?
1: குழந்தைங்க இருக்காங்களா, சில்ட்ரன்ஸ், அவங்க யாரையுமே நம்ம ஜீரோ சைல்ட் என்று அழைப்பதில்லை, சரியா தவறா?
4: சரிங்க மேம்.
1: எப்படி சொல்றீங்க சரின்னு?
4: அந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லைங்க மேம்.
1: அப்படிங்களா, ஆனா நீங்க தவறான ஆன்சர் சொல்லிட்டீங்க.
0: ஓகே, எதனால தவறு அப்படின்றதையும் சொல்லிடுங்க.
1: அதையும் நான் போய் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னாக்கா, ஜீரோ சைல்டு என்று அழைக்கப்படும் குழந்தைகள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். ஏன் அப்படின்னா, அவங்க உடல்ல வந்து எந்த ஒரு தடுப்பூசியும் போட்டு கொள்ளாத குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ஜீரோ குழந்தைகள் என்று அழைக்கிறாங்களா?
0: ஓகே ஓகே,
1: அதனால ஜீரோ குழந்தைகள் கூட இருக்காங்க. ஓகேங்க, தேங்க்யூ.
0: ரொம்ப அழகா வந்து அந்த தகவல் சொன்னீங்க. இப்படி ஒரு விஷயம் வந்து இருக்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, எனக்கே தெரியாது. இன்றைக்கு வந்து சூப்பரான ஒரு ஜென்ரல் நாலேஜ் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. அதனால ஆஷா, உங்களை பாராட்டி இந்த பாடல் வந்து உங்களுக்காகவும் நம்ம

0: சித்தா திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். எதிரும் புதிரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 4:31 ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரா நம்ம நிகழ்ச்சி வந்து போயிட்டு இருக்கு. நிறைய தகவல்கள் வந்து நம்ம ஆஷா அவர்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில இணைய போகும் நேயர் யாருங்கன்னு பாக்கலாம்.
1: வணக்கம் மேடம். செல்வம் மேடம் வடவலில இருந்து.
2: வணக்கங்க. ரொம்ப அர்ஜென்ட்டா ஓடி வந்து கடகடகடன்னு சொல்லிட்டீங்க.
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: ஆமாங்க, நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க சார். நல்லா இருக்கறீங்களா?
2: எல்லாரும் நல்லா இருக்காங்க.
1: சொல்லுங்க மேடம்.
2: ஓகேங்க, क्वेश्चन போலாம்ல?
1: போலாம் மேடம்.
2: டிவி அதாவது டெலிவிஷன்.
1: சரிங்க சார்.
2: தெரியுங்களா?
1: சரிங்க.
2: இந்த டெலிவிஷனை கண்டுபிடித்தவர் ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர். சரியா தவறா?
1: என்ன சேர்ந்தவருங்க மேடம்?
2: ஸ்காட்லாந்து சேர்ந்தவர்.

0: தவறங்க மேடம்.
1: தவறுங்களா? எதனால தவறு?
0: தவறுங்க மேடம், டிவி தொலைக்காட்சி இதுங்களா?
2: ஆமாங்க, தொலைக்காட்சி கண்டுபிடிச்சவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் உங்களால சொல்ல முடியுமா?
0: எந்த நாட்டை சேர்ந்தவர் அலஸ்ட்ரா அது தெரியலீங்க மேடம். அதுக்கு மட்டும் வரேன்,
1: ரொம்ப அழகா சிரிச்ச முகத்தோட வந்து பேசிட்டு
2: போனாங்க. அந்த ஜீரோ குழந்தைகளை சொன்னேன், அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா, இந்த விழிப்புணர்வு இல்லாத பகுதிகளில் தான் அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு.
1: தடுப்பூசி வந்து
2: பண்றதுல
1: பிறந்ததுல இருந்து போடாத குழந்தைகள் இல்லைங்களா?
2: வந்து இந்த விழிப்புணர்வு இல்லாத பகுதிகளில்.
1: ஓகே ஓகே, அப்படி இருக்க பகுதிகளில் ஜீரோ குழந்தைகள்னு சொல்லி போய் இது பண்றாங்க இல்லைங்களா? ஆனா இது ஒரு நல்ல விஷயம் தான், குழந்தைகளை வந்து காப்பாத்துறதுக்காக செய்யக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு நல்ல விஷயம். சூப்பரான தகவலும் வேற சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து ஹலோ வணக்கம். ஓகே, நேயரோட இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயிருச்சு. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு நம்ம ஆஷா அவர்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் சரியா தவறா அப்படின்னு கெஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9344910108 அப்படின்ற எண்ணும், 9342901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாதிரி வெளியூர் நேயர்கள் 04233 அப்படின்ற இணைப்பு எண்ணோட 29667811 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நம்ம நிகழ்ச்சியில விளையாடலாம். மேய்ந்திருக்கும் நேயர்
3: வணக்கம்.
2: கேட்டுட்டே
3: இருக்கீங்க.
2: இந்த வேதாளமும் விக்ரமாதித்தனும் அந்த கதை படிச்சிருக்கீங்களா? பழி வாங்கவே அவர் தோள்களில் தொங்கிக் கொண்டிருக்கா, அது சரியா தவறா?
3: சரிதான் மேடம்.
2: சரிதாங்களா?
3: ஆமாங்க மேடம்.
2: எப்படி சரின்னு சொல்றீங்க?
3: விக்ரமாதித்தன் தவறுங்களா?
1: தவறு.
3: ஆமாங்க மேடம். ஓகே மேடம்,
2: மன்னனை காக்கிறதுக்காக என்ன செஞ்சுனாக்கா அவருடைய தோள்லயே தொங்கிட்டு இருக்குது. இதுதான் வந்து உண்மையான கதை. முழு கதை யார் படிச்சாங்களோ அவங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். துரோகி குரு இருக்காரமும் அவர்கிட்ட இருந்து அந்த அரசனை காப்பாத்தணும் அப்படின்றக்காக தான் அந்த வேதாளம் என்ன செய்யுதுனாக்கா, இவங்க டெய்லி ஒரு கதை கேட்டுட்டு அவருடைய தோல்ல தொங்கிட்டே இருக்கு.
1: அதாவது ஹிண்ட் கொடுத்துட்டே இருந்திருக்கு இல்லைங்களா? இப்படி ஒரு விஷயம் நடக்குது, டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா
2: சொல்லாம இன்டைரக்டா சொல்லி அவரையும் காப்பாத்திட்டு இருக்கு இல்லையா?
1: நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு வேதாளம் கிடைச்சா நல்லாதான் இருக்கும். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாரு எங்கிறதுன்னு பாக்கலாம். வணக்கம்
4: மேடம். வணக்கம் மேடம், நீலகிரி மாவட்டம் மஞ்சூர்ல இருந்து சிவகுமார் பேசுறேங்க மேடம்.
2: வணக்கங்க, உங்களுக்கு கொஸ்டின் கேக்குறேன். என்றால் உண்மையிலேயே தவளை என்பது பொருள், சரியா தவறா?
1: தவறு அப்படின்னு சொல்லி இருக்காரு. இந்த விடை வந்து
2: தெரியா, சும்மா கெஸ் பண்ணி தவறு அப்படின்னாரு. ஆனாலும் அது வந்து
1: பரவாயில்ல, கெஸ்ட்லயே கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க. எதனால சரி அப்படின்றதையும் நீங்களே சொல்லிருக்கீங்க, இல்ல எதனால தவறு அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க.
2: உண்மையில வந்து எந்த மொழியிலுமே இந்த பொருள் இல்லை,
1: அந்த வார்த்தைக்கான பொருளே இல்ல.
2: இந்த வார்த்தைக்கான பொருள் தவளை அப்படின்றது எந்த மொழியிலுமே இல்ல. வழியில கிடத்த ஒரு குழந்தைய வளவளப்பாக இருப்பதை பார்த்து அந்த தவளை மாதிரி வளவளப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இந்த ஓனாய் வந்து வச்சு அதற்கு இந்த மாதிரி ஒரு பேர் வைக்குது,
1: மோக்லின்னு ஒரு பேர் வச்சிருச்சு.
2: அதுதான் வந்து என்ன அப்படின்னாக்கா, மோக்லி அப்படின்னு எல்லாரும் தவளை அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா அதோட வளவளப்ப பார்த்து அது நினைச்சுக்கிச்சாமா, தவளை அப்படின்னு ஓனாய் நினைச்சுக்கிச்சு.
1: ஓகே ஓகே, அதனால அந்த ஓனாய் வச்ச பேர் தான் அந்த மோக்லின்னு பேர்.
2: அது நினைச்சுக்கிட்டதா தவளை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா தவளை மாதிரி இல்ல இது மனுஷன், இது வேற.
1: ஓகே
2: தேங்க்யூ.
1: ஓகே, சூப்பரா வந்து அடுத்தடுத்த தகவல்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து

0: மேலும் பல தகவல்களும் நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடல் கேட்டலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: Get ready.
2: All right.

சிக்கு புக்கு திரைப்படத்திலிருந்து பென்னி தயாள், ராகுல் நம்பியார், மாயா ஸ்ரீ இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய அருமையான அந்த பாடலை கேட்டும் சூப்பரான தகவல்களோட செம்மையா இந்த ஷோ வந்து போயிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில பேச போகும் அடுத்த நேயர் யாருங்கிறதுன்னு பாக்கலாம். வணக்கம்.

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
0: கிருஷ்ணமூர்த்தி, நாகர்கோவிலிருந்து பேசுறேன்.
1: நாகர்கோவிலிருந்து பேசுறீங்களா? ஓகேங்க, உங்களுக்கான க்வெஸ்சன் நான் தரேன். ஒரே எகிரில் 7 முதல் 8 மீட்டர் நீளம் வரை தாண்டக்கூடியதும் பின்னோக்கி தாண்டும் திறனும் பின்னோக்கி நடக்கும் திறன் அற்றதுமான விலங்கு புலி, சரியா தவறா? 7 முதல் 8 மீட்டர் வரை தாண்டக்கூடியது, அதே மாதிரி பின்னோக்கியும் தாண்டும் பின்னோக்கியும் நடக்கும். பின்னோக்கி நடக்கும் திறன் வந்து இல்லை, அதுக்கு பின்னோக்கி தாண்டும் பின்னோக்கி நடக்கும் திறன் இல்லை இந்த விலங்கு வந்து புலி, சரியா தவறா?
0: தவறு.
1: தவறு. எப்படி தவறுன்னு சொல்றீங்க?
0: அதாவது புலி வந்து பின்னோக்கி நடக்கும், பின்னோக்கி நடந்து அதாவது பதுங்கும், பதுங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பாயும், அதனால பின்னோக்கி நடக்கும்.
1: சூப்பர். அப்ப வந்து ஃபாஸ்டா 7 to 8 மீட்டர் வரைக்கும் நீளம் வரைக்கும் தாண்டும், ஆனா வந்து பின்னோக்கி நடக்காது, அந்த பிராணி எது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரே கல்ல தாண்டிரும், ஆனா என்ன செய்யணும், பின்னோக்கி நடக்கிறதுக்கோ இல்ல குதிக்கவோ அதனால முடியாது.
2: ஓகே, ரெண்டு பதிலுமே வந்து சூப்பரா கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம கண்டிப்பா அதை பாராட்டி ஒரு பாடல் கொடுத்தே ஆகணும் இல்லைங்களா?
1: ஆமா, கட்டாயம் கொடுத்துடலாம்.
2: இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணையவழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: நேர்கள் எல்லாரும் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க, இந்த நேரம் 4:05 ஆயிடுச்சு. ரொம்பவுமே சூப்பரான தகவல்கள், அதாவது வெறும் கேள்வி மட்டும் இல்லாம அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய தகவல்கள் கொடுத்து இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு அறிவுபூர்வமா அப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் நம்ம ஆஷா அவர்கள். ஸோ அதே மாதிரி நம்ம நேர்களும் சந்திச்சவங்க கிடையாது, நாங்கள் கண்டிப்பா பதில் சொல்லுவோம், அந்த அப்ளோஸ் வாங்குவோம் அப்படின்னு நம்ம நேர்களும் அழகாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து?
1: ஹலோ.
2: ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ மேடம், நல்லா இருக்கீங்களா?
2: ஆ, நல்லா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ஆ, நல்லா இருக்கேன் மேடம்.
2: உங்க பேர் அண்ணா நீங்க சொல்லலையே.
1: என் பேரு ஹேமா கௌரி, வடவள்ளியில இருந்து பேசுறேன்.
2: வடவள்ளியில இருந்து ஹேமா கௌரி, ஓகேங்க. இப்ப உங்களுக்காக அம்மு ஒரு பாட் போட்டாங்க இல்லையா, பட்டாம்பூச்சின்னு. அதனால நான் பட்டாம்பூச்சிலே ஒரு க்வெஸ்சன் கேட்க போறேன் உங்ககிட்ட.
1: ஆ, சரி.
2: பட்டாம்பூச்சிகள் தங்கள் வாயில் உள்ள நீண்ட நாக்கின் மூலம் சுவையை அறிகின்றன, சரியா தவறா? இல்லங்க, நீங்க தப்பான பதில் சொல்லிட்டீங்க. பட்டாம்பூச்சி வந்து அதோட நாக்குல இருக்கிற சுவை, நாக்குல வந்து சுவைய வந்து அறியறதில்ல. பட்டாம்பூச்சிகள் தங்கள் கால்களில் உள்ள உணர்விகள் மூலமே சுவையை
1: அறிகின்றன.
2: இது வந்து என்ன செய்யணுக்கா, இலைகளையும் பூக்கள் மேலே அப்படி வந்து உட்காருது இல்லையா, உட்காரும் போதே வந்து அந்த காலை வைக்கும் போதே அதோட உணர்விக்கு வந்து தெரிஞ்சிருமா இது ஏற்றதா இல்லையா அப்படின்றது. அதனால இதோட உணர்விகள் எங்க இருக்கு அப்படின்னாக்கா காலில் இருக்கு. ஓகேங்க, தேங்க்யூ.
0: ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த குவெஸ்டியனை வந்து அட்டன் பண்ணிட்டு போனாங்க. தவறு ஆனாலும் பரவாயில்ல, இருந்தாலும் அந்த தகவல் கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியா இருந்தது. நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து அடுத்த நேருக்கு போலாங்களா? வணக்கம், ஊட்டி எஃப்எம்.

0: ஆமா வணக்கம் அம்மா. நான் ஈரோடு மாவட்ட கவுந்து பொலிப்பதுல இருந்து பாட்டப்பன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: ஆ நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நல்லா
1: இருக்கு. ஓகேங்க, இப்போ வந்து உங்களுக்கான க்வெஸ்சன் நான் தரேன்.
0: சொல்லுங்க.
1: ஸ்டெதஸ்கோப் இருக்கு இல்லைங்களா, இது காய்ச்சலை கண்டுபிடிக்கும் கருவி, சரியா தவறா?
0: என்னங்கம்மா?
1: ஸ்டெதஸ்கோப் காய்ச்சலை கண்டுபிடிக்கும் கருவி, சரியா தவறா?
0: அம்மா சரிங்கம்மா.
1: சரிங்களா?
0: சரிங்க.
1: எப்படி சரின்னு சொன்னீங்க?
2: ஸ்டெதஸ்கோப் எல்லா டாக்டருங்களும் வச்சிருப்பாங்க.
1: தெர்மாமீட்டர் தான் காய்ச்சலை கண்டுபிடிக்கிறது, சரிங்களா?
0: சரிங்கம்மா.
1: இது வந்து இதய துடிப்பு, சுவாச மண்டலம், இரத்த குழாய், இதுலலாம் இருக்கிற ஒலி அசைவெல்லாம் இருக்கு இல்லையா?
0: ஆமாம்மா.
1: அதை அறியறதுக்காக தான் இந்த கருவி யூஸ் ஆகுது. காய்ச்சலை கண்டுபிடிக்கும் கருவி அல்ல, தெர்மாமீட்டர் தான் காய்ச்சலை கண்டுபிடிக்கும் கருவி. ஓகேங்க, தேங்க்யூ.
2: ஓகே, சூப்பராக வந்து அட்டன் பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்த நேயருக்கு நம்ம தொடர்ந்து நேயர் வந்துட்டே இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம்.
1: அடுத்த நேயர் யாரு?
2: வணக்கம் முட்டியசன்.
3: ஹலோ.
1: ஹலோ வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து? மனோரமா அவர்களின் இயற்பெயர் அஞ்சலை, சரியா தவறா? சரிங்களா? சரி இல்லங்க, அது வந்து தவறு.
3: என்ன
1: அப்படின்னா, இவருடைய முதல் படம் வந்து மாலையிட்ட மங்கை. மனோரமாவோட ஃபர்ஸ்ட் படம் மாலையிட்ட மங்கை. அந்த படத்துல இருக்க கதாநாயகியோட பேர் தான் அஞ்சலை. மனோரமாவோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோபி சாந்தா. ஓகேங்களா? இப்ப தெரிஞ்சுக்கோங்க, யார் கேட்டாலும் கரெக்டா ஆன்சர் சொல்லுங்க, சரிங்களா?
2: ஓகே. அவங்க வந்து இப்படி ஒரு இதை நம்ம தவற விட்டுட்டோமே அப்படின்ற வருத்தத்தை இருந்தாங்க போல. இருந்தாலும் ரொம்ப கியூட்டா பேசினாங்க இல்லைங்களா, ரொம்ப அழகா கண்ணு அப்படின்னு அன்பா கூப்பிட்டாங்க. கண்டிப்பா அந்த அன்புக்காகவே நம்ம ஒரு பாடல் கொடுக்கணும். அதே மாதிரி ஆஷா, எப்படி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தோனே தெரியல, கிட்டத்தட்ட 4:54 ஆயிடுச்சு.
1: இவ்வளோ நேரம் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க இல்லையா?
2: ஆமாம்.
1: ஒரு சிலர் வந்து நம்மளுக்கு லைன் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு கூட இருப்பாங்க. எதுவுமே உடனே உடனே கிடைக்கிறத விட காத்திருந்து கிடைக்கிற உண்மையான சங்கம் இருக்கு. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில நம்ம வந்து இதே மாதிரி சந்திக்கலாம் உங்களை.
2: நிச்சயமாக கேட்க போகும் இந்த பாடலோட இன்றைய எதிரும் புதிரும் நிறைவு பெறுகிறது. இதுவரையில் நிகழ்ச்சியில் கலந்து உங்க எல்லாருக்கூடையும் பேசிட்டு இருந்தது நான் உங்கள் அர்ஜய் அம்மு.
1: நான் உங்களுடைய ஆஷா.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. மின்னணு வர்த்தகம் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பயனடைந்திருப்பதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். எல்நினோ தாக்கத்தால் விவசாயம் பாதிப்புக்குள்ளாவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம்

0: தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மரீனா கடற்கரை, பெசன்ட் மற்றும் தலைமைச் செயலக பூங்கா உள்ளிட்ட 44 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மாவட்ட அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு cmtrophy.sdat.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் தெரிவித்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானாஸ் தாம்னே மற்றும் ஆகாங்ஷா திலீப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துரந்த் குப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நேரம் 5:02. நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் பொன்மாலை பொழுது.

சந்திரபாபு ஜமுனாராணி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் மரகதம் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருக்கும் பாடல் மிஸ்ஸி அம்மா திரைப்படத்திலிருந்து.

பாடிய அந்த பாடல் அன்பே வா திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 5:32 ஆயிடுச்சு. இன்றைக்கு வாடாமலர்ல 1950களில் வெளியான காதல் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

கேட்ட பாடல் அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திலிருந்து ஏ எம் ராஜா பி வானுமதி இருவரும் இணைந்து பாடியது. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: ராகவலி திரைப்படத்திலிருந்து கேட்ட இந்த பாடலுடன் இன்றைய வாடாமலர் நிறைவு பெறுகிறது.
1: நம்ம வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம விட்டுட்டு போற பேரு போட்டோ மட்டும் இல்லாம நம்ம மூச்சு காத்தும் இதய துடிப்பும் இன்னொருத்தருக்கு புது வாழ்க்கை கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். மக்களே, நம்ம அரசாங்கம் இப்போ ஜுக் ஜுக் ஜியோ அபியான் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. உறுப்பு தானம் பத்தின பழைய மூட நம்பிக்கை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம மூலமா இன்னொரு உயிரை காப்பாத்த முன் வரலாம். இதுக்கு ரெஜிஸ்டர் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. NOTTO.ABDM.GOV.IN இந்த வெப்சைட்ல போய் உங்க ஆதார் வெரிபிகேஷன் மூலமா சட்டுன்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தா 1800114770 அப்படின்ற டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். இன்னைக்கே நம்ம உறுதி எடுப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லார்கிட்டையும் இதை பத்தி பேசுவோம். ஜுக் ஜுக் ஜியோ அபியான் மூலமா வாழ்வோம், வாழ வைப்போம்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6 மணி. நேர்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்,
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று மற்றும் நாளை ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு வடுகுமொழி பாடல்கள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சல். 7:10 சேலம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, செல்ல பிராணிகள் வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் CS அருணன் அவர்களின் உரை. தொடர்ந்து ரம்பூட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் KA சண்முகசுந்தரம் அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 8:15 நாடாளுமன்ற கேள்வி நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம். பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் ரம்யா ஸ்ரீ அவர்களுடன் நேர்முகம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர ஒளிப்பதிவு டெல்லி அஞ்சல்.

0: 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். ஆறுபத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த் குமார் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 6:45 மாநில செய்திகள். சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. யானைகள் தினம் குறித்து நீலகிரி மாவட்ட பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வி சிவதாஸ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ. ஹோமியோபதிக்கும் அலோபதிக்கும் உள்ள வேறுபாடுகள் குறித்து மருத்துவர் டாலி அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம். நிறைவாக சட்டம் அறிவோம். அரசு வழக்கறிஞர்களின் பொதுவான பணிகள் குறித்து வழக்கறிஞர் ஜி நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள். நாளை காலை 7:15 தமிழ் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் ந பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பகிர்வம். நிறைவாக சிகரம் தொடு. உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 8:30 டீ கடி பேச்சு நகைச்சுவை நிகழ்ச்சி. தொடர்ந்து திரைக்கானம். 9:00 ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 உழவர் மனம். 11:00 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்பு செயற்கை நுண்ணறிவு நம் அறிவின் அமுத சுரபியா சிந்தனையின் முடக்கமா. தொலைபேசி வழி நேர்கள் கருத்து பகிர்வு. நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: Good evening. This is Akashvani, the news read by Saira Mujtaba. The Parliament has passed the Tribunals Reforms Bill 2026, with the Rajya Sabha approving it today. Lok Sabha has already passed the bill. When the Upper House met at 2 p.m. after the second adjournment, Minister of State for Law and Justice Arjun Ram Meghwal moved the bill. The bill aims to improve efficiency, ensure independence, transparency and uniformity in the qualifications, appointment of service of chairpersons and members of various tribunals, as well as the administration and functioning of the tribunals. The legislation also proposes to establish a National Tribunals Commission. The Rajya Sabha was adjourned for the day after completing its business. Earlier in the day, the Upper House witnessed continuous uproar over various issues, including alleged police action during students' protests over the NEET matter. Lok Sabha has passed the Kerala Alteration of Name Bill 2026. The bill seeks to change the name of the state of Kerala to Keralam in the first schedule of the constitution. A resolution in this regard was passed by the Kerala Legislative Assembly in June 2024. The Lok Sabha has also passed the National Cooperative Development Corporation Amendment Bill 2026. The bill aims to further amend the National Cooperative Development Corporation Act of 1962. Both the bills were passed without discussion amid uproar by opposition over several issues. After completing the business, the Lok Sabha was adjourned for the day. Union Parliamentary Affairs Minister Kiran Rijiju accused the Congress and opposition parties of running away from a discussion on the students' protest, saying that the government is ready for a detailed discussion on the issue. Speaking to reporters at Parliament premises, Mr. Rijiju said Home Minister Amit Shah was also ready to respond to the issues raised by the opposition, but they are not allowing the House to function. Meanwhile, Congress MP Pawan Khera alleged that the Home Minister was avoiding making a statement on the matter. India Today reiterated that Arunachal Pradesh is an inalienable and integral part of India and nothing can change this indisputable reality. Briefing media in New Delhi today, External Affairs Ministry spokesperson Ranthir Jaiswal said, in matters relating to the border areas between India and China, the maintenance of peace and tranquility in these areas is of utmost

前进呗。

0: இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதிய மின்னணு வர்த்தக சந்தை தொடர்பான கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர், வெளிப்படையான கொள்முதல் மற்றும் விரிவான அளவில் வர்த்தக பங்கேற்பு மற்றும் புதிய வாய்ப்புகளை இது உறுதி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மின்னணு வர்த்தக சந்தைக்கான இணையதளம் புதிய தொழில்நுட்பத்துடன் வர்த்தகத்தை மிகவும் எளிமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் மற்றும் பெண் தொழில் முனைவோர் அதிக அளவில் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தவும் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் மின்னணு வர்த்தக சந்தை வழிவகுத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களின் தன்னிகரற்ற தியாகத்தை போற்றும் வகையில் இவ்வாண்டு சுதந்திர தின விழாவில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் என பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள அழைப்பை ஏற்று செயல்படுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எழுச்சியோடும் பெருமிதத்தோடும் தேசிய கொடியை ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை பேரவையில் தாக்கல் செய்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு ஏதுவாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டார். தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு முறையை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேசிய மருத்துவ ஆணையச் சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையச் சட்டம் உள்ளிட்டவற்றில் மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்.

0: குறித்து குரல் வாக்கெடுப்பு மூலம் அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களிடையே தவறான கருத்துகள் பரப்பப்படுவதாக கூறினார். நீட் தேர்வின் மூலம் தமிழகம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் பயன்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பேரவையில் இன்று இந்த தீர்மானத்தை பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்து பேசுகையில், FCRA எனப்படும் இந்த மசோதாவில் கொண்டுவரப்படும் புதிய விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியை பாதிக்கும் என்று குறிப்பிட்டார். சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்கள் பாதிப்புக்குள்ளாகும் என்றும் அவர் கூறினார். இந்த மசோதா குறித்து மாநில அரசுகள், தொண்டு நிறுவனங்கள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனையை மேற்கொண்ட பின் புதிய மசோதாவை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பின்னர் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை harghartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: போதைப் பொருள்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழியை செய்து வைத்தார். கல்லூரி மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் உறுதிமொழி ஏற்றனர். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது. தருமபுரி அரசு கலைக் கல்லூரியில் நடைபெற்ற போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: போதையில்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு இயக்கம் இன்று தொடங்கப்பட்ட நிலையில் தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அரசு கலைக்கல்லூரி எதிரே தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், செந்தில் நகர், இலக்கியம்பட்டி, பாரதிபுரம் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் இப்பேரணியில் பங்கேற்று போதைப் பொருளின் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர். பின்னர் அரசு கலைக்கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியேற்பு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தலைமையில் நடைபெற்றது. ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் இப்பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊரகப் பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு உயர்தரமான CBSE கல்வியை முற்றிலும் இலவசமாக வழங்கும் பணியை நவோதயா பள்ளிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க வேண்டும் என பிரமாண பத்திரத்தில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மாணவர்களின் கல்வி உரிமையை பாதிக்கும் இந்த போக்கை மாநில அரசு கைவிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நவோதயா பள்ளிகளுக்கு தேவையான நிலங்களை தாவேக அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கர்நாடக அரசு இந்த அணையை கட்டுவதற்கு ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதனால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த அணையை கட்டுவதற்கு எதிராக மத்திய அரசிடமும் கர்நாடக அரசிடமும் தமிழக அரசு வலிமையாக வாதாட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு

0: நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி மற்றும் திருப்பத்தூர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 3110 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து அதிகரித்ததையடுத்து பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் 2வது நாளாக இன்று தடை விதித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த திருச்சி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் நெல்லை அணி சற்று முன்வரை 13 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 104 ரன் எடுத்துள்ளது. இன்று நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் கோவை திருப்பூர் அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 20:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இனி விளம்பரம்.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23 நாள் அன்றைக்கு மகனும் ஒரு உதவியாக எங்களுக்கு ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுமே நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
0: காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: நேரம் 6:00. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8. நேர்கள் தொடர்ந்து பெட்டத்து கமலு கேட்கும் முன்,
7: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
8: நாக்குபிட்டன ஜனலாக நமஸ்காரம். இது ஊட்டி FM 101.8 ஜனகு சந்தித்து 6:40 இஜுமணிகட்டா நங்க ஊட்டி FM தொகைக்கே தூண்டித்தா இது பெட்டத கமலு எம்ப தலைப்பு தொகை பப்ப படுகுமொழி பாடல். இதோ இந்து ஜனதொகை நிகழாய் ஈக்கதை.

0: நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுதா குமரன்.
1: வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 தற்போதைய வடிவை திரும்ப பெறுமாறு மத்திய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது என்று கல்வி அமைச்சர் கொண்டுவந்த தனி தீர்மானமும், நீட் தேர்வை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்வது குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கொண்டுவந்த தனி தீர்மானமும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் பேரவையில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் ஆகியவை மீது இன்று 3வது நாளாக பொது விவாதம் நடைபெற்றது. விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய முன்னாள் முதலமைச்சரும் திமுக உறுப்பினருமான திரு ஓ பன்னீர்செல்வம், மக்கள் எதிர்பார்த்த அளவிற்கு எந்தவித புதிய அறிவிப்பும் 2 பட்ஜெட்டுகளிலும் இல்லை என்றும், இதனால் மக்கள் ஏமாற்றமடைந்திருப்பதாகவும் கூறினார். கடந்த திமுக ஆட்சியில் கொண்டுவந்த திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் மட்டுமே செய்யப்பட்டுள்ளது. முந்தைய அரசின் திட்டங்களே இப்போதும் செயல்பட்டு வருவதாக கூறினார். வரி வருவாயை பெருக்குவதற்கோ செலவினங்களை குறைப்பதற்கோ எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும், புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்காக இப்போதைய அரசும் அதிக கடன் வாங்கும் நிலை உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். பேரவைக்கு வருகை தந்துள்ள புதிய உறுப்பினர்கள் பேரவையின் மரபுபடியும் விதிப்படியும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை தெரிவித்தார். அவரை தொடர்ந்து பேசிய தாவேக உறுப்பினர் திரு சுகுமார், சாதி, மதம் மற்றும் பணம் மட்டுமே தேர்தல் வெற்றியை தீர்மானித்து வந்த நிலையை மாற்றி தாவேக ஒரு புதிய வரலாற்றை படைத்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருப்பதாக குறிப்பிட்டார். எந்த அரசு அலுவலகங்களிலும் எந்த நிறுவனங்களிலும் லஞ்சம் பெறுவதற்கு அச்சப்படும் சூழ்நிலையை இந்த ஆட்சி ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். சூலூர் தொகுதியில் சுந்தர சோழர் காலத்தில் வெட்டப்பட்ட குளத்தை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என்றும், அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு இலவச மனை பட்டாக்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், நகரின் மையப்பகுதியில் மேம்பாலம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திரைப்பட இயக்குநர் பாரதிராஜா அடக்கம் செய்யப்பட்ட தேனி மாவட்டத்தில் உள்ள இடத்தில் அவருக்கு நினைவு மண்டபம் ஒன்றை அமைத்திட வேண்டும் என்றும், திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது பாரதிராஜாவுக்கு வழங்கிட மத்திய அரசுக்கு மாநில அரசு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய திரு சுகுமார், அரசியல் ரீதியான சில கருத்துக்களை தெரிவித்தபோது திமுக தரப்பிலிருந்து கடும் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. இதனால் சிறிது நேரம் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி பேசும்போது, சேவை உரிமை சட்டம் கொண்டு வருவதற்கான அறிவிப்பை வெளியிட்ட மாநில அரசுக்கும் முதலமைச்சருக்கும் வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்தார். இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் பெயரிலும் சேவை செம்மல் அஞ்சலை அம்மாள் பெயரிலும் விருதுகள் வழங்கப்படுவது வரவேற்க

பாராட்டுக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். வேளாண் துறைக்கு குறைவான நிதி ஒதுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், இன்னும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து விவசாயிகளை அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மாநிலம் முழுவதும் உள்ள சுமார் 27,000 அதிகமான ஏரிகளை தூர்வாருவதன் மூலமும், காவிரி பாலாறு உள்ளிட்ட ஆறுகளில் தடுப்பணைகள் கட்டுவதன் மூலமும் சுமார் 150 TMC வரை நாம் தண்ணீரை சேமிக்க முடியும், நிலத்தடி நீரும் அதிகரிக்கும் என்றும் திருமதி சௌமியா அன்புமணி ஆலோசனை தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த், மாநிலத்தில் உள்ள சுமார் 22,000 ஏரிகளில் முதல்கட்டமாக 14,000 ஏரிகளில் தூர்வாருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். சென்னை மாநகரில் உள்ள ஏரிகளை தனியார் பங்களிப்பின் மூலம் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். விவாதத்தில் பங்கேற்று பேசிய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் திரு நித்யானந்தன், பொள்ளாச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க வேண்டும் என்றும், கல் இறக்குவதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என்றும், தென்னையிலிருந்து உற்பத்தியாகும் நீராபானத்தை அரசு விழாக்களில் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். போதை பழக்கத்தை தடுப்பதற்காக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு மனப்பயிற்சி வழங்க வேண்டும் என்றும், பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை பகுதியை சுற்றுலா பகுதியாக அறிவித்து உரிய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் திரு நித்யானந்தன் கேட்டுக்கொண்டார். தாவக உறுப்பினர் திரு அபிஷேக் பேசும்போது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று உண்மையான சமூக நீதி அரசாக இந்த அரசு செயல்படுகிறது என்று கூறினார். என்னை போன்ற இளையவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களாக்கி வரலாற்று சாதனையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஏற்படுத்தியுள்ளார் என்றும், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் எனும் அண்ணல் அம்பேத்கரின் கூற்றுபடி இந்த அரசு செயல்படுவதாகவும், மக்களுக்கான வெளிப்படையான பட்ஜெட்டை தாக்கல் செய்து அனைத்து தரப்பினரின் ஆதரவை பெற்றுள்ளதாகவும் கூறினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அஇஅதிமுக சட்டப்பேரவை குழு தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி, அரசின் பல்வேறு துறைகளில் 3,30,000 காலி பணியிடங்கள் உள்ளதாகவும், இவற்றை படிப்படியாக அரசு நிரப்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த நிதியாண்டில் 10,000 பள்ளிகளில் சூப்பர் கிளாஸ், சூப்பர் கேம்பஸ் என்ற திட்டத்தின் மூலம் பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தருவதாக பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய திரு எடப்பாடி பழனிசாமி, கிராம பகுதியில் உள்ள சுமார் 40,000 பள்ளிகளுக்கும் இதனை விரிவுபடுத்த வேண்டும் என்றார். கிராமப்புற மாணவர்களுக்கு போதிய திறன் பயிற்சிகளை வழங்கி மிக அதிக அளவில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வருவாயை பெருக்குவதற்கோ செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கோ எந்த முயற்சியையும் இந்த அரசு எடுக்கவில்லை என்பது இந்த பட்ஜெட் மூலம் வெளிப்படையாக தெரிவதாகவும் அவர் கூறினார். 3 மட்டுமே இந்த அரசு சுமார் 25,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் பெற்றிருப்பதை பார்க்கும்போது, 5 இன்னும் கூடுதலாக கடன் பெற்று இப்போதுள்ள 10,00,000 கோடி என்ற கடன் அளவு 20,00,000 கோடி ரூபாயாக உயரும் அபாயம் உள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இன்று நடைபெற்ற பட்ஜெட் பொது விவாதத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திருமதி லதா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், திமுக உறுப்பினர் திரு ஸ்ரீனிவாசன், தாவேக உறுப்பினர் திருமதி கனிமொழி சந்தோஷ் ஆகியோரும் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததுடன் தங்கள் தொகுதி பிரச்சினைகளையும் குறிப்பிட்டு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பேரவையில் இன்று 2 அரசினர் தனி தீர்மானங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. நீட் தேர்வை ரத்து செய்து 12 வகுப்பு தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள வலியுறுத்தும் தீர்மானத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தாக்கல் செய்து பேசினார். தமிழ் வழியில் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் ஆகியோரின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் தேர்வு முறை பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். எனவே நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்யும் வகையில் தேசிய மருத்துவ ஆணையச் சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணையச் சட்டம், ஹோமியோபதிக்கான தேசிய ஆணையச் சட்டம் மற்றும் தொடர்புடைய பிற மையச் சட்டங்களில் தேவையான திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது எனவும் அமைச்சர் தெரிவித்து, இந்த தீர்மானத்தை உறுப்பினர்கள் அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் தவிர மற்ற கட்சிகளின் பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசினார்கள். இதையடுத்து குரல் வாக்கெடுப்பின் மூலம் இந்த தனி தீர்மானம் பேரவையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து FCRA எனப்படும் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 அதன் தற்போதைய வடிவில் திரும்பப் பெறுமாறு மத்திய

0: பாதுகாப்பு, நியாயமான எதிர்பார்ப்பு மற்றும் கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் எனவும், வெளிநாட்டு பங்களிப்புகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வுடனும் சட்டப்பூர்வமாக செயல்படும் தொண்டு, கல்வி, மருத்துவ, மத, கலாச்சார மற்றும் சமூக நல அமைப்புகளின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் அமைச்சர் திரு ராஜ்மோகன் கேட்டுக் கொண்டார். அவர் முன்மொழிந்த தீர்மானமும் குரல் வாக்கெடுப்பின் மூலம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. பேரவையில் இன்று நடைபெற்ற விவாதத்தின்போது ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தரப்பில் சில அரசியல் ரீதியான விமர்சனங்கள் விவாத பொருளாகிய போது அதை கட்டுப்படுத்தும் முயற்சியில் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் ஈடுபட்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களை எச்சரித்த அதே வேளையில் ஆளும் கட்சி உறுப்பினர்களையும் எச்சரித்ததை நாம் பார்க்க முடிந்தது. அவை மரபுபடியும் விதிபடியும் அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கண்ணியத்துடன் பேச வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இன்றைய விவாதத்தின் போது எதிர்க்கட்சியினர் எழுப்பிய கேள்விகளுக்கு சில குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன், திரு ஆனந்த், திரு ராஜ்மோகன், திரு நிர்மல்குமார், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு விஜய் பாலாஜி, திருமதி கமலி, செல்வி கீர்த்தனா ஆகியோர் அவ்வப்போது குறுக்கிட்டு உரிய பதில்களையும் விளக்கங்களையும் அளித்தனர். மொத்தத்தில் இன்றைய அவை நடவடிக்கைகள் கருத்து மோதல்களுடன் கலகலப்பாக நடைபெற்று முடிந்தன.
1: தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுதா குமரன். நேரம் 7:15 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜெய விஜயகுமார்.
2: நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான கைத்தறி நெசவாளர்களின் வாழ்க்கை தரம் உயர்வதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கைத்தறியில் நெசவாளர்களுக்கு உதவிடும் வகையில் புதிய வகை தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கும், நெசவாளர்களின் குழந்தைகள் உலக தரத்திலான கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்ப கல்வியை பயில்வதற்கும் நாடு முழுவதும் மொத்தம் 11 இந்திய கைத்தறி தொழில்நுட்பக் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இதில் தமிழகத்தில் சேலம், உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி, அசாம் மாநிலம் கவுகாத்தி, ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர், ஒடிசா மாநிலம் பார்கர், மேற்கு வங்கத்தில் புலியா என மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் 6 வளாகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதேபோல ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, சத்தீஸ்கர், தெலுங்கானா என மாநில அரசின் கட்டுப்பாட்டில் 5 கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. மொத்தமுள்ள 11 இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கும் பட்டய படிப்புகளுக்கு சேலம் தலைமையிடமாக செயல்படுகிறது. அனைத்து கல்லூரிகளுக்குமான படிப்புகளுக்கு தேர்வு கட்டுப்பாட்டு மையமாக சேலம் திகழ்கிறது. தேர்வை ஒருங்கிணைத்தல், கண்காணித்தல், மதிப்பெண் சான்றிதழ் வழங்குதல் போன்ற பணிகளும் இதில் அடங்கும். சேலத்தில் உள்ள இந்த கல்வி வளாகம் சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் பசுமையான சூழலில் அமைந்துள்ளது. புகழ்பெற்ற இந்த கல்வி நிறுவனம் 1960 அக்டோபர் 11 அப்போதைய தமிழக முதல்வர் காமராஜரால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிறுவனம் 1960 கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்பத்தில் பட்டய படிப்பை வழங்கி வருகிறது. 2015-16 கல்வியாண்டிலிருந்து இந்த நிறுவனத்தில் இளங்கலை பட்டப்படிப்பு பிடெக் கைத்தறி மற்றும் ஜவுளி தொழில்நுட்பம் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. டிப்ளமோ படிப்புக்கு ஆண்டுக்கு 8,000 பிடெக் படிப்பிற்கு ஆண்டுக்கு 20,000 மட்டுமே கட்டணமாக இங்கு வசூலிக்கப்படுகிறது. விடுதி வசதியுடன் கூடிய கல்லூரியான இங்கு நாட்டின் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் மாணவ மாணவியர் கல்வி பயில்கின்றனர். அவர்களுக்கு பஞ்சு முதல் நூல், துணி மற்றும் ஆடை தயாரிப்பு வரை உள்ள முழுமையான நெசவு செயல்முறைகள் கற்பிக்கப்படுகின்றன. 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சேலத்தில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட அரங்கினை ஆட்சியர் இளம் பகவத் திறந்து வைத்தார். ரசாயன உரம் பயன்படுத்தாமல் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தி உருவாக்கப்படும் முறை பற்றியும் செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. சேலம் குகை காளியம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில் திருவிழாவின் முத்தாய்ப்பாக நடத்தப்படும் வண்டி வேடிக்கை திருவிழாவில் குகை, செங்கல்பட்டி, கருங்கல்பட்டி, ஜவுளிக்கடை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் பல்வேறு புராண நிகழ்ச்சிகளை நினைவு கூறும் வகையில் இந்த வண்டி வேடிக்கை திருவிழாவில் ஆண்டுதோறும் கலந்து கொள்கின்றனர். பல்வேறு வேடங்களில் பக்தர்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வண்டிகளில் வலம் வந்தனர். வண்ணமயமான வண்டி வேடிக்கை திருவிழா சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரையும் ஈர்த்து வருகிறது என்பதற்கு இதற்கு கூடும் கூட்டமே சாட்சியாக திகழ்கிறது.
3: பதின்பருவ இளைஞர்களை பாரத தேசத்தின் பக்கம் ஈர்க்கும் வகையில் அவர்களின் எழுச்சியை ஆக்கப்பூர்வ சக்தியாக மடைமாட்டிடும் விதமாக மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. எனது இளைய பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக இளைஞர்களை கவரும் விதமாக இளம் சாதனையாளர்கள் வாயிலாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளைஞர்களின் ஒருங்கிணைப்பு என பொருள்படும் விக்சித் பாரத் ஃபார் யுவா என்ற நிகழ்வு சேலத்தில் நடத்தப்பட்டது. இதில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் இளம் பிரதிநிதியான அபிநயா அங்குராஜ் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பயிற்சி அளித்தார். போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வில் இளைஞர்களின் பங்களிப்பு, போதைப்பொருள் இல்லாத இந்தியா, ஒரே பாரதம் உன்னத பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து இந்நிகழ்வில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் இதுபோன்ற நிகழ்வுகள் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு வருவதாக

0: அபிநயா அங்குராஜ்.
1: கவர்மெண்ட் வந்து நஷா முக்த் பாரத் அபியான் ஒரு கேம்பெயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அரௌண்ட் 29.26 crore பீப்புளுக்கு நஷா முக்த் பாரத் அபியான் பத்தின அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் 11.17 crore யூத்துக்கு வந்து இந்த மெசேஜ் ஏற்கனவே பாஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்றப்போ ஒரு யூத்துக்கு இருக்க மைண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டா மாறும். அவங்களுக்கு வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட ஃபியூச்சர். ஸோ நம்ம ஜெனரேஷனோட பிக்கஸ்ட் மிஷன் இஸ் டு கிரியேட் அ ட்ரக் ஃப்ரீ யூத்.
0: இந்திய கலாச்சாரம், பண்பாடு, அரசியலில் இளைஞர்கள், வளர்ச்சி அடைந்த பாரதம் உள்ளிட்ட பல்வேறு அமர்வுகளில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்றனர். 2047 உலகின் வல்லரசு இந்தியா என்ற உன்னத குறிக்கோளை அடைந்திடும் வகையில் ஈடு இணையில்லாத இளைஞர் சக்தியை ஊக்கப்படுத்தி உற்சாகமூட்டும் வகையில் நடைபெற்ற மத்திய அரசின் இந்த முயற்சி சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது.
2: சேலம் மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்டீர்கள். எழுதியவர் ஜி விஜயகுமார். தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எல் நினோ வெப்பத்தாக்கத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பலோச்சிஸ்தான் சுதந்திரத்தை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர் யார் பலோச் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதாவை இன்று சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் மாநிலங்களவையில் தாக்கல் செய்தார். இம்மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய திரு அர்ஜுன் ராம் மேக்வால், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தீர்ப்பாயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தொடர் முயற்சிகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் கொண்டுவரப்படவுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நவீன மற்றும் சுதந்திரமான சீரான தீர்ப்பாய கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நிர்வாகத்தை வலுப்படுத்துவதோடு வெளிப்படைத்தன்மையும் திறனும் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்கவும் இம்மசோதா வகை செய்கிறது என்று குறிப்பிட்ட அவர், இதன் தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்கப்படுவார் என்றும் அவர் கூறினார். நீதிமன்ற நடைமுறைகளை எளிமைப்படுத்துவதோடு உலக தரத்திலான நீதி கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விரைவாக நீதி கிடைக்கும் வகையில் நீதித்துறை வலுப்பெறும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கும் இம்மசோதா வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக இந்த விவாதத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு சுபாஷ் பராலா, நீதி நிர்வாகத்தில் இந்த மசோதா பெரிய மாற்றங்களை கொண்டுவரும் என்று தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட 11 ஆண்டுகால முயற்சியின் பயனாக இம்மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர் திரு திருச்சி சிவா பேசுகையில், கடந்த 2021 கொண்டுவரப்பட்ட தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு மாற்றாக புதிய மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் புதிய மசோதாவில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்கப்படுவதையும் தமது உரையில் திரு திருச்சி சிவா குறிப்பிட்டார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு இன்பதுரை, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு எஸ் ரெட்டி, தெலுங்கு தேசம் கட்சியின் திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா உள்ளிட்டோரும் தீர்ப்பாய சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினர். எல் நினோ வெப்பத்தாக்கத்தால் பருவமழை குறைந்து வருவது குறித்து மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், மழை குறைவதால் விவசாய உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து இதனை களைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறியுள்ளார். இந்திய வானிலை ஆய்வு மையத்துடன் பருவமழையில் ஏற்படும் மாற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 15 மாநிலங்களில் மாவட்ட அளவிலான எல் நினோ பாதிப்பு நிவாரண திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயல்பு நிலைக்கும் குறைவாக மழை பெய்துள்ள 342 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் அறிவுறுத்தலின்படி வெளியிடப்பட்டுள்ள நிலையான செயல்முறைகளை பின்பற்றுமாறு மாநில அரசுகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேவையான விதைகள் கையிருப்பில் வைத்திருக்குமாறு மாநிலங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ராம்நாத் தாகூர் கூறியுள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், சீனாவுடனான எல்லைப்பகுதி குறித்து அந்நாட்டுடன் இந்தியா தொடர்ந்து பேசி வருவதாக கூறினார். அண்மையில் நடைபெற்ற 36வது இந்திய சீன எல்லை குறித்த ஆலோசனைக் கூட்டத்திலும் இந்தியாவின் நிலைப்பாடு வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியாகவும் ராணுவ அதிகாரிகள் நிலையிலும் எல்லைப்பகுதியில் அமைதியை பராமரிப்பது குறித்து பேச்சு நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சீனா உரிமை கோரும் எந்தவொரு பகுதியும் அருணாச்சல பிரதேசத்தில் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இந்தியா வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் இருதரப்பு உறவுகள் குறித்து அவருடன் பேச்சு நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். புதுதில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டத்திலும் பங்களாதேஷ் பிரதமர் பங்கேற்பார் என்றும் அவர் தெரிவித்தார். பங்களாதேஷுக்கான இந்திய துணைத் தூதர் அந்நாட்டு பிரதமரை சந்தித்து பேசியுள்ளதாகவும் இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தப்பட்டதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
3: நாடாளுமன்றத்தில் தில்லி மாணவர் போராட்டம் தொடர்பான விவாதத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பங்கேற்க தொடர்ந்து மறுத்து வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் போராட்டத்தின்போது தில்லி காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து மத்திய அரசு வெளிப்படையாக விவாதிக்க தயாராக உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் விவாதத்தில் கலந்து கொள்ளாதது ஏற்புடையது அல்ல என்றும் கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உரிய பதிலளிக்க தயாராக உள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் நடத்தவிடாமல் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் தடை செய்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் தன்னிறைவு பெற்ற கிராமங்களை உருவாக்கவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் கைவினைத் தொழில்கள் மற்றும் சிறு தொழில்களையும் சிறிய அளவிலான வர்த்தகத்தையும் மேம்படுத்தும் வகையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் பெறும் நடைமுறை எளிமையாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கிராம வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 36 கிளைகளைச் சேர்ந்த 250 பயனாளிகளுக்கு அரசின் கடன் உதவி வழங்கப்பட்டது. பிரதமரின் வேளாண்மை உட்கட்டமைப்பு திட்டத்தின் மூலம் உரிய நேரத்தில் தமக்கு கடன் உதவி கிடைத்ததாக சித்தனூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் தெரிவித்தார்.
5: இப்போ இந்த லோன் வந்து பிரதம மந்திரியோட ஸ்கீம்ல எடுத்ததுனால எனக்கு இதுல 35% சப்சிடி கிடைக்குது. அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மூலமா எனக்கு இன்ட்ரெஸ்ட்ல 3% சப்சிடி கிடைக்குது. 5 இயர்ஸ்ல இந்த லோன் கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ புதுசா வேலை வாய்ப்பு இல்லாத எல்லாருமே இந்த ஸ்கீம் மூலமா ஃபுட் ப்ராசஸிங்னு வரும்போது PMFME மூலமா நல்ல சப்போர்ட் கிடைக்குது, ஈஸியா லோன் கிடைக்கும். பிரதம மந்திரியோட ஸ்கீம்ல ஷெட்யூல்டு கவர்மெண்ட் பேங்க் மூலமா லோன் வாங்கும்போது ஈஸியா இருக்கும்.
3: பிரதமரின் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் மூலம் 19 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதால் விவசாயத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக விவசாயி தீபா தெரிவித்தார்.
6: ஆல்ரெடி நாங்கள் ஆட்டுப்பண்ணை நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் அந்த ஆட்டுப்பண்ணையை வந்து பிரீடிங் யூனிட் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக இந்த லோன் வாங்குறோம். இந்த லோன் வந்து நாங்கள் 19 லட்சத்துக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா ப்ரொவைட் பண்றாங்க. அது இல்லாம மானியம் கொடுக்கறதுனால இந்த யூனிட்டை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
3: பலுச்சிஸ்தான் சுதந்திரம் அடைந்துள்ளதை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர்யார் பலோச் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பலுச்சிஸ்தானின் சுதந்திர தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 11ஆம் தேதியன்று நாட்டின் 6 கோடி மக்களும் கொண்டாடுவார்கள் என்று கூறியுள்ளார். பலுச்சிஸ்தான் மக்கள் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டும் போதாது என்றும் சர்வதேச சமுதாயத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற ஆவலோடு காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்ட ரீதியாகவும் அரசியல் மற்றும் தூதரக அளவிலும் பலுச்சிஸ்தானுக்கு அங்கீகாரம் தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐநா உறுப்பு நாடுகள், ஆசியான், ஆப்பிரிக்க கூட்டமைப்பு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பலுச்சிஸ்தானின் சுதந்திரத்தை வெளிப்படையாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் சிறைகளில் கொடுமைகளை அனுபவித்து வரும் 50,000-க்கும் மேற்பட்ட பலோச் மக்களை அந்நாடு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் திரு மிர்யார் பலோச் கேட்டுக் கொண்டுள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் உக்ரைனின் வடிம் உர்சுவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில்

0: அகாங்ஷா திலீப், சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருச்சி அணி 45 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த திருச்சி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. பின்னர் 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய நெல்லை அணி 18 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 137 ரன் மட்டுமே எடுத்தது. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற திருப்பூர் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எல் நினோ வெப்பத்தாக்கத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பலுச்சிஸ்தான் சுதந்திரத்தை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர்யார் பலோச் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 7:25. நேர்கள் தொடர்ந்து விவசாயிகளுக்கான அறிவிப்பு கேட்கும் முன்,
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 15 முதல் 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4 முதல் 8 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும்.

தொடர்வது வேளாண் சார்ந்த பொது ஆலோசனை. கேரட் பயிரில் துரு மேலாண்மைக்கு விதைத்த 45-50 நாட்களில் ஒரு ஹெக்டருக்கு 4 கிலோ குளோரோதைனோனில் என்ற குருணை மருந்துகளை மழையில்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். முட்டைகோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் நீரில் என்ற அளவில் கலந்து இலை வழியாக தெளிக்கலாம். மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

சாகுபடி பயிரில் ப்ரோசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டைசியம் 1 கிராம் 1 லிட்டர் நீரில் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் நீரில் என்ற அளவில் கலந்து மழையில்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். வாழை மரங்களில் 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்கள் பயன்படுத்தி ஆதரவு அளிக்க வேண்டும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகும் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் வேண்டும். நேர்கள் இதுவரை வானிலை முன்னறிவிப்பு மற்றும் வேளாண் சார்ந்த பொது ஆலோசனை கேட்டீர்கள்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வளாட்டைய வாங்குறேன்.
2: நீ கில்லாடிதான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: மருதாணி, மருதாணி, என்ன இது இப்படி குலைச்சுகிட்டே இருக்கு? மருதாணி, கொஞ்சம் வெளியே வரியா?
5: என்ன பொன்னி, வெளியவே நிக்கிற? வீட்டுக்குள்ளரவா?
4: எங்க வர்றது? உன்னோட நாய் தான் என்ன தடுத்து நிறுத்தி குறைச்சுகிட்டே இருக்கே.
5: ஏன் பிள்ள, அவன் ஒன்னும் பண்ண மாட்டான். நீ பயப்படாம வா புள்ள, நான் தான் இருக்கல்ல.
4: நீ அதை கொஞ்சம் பிடிச்சுக்கோ புள்ள, அப்பதான் நான் உள்ள வருவேன்.
5: சரி சரி, நான் பிடிச்சுக்கிறேன், நீ உள்ள வா.
4: என்ன இது என்ன பார்த்து குலைச்சுகிட்டே இருக்கு?
5: ஏன் பொன்னி, நீ அடிக்கடிக்கு வந்து பழகி இருந்தா பரவாயில்ல, நீ ஏன் எப்பயாவதுதான் வர? அதான் இப்படி சத்தம் போடுறான்.
4: அப்படியா சொல்ற? அது சரி, போன வாட்டி வந்தப்ப உன்னோட நாய் எங்கயோ தொலைஞ்சு போச்சுன்னு சொன்ன, எப்படி கண்டுபிடிச்ச?
5: அதெல்லாம் அன்னைக்கு சாயங்காலமே
4: கண்டுபிடிச்சிட்டோம். எப்படின்னு கேட்டேன்.
5: அதுவா புள்ள, அது கழுத்துல GPS கருவிய பொருத்தி இருந்தோம், அத வச்சுதான் கண்டுபிடிச்சோம்.
4: ஓ, அந்த மாதிரி வசதி எல்லாம் இருக்கா? ஆச்சரியமா இருக்கு.
5: இது என்ன பிரமாதம், செல்ல பிராணிகளுக்கான நவீன உபகரணங்க எக்கச்சக்கமா இருக்கு. அது சரி, உன்னோட பையன் ஏதோ தொழில் தொடங்க போறதா சொன்னியே, என்னாச்சு?
4: அது ஒரே சிக்கலா இருக்கு. ரெண்டு மூணு யோசனை வந்துச்சுன்னு சொன்னான், ஆனா ஏதும் கை கூடல.
5: இதுதான் விஷயமா? எனக்கு என்னமோ நீங்க இந்த செல்ல பிராணிகளுக்காக உபகரண தொழில தொடங்கினா நல்லா போகும்னு தோணுது. ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்சி தலைமுறை இளைஞர்கள் நிறைய செல்ல பிராணிகளை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த தொழிலுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும்.
4: ஜெர்சியா? அது மாட்டு பேர் இல்ல?
5: அடடே, ஜெர்சி இல்ல பொன்னி, ஜென்சி. இந்த கால தலைமுறைய அப்படி சொல்லுவாங்க.
4: ஓ, அப்படியா செய்தி? ஆமா, இதுல வேற என்ன வாய்ப்பு எல்லாம் இருக்கு?
5: அத பத்தி தெரியணும்னா செல்ல பிராணி வளர்க்கறதுக்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளை பத்தி சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரி பேராசிரியர் முனைவர் CS அருணமான் அவங்க சொல்ல போறாங்க. கவனமா கேளு.

உலகளாவிய நாய் பயிற்சி உபகரண சந்தையின் அளவு 2.64 பில்லியன் அமெரிக்க டாலராக மதிப்பிடப்பட்டது மற்றும் 2030க்குள் 3.85 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது 25 முதல் 30 வரை 6.54 கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதமாகும். பல்வேறு புதுமையான தயாரிப்பு அறிமுகங்கள், நாய் பயிற்சி முயற்சிகளில் அதிகரித்த முதலீடுகள் மற்றும் செல்ல பிராணிகளின் நடத்தை மேலாண்மை தீர்வுகளில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் ஆகியவற்றால் உந்தப்பட்டு நாய் பயிற்சி உபகரண சந்தை கணிசமான வளர்ச்சியை கண்டு வருகிறது. நாய் பயிற்சி உபகரண சந்தையில் வட அமெரிக்கா 37% வருவாய் பங்கை கொண்டு உலகளாவிய சந்தையில் மிகப்பெரிய நாடாக விளங்குகிறது. தயாரிப்பின் அடிப்படையில் லீஷ்கள், காலர்கள் மற்றும் லீட்கள் 23% வருவாய் பங்கை கொண்டிருந்தன. பயிற்சி வகையின் அடிப்படையில் கீழ்ப்படிதல் பயிற்சி 37% என்ற மிகப்பெரிய வருவாய் பங்கை கொண்டிருந்தது. விநியோக வழியின் அடிப்படையில் சில்லறை விற்பனை பிரிவு 53% வருவாய் பங்கை கொண்டிருந்தது. 2026ஆம் ஆண்டிற்கான புதுமையான செல்லப்பிராணி உபகரணங்கள், ஸ்மார்ட் தொழில்நுட்பம், பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகின்றன. இதில் AI ஆற்றல் கொண்ட GPS காலர்கள், மைக்ரோ சிப் மூலம் இயங்கும் தீவன கருவிகள், செயலி மூலம் கட்டுப்படுத்தப்படும் தின்பண்டம் வழங்கும் கருவிகள் போன்ற உயர் தொழில்நுட்ப பாதுகாப்பு உபகரணங்கள் அடங்கும். தானியங்கி பராமரிப்பு அமைப்புகள் மற்றும் சிறப்பு பயிற்சி கருவிகள் போன்ற முக்கிய போக்குகள் செல்லப்பிராணியின் மேம்பட்ட வசதியையும் உரிமையாளரின் இணைப்பையும் உறுதி செய்து நிலைத்தன்மை மற்றும் வசதியை முன்னிலைப்படுத்துகின்றன. செல்லப்பிராணிகளுக்கான உபகரண சந்தையானது அடிப்படை பயன்பாடு என்ற ஒரு குறிப்பிட்ட பிரிவிலிருந்து பல பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ஒரு மாபெரும் சக்தியாக உருமாறியுள்ளது. செல்லப்பிராணிகளை சொத்தாக கருதாமல் குழந்தைகளாக நடத்தும் செல்லப்பிராணிகளை மனிதமயமாக்குதல் என்ற இயக்கத்தால் உந்தப்பட்டு செல்லப்பிராணி உபகரணங்களின் பொருளாதாரம் இப்பொழுது தொழில்நுட்பம், ஆடம்பரம் மற்றும் முழுமையான நல்வாழ்வு போன்ற பரிமாணங்களை எட்டியுள்ளது. துணை கருவிகள் பிரிவில் இப்போது டிஜிட்டல் வன்பொருள் முதல் உயர் ஃபேஷன் ஆடைகள் வரை அனைத்தும் அடங்கும். ஸ்மார்ட் தொழில்நுட்பம் மற்றும் அணியக்கூடிய சாதனங்கள் துறை என்பது தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்து வரும் துணைத்துறையாகும். செல்லப்பிராணி உரிமையாளர்கள் வீட்டில் இல்லாத போது ஏற்படும் இடைவெளியை நிரப்புவதற்காக பெட்டெக் இதில் அதிக அளவு முதலீடு செய்யப்படுகிறது. உதாரணத்திற்கு GPS மற்றும் சுகாதார கண்காணிப்பாளர், இவை ஸ்மார்ட் காலர்கள் எனப்படும். இப்போது மனிதர்களுக்கான ஸ்மார்ட் வாட்சை போலவே இதய துடிப்பு, தூக்கத்தின் தரம் மற்றும் பதட்டத்தின் அளவை கண்காணிக்கின்றன. அடுத்து தானியங்கி பராமரிப்பு. வைஃபை வசதியுடன் கூடிய தானியங்கி உணவு ஊட்டும் கருவிகள் மற்றும் தானாகவே சுத்தம் செய்யும் கழிவு பெட்டிகள் தொழில் முனைவோருக்கு நல்ல லாபம் தரக்கூடியவை ஆகும். மேலும் ஊடாடும் பொழுதுபோக்கு எனப்படும் இன்டராக்டிவ் டாய்ஸ், இவை உரிமையாளர்கள் தொலைவில் இருந்து தின்பண்டங்களை வீச அனுமதிக்கும் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் பொம்மைகள் மற்றும் கேமராக்கள் போன்றவை ஆகும். ஸ்மார்ட் காலர்கள் மற்றும் கண்காணிப்பான்கள் GPS வசதியுடன் முழு நேரமும் சுகாதாரத்தை கண்காணிக்கும் சாதனங்கள் ஆகும். இவை செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் நடத்தை எச்சரிக்கைகள் மற்றும் செயல்பாட்டை கண்காணிக்கும் வசதியை கொண்டுள்ளன. செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் மற்றும் உணவு ஊட்டும் கருவிகள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி செல்லப்பிராணிகளை அடையாளம் காணவும் உணவை வழங்கவும் அல்லது நிகழ் நேரத்தில் உணவு பழக்கங்களை கண்காணிக்கவும் உதவுகின்றன. அடுத்ததாக அல்ட்ராசோனிக் பயிற்சியாளர்கள் மற்றும் பாவ் பிஹேவ், இவை போன்ற LED ஃபிளாஷ் லைட்டுகள் போன்ற தொலைதூர பயிற்சி உதவிகள் உடலுக்கு தீங்கு விளைவிக்காத பயிற்சி முறைகளை வழங்குகின்றன. உள்ளமைக்கப்பட்ட குரல் கட்டளை மைக்ரோஃபோன் மற்றும் நேரலை வீடியோ ஒளிபரப்புடன் கூடிய பாதுகாப்பு விளக்கு கழுத்துப்பட்டைகள் செல்ல பிராணி உரிமையாளர்களால் பெருமளவில் விரும்பி வாங்கப்படுகின்றன. மனிதநேயப்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறைக்கான துணை பொருட்கள் இப்பொழுது உரிமையாளரின் ரசனை மற்றும் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்படுகின்றன. உயர்தர பிராண்டுகள் செல்ல பிராணிகளுக்கான ஆடை வகைகளை அறிமுகப்படுத்தியுள்ளன. உள்ளூரில் பிராண்டுகள் உரிமையாளர்களுக்கும் செல்ல பிராணிகளுக்கும் பொருந்தும் செட்டுகளை, அதாவது மேட்சிங், ஓனரும் அந்த பெட் அனிமலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மேட்ச் ட்ரெஸ்ஸு போடுவாங்க, அந்த மாதிரி மேட்சிங் செட்ஸை வழங்குகின்றன. அதே போல் மலிவான மத்தைகளிலிருந்து விலகி மெமரி ஃபோம், எலும்பு மூட்டியல் படுக்கைகள் மற்றும் வீட்டு அலங்காரத்துடன் ஒன்றிணையும் மரத்தாலான கூண்டுகள் போன்ற புதிய போக்குகளும் உருவாகியுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த உபகரணங்கள் ஆகிய கார்பட்டைகள், கடலில் இருந்து மீள் சுழற்சி செய்யப்பட்ட நெகிழி விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் மக்கும் கழிவு பைகள் போன்ற நீடித்த பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படும் துணைப்பொருட்களின் பயன்பாடு பெருமளவில் அதிகரித்துள்ளது. இவை மட்டுமன்றி

புற ஊதா கதிர் தாக்கத்தை தாங்கும் திறனை வழங்கும் கண்ணாடிகள் கார் பயணங்களின் போது பாதுகாப்பையும் வசதியையும் அளித்து சிக்காமல் இருக்க உதவும் பாதுகாப்பான பயண கயிறுகள் நீர்புகாத காற்றோட்டமான அனைத்து பருவ நிலைகளுக்கும் ஏற்ற வழுக்காத பாத பாதுகாப்பு காலணிகள் சூடான மேற்பரப்புகள் போன்ற தயாரிப்புகளும் பெருமளவு கவனம் பெறுகின்றன. அடுத்து நல்வாழ்வு மற்றும் சிறப்பு ஆரோக்கியம் எனும் துணைத்துறையை எடுத்துக்கொண்டால் விளையாட்டுப் பொருட்களை தாண்டி துணை கருவிகள் இப்போது வருமுன் காப்பதில் கவனம் பெறுகின்றன. உதாரணமாக உணவை மெதுவாக உண்ணவைக்கும் கருவிகள் மற்றும் ஸ்மார்ட் கிண்ணங்கள் வயிறு உபசத்தை தடுக்கவும் கலோரி உட்கொள்ளலை கண்காணிக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அதுபோல நாய்களுக்கான எடை கொண்ட போர்வைகள் மற்றும் ஃபெர்மோன் பரப்பும் கழுத்துப்பட்டைகள் ஆகியவை பிரிவின் காரணமாக ஏற்படும் பதட்டத்திற்கான முக்கிய தீர்வுகளாக மாறி வருகின்றன. மேலும் தானாகவே சூடாகும் படுக்கைகள் மேம்பட்ட வசதிக்காக உடல் வெப்பத்தை தக்க வைக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. சரி நேயர்களே, இந்த துறையின் பொருளாதார சூழல் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து காண்போமா? செல்லப்பிராணித்துறை பெரும்பாலும் மந்த நிலையை தாங்கும் திறன் கொண்டது என்று விவரிக்கப்படுகிறது. ஏனெனில் உரிமையாளர்கள் தங்கள் செல்லப்பிராணிகளுக்கான பராமரிப்பின் தரத்தை குறைப்பதற்கு முன்பு தங்கள் சொந்த செலவுகளை குறைத்துக் கொள்கிறார்கள். விந்தையாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இந்த துறையில் பொருளாதாரம் என்பது இனி விலையில் கீழ்நோக்கிய போட்டி அல்ல, மாறாக தரத்தில் மேல் நோக்கிய போட்டியாகும். பிரிமியம் தோல் ஹார்னஸ்கள் மற்றும் தொழில்நுட்பம் ஒருங்கிணைந்த காலர்கள் பாரம்பரிய நைலான் தயாரிப்புகளை விட கணிசமான அதிக லாப வரம்புகளை கொண்டுள்ளன. துணைக்கருவி பிராண்டுகள் ஒருமுறை மட்டும் வாங்கும் சில்லறை விற்பனையிலிருந்து விலகி தொடர்ச்சியாக வருவாயை உறுதி செய்வதற்கான சப்ஸ்கிரிப்ஷன் எனப்படும் தொடர் சந்தா முறைகளை அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றன. செல்ல பிராணிகளுக்கான துணைக்கருவி விற்பனையில் கிட்டத்தட்ட 30-40% இப்போது ஆன்லைனில் நடைபெறுகிறது. இதில் சில நிறுவனங்கள் அதிக ஆதிக்கம் செலுத்தினாலும் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை மையமாக கொண்ட நுகர்வோருக்கு நேரடியாக விற்கும் பிராண்டுகள், அதாவது டிடிசி என்று கூறுகிறோம், டைரக்ட் டு கன்சியூமர்ஸ், இந்த பிராண்டுகள் வெற்றி பெறுகின்றன. பெரிய சில்லறை விற்பனையாளர்களால் வழங்க முடியாத கடையில் பொருத்தி பார்த்தல் மற்றும் தனி நபர் விருப்பத்திற்கு ஏற்ற எம்ப்ராய்டரி போன்ற அனுபவங்களை வழங்குவதன் மூலம் சிறிய உள்ளூர் புத்திகளும் நிலைத்து நிற்கின்றன. 2027 நோக்கி செல்லும் போது நாம் சில நவீன தொழில்நுட்பங்களையும் காணலாம். செல்ல பிராணிகளின் விளையாட்டு பாணியை கற்றுக்கொண்டு அவற்றை நீண்ட நேரம் ஈடுபாட்டுடன் வைத்திருக்க உதவும் பொம்மைகள், நோயின் அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்பே அதை கணிக்கக்கூடிய கழுத்துப்பட்டைகள், சிறந்த பயன்பாட்டு வசதி மற்றும் பாதுகாப்பிற்காக ஒரு குறிப்பிட்ட இனத்தின் தனித்துவமான உடல் அமைப்பிற்கு ஏற்ற வடிவமைக்கப்பட்ட 3D அச்சிடப்பட்ட துணைக்கருவிகள் ஆகியவை முக்கியத்துவம் பெறலாம். ஸ்மார்ட் துணைக்கருவிகளின் ஆரம்ப விலை அதிகமாக இருந்தாலும் செல்லப்பிராணி உரிமையாளர்கள் இவற்றை தங்கள் செல்லப்பிராணியின் நீண்ட ஆயுளுக்கான முதலீடுகளாக கருதுவதால் சந்தை ஏற்ற இறக்கமான சூழலிலும் கூட இவை ஒரு நிலையான பொருளாதார முதலீடாக அமைகின்றன. நேர்களே, இத்தருணத்தில் குறிப்பாக இந்தியாவில் செல்லப்பிராணிகளுக்கான துணைக்கருவிகள் தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் எவ்வாறு உள்ளன என்று பார்ப்போம். இந்திய செல்லப்பிராணி பராமரிப்பு சந்தை ஒரு வளரும் துறை மட்டுமல்ல, அது ஒரு முழு அளவிலான பொருளாதார ஏற்றமாக உருவெடுத்துள்ளது. 2026 நிலவரப்படி இந்த சந்தை 16% அதிகமான கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதத்தில் வளரும் என்றும் அதன் மதிப்பு 35,000 கோடியை நோக்கி உயரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. செல்லப்பிராணி உரிமையாளர் என்ற நிலை மாறி செல்லப்பிராணி வளர்ப்போர், அதாவது பெட் பேரண்ட் என்ற மனப்பாங்கு பெருகியுள்ளதால் இந்த சந்தை பொருட்களின் விலையும் பெருமளவு உயர்ந்துள்ளது. அதிக வளர்ச்சி கொண்ட சிறப்பு பிரிவுகளில் உணவுப் பொருட்கள் மிகப்பெரிய வகையாக இருந்தாலும் புதியவர்கள் நுழைவதற்கு துணை கருவிகளே அதிக லாபம் தரும் பிரிவாகும். விலை உயர்ந்த சர்வதேச சந்தாக்கள் தேவைப்படாத மலிவு விலையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட GPS டிராக்கர்கள் மற்றும் ஸ்மார்ட் காலர்களுக்கு இந்திய சந்தையில் ஒரு பெரிய தேவை உள்ளது. அதுபோல இந்தியாவின் மாறுபட்ட காலநிலை பருவ மழைக்கால உடைகளுக்கும் எடை குறைந்த காற்றோட்டமான மழைக்கோட்டுகள் மற்றும் வட இந்தியாவின் கடுமையான கோடை மாதங்களுக்கான குளிர்விக்கும் உள்ளாடைகளுக்கும் ஒரு தனித்துவமான இடத்தை வழங்குகிறது. தீபாவளி மற்றும் திருமண காலங்களில் நாய்கள் மற்றும் பூனைகளுக்கான பண்டிகை கால உடைகளான லெஹங்காக்கள், ஷெர்வானிக்கள் அதிக தேவை மற்றும் அதிக லாபம் தரும் ஒரு பிரிவாகும். சணல் அடிப்படையிலான நாய்ப்பட்டைகள், மூங்கில் கிண்ணங்கள் மற்றும் மக்கும் தன்மை உள்ள கழிவு பைகள், மறுசுழற்சி செய்யப்பட்ட கடல் நெகிழியிலிருந்து தயாரிக்கப்பட்ட பக்க மேசைகளாகவோ அல்லது படுக்கைகளாகவோ பயன்படுத்தக்கூடிய மரப்பெட்டிகள், அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான சுவரில் பொருத்தக்கூடிய மாடுலர் பூனை மரங்கள் ஆகியவை பெருமளவில் தேவை உள்ள தயாரிப்புகளாகும். உத்திசார் வணிக மாதிரிகளை எடுத்துக்கொண்டால் இந்திய சந்தையில் வெற்றி பெற

0: டிஜிட்டல் சார்ந்த தொழில் முறை மற்றும் உள்ளூர் அளவிலான நேரடி இருப்பு ஆகியவற்றின் கலவை தேவைப்படுகிறது. டி டு சி எனப்படும் நுகர்வோருக்கு நேரடி விற்பனை அதிக லாபம் தருகிறது. சந்தா முறை தொடர்ச்சியான வருவாயை உறுதி செய்கிறது. மேலும் ஃபைஜிட்டல் அனுபவம் ஒரு ஆன்லைன் கடையை முதல்நிலை நகரங்களில் பொருத்தி பார்ப்பதற்கும் சோதனைகளுக்கும் உள்ள சிறிய அனுபவ மையங்களுடன் இணைக்கிறது. மேலும் செல்ல பிராணிகளுக்கான துணை பொருட்கள் உற்பத்திக்கான உலகளாவிய மையமாக உருவெடுப்பதற்கு இந்தியா ஒரு தனித்துவமான நிலையில் உள்ளது. தோல், சணல் மற்றும் ஜவுளி சார்ந்த துணை பொருட்களை இந்தியாவில் உற்பத்தி செய்வது மேற்கத்திய நாடுகளை விட கணிசமாக மடிவானது. இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தற்போது அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்துக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்து வருகின்றன. உங்களால் சர்வதேச இணக்க தர நிலைகளை அதாவது ISO, CE ஆகியவற்றை பூர்த்தி செய்ய முடிந்தால் உங்கள் சந்தை இந்தியா மட்டுமல்ல, அது உலகம் முழுவதும் விரிவடைய வாய்ப்புள்ளது. இதில் நாம் சமாளிக்க வேண்டிய சவால்கள் என்னவென்றால், இந்திய சந்தையில் காணப்படும் துண்டு துண்டான விநியோக சங்கிலியால் உயர்தர மூலப்பொருட்களை தொடர்ந்து பெறுவது கடினமாக இருக்கலாம். அதுபோல பிரீமியம் மயமாக்கல் ஒரு போக்காக இருந்தாலும் சந்தையின் பெரும்பகுதி பணமதிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. நடுத்தர விலையில் பிரீமியம் தோற்றம் கொண்ட பொருட்கள் பொதுவாக சிறந்த விற்பனை அடைகின்றன. பூனை மரங்கள் அல்லது பெரிய படுக்கைகள் போன்ற பருமனான பொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பதிலாகும் போக்குவரத்து செலவு லாப வரம்பை குறைக்கக்கூடும். வருங்கால செல்லப்பிராணி உபகரண தொழில் முனைவோருக்கு நாம் கூற விரும்புவது, ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் துணை பொருட்களை கவனம் செலுத்துங்கள். வயதான நாய்களுக்கான எலும்பியல் படுக்கைகள் அல்லது வயிற்று வீக்கத்தை தடுக்கும் மெதுவாக உண்ணும் கருவிகள் போன்ற பயன்பாட்டை வழங்கும் தயாரிப்புகள் முற்றிலும் அழகியல் சார்ந்த பொருட்களை விட மிக வேகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. ஏனெனில் அவை ஆடம்பர பொருட்கள் என்பதை விட அவசியமான முதலீடுகள் என்று பார்க்கப்படுகின்றன. இரண்டாவதாக, ஒரு உற்பத்தியாளராக இருப்பதா அல்லது ஒரு சில்லறை விற்பனையாளராக இருப்பதா என்பதை தீர்மானித்தல் அவசியமாகும். எந்த ஒரு செல்லப்பிராணி தொழில் முனைவோருக்கும் இதுவே மிக முக்கியமான பாதையின் முனை. இரண்டு பாதைகளுக்கும் தனித்துவமான உணர்வுகளும் சவால்களும் உள்ளன. உற்பத்திக்கும் தயாரிப்பு தொகுப்பிற்கும் இடையே முடிவெடுப்பது என்பது உங்கள் நேரத்தை ஆய்வகத்தில் உருவாக்குவதில் செலவிட விரும்புகிறீர்களா அல்லது காட்சியகத்தில் விளக்கம் சொல்வதில் செலவிட விரும்புகிறீர்களா என்பதை பொறுத்தே அமைகிறது. அந்த இரண்டு தொகுப்புகளும் பொதுவாக எவ்வாறு செயல்படுகின்றன என்பதற்கான விளக்கத்தையும் காண்போம். உற்பத்தியாளர் அதாவது தயாரிப்பு வரிசையை உருவாக்குபவர். இது சந்தையில் உள்ள ஒரு இடைவெளியை காணும் நபருக்கானது. உதாரணமாக, நாயின் தோலில் காயமோ உராய்வோ ஏற்படுத்தாத லீஷ் அல்லது அதிகமாக கடிக்கும் நாயிடமிருந்து தப்பிக்க உதவும் ஒரு பொம்மை. இதில் உற்பத்தியாளராக இருப்பதில் நன்மை என்னவென்றால், அறிவுசார் சொத்துரிமை நம்முடையது. மேலும் இறுதியில் மொத்த விற்பனைக்கு விரிவுபடுத்த முடியும். இதில் ஏற்படும் சிரமங்கள் அதிக முன்பண செலவுகள், உதாரணத்திற்கு முன்மாதிரி தயாரித்தல், குறைந்தபட்ச ஆர்டர் செலவு, காப்புரிமை பெறுதல் போன்றவை. மேலும் உங்கள் முதல் லாபத்தை பார்ப்பதற்கு நீண்டகால அவகாசம் எடுக்கலாம். புதுமைகளை விரும்புவோர், வடிவமைப்பாளர் அல்லது இதை நான் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்று எண்ணுபவர்களுக்கு இது உகந்ததாகும். இரண்டாவது தொகுப்பு ஒருங்கிணைப்பாளர் அல்லது சில்லறை விற்பனை அல்லது சில்லறை விற்பனை அங்காடி. இது ஒரு நம்பகமான ரசனை உருவாக்குபவராக மாறுவதை பற்றியது. நீங்கள் சிறந்த பிராண்டுகளை கண்டறிந்து அவற்றை ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைக்கிறீர்கள். இதன் நன்மை என்னவென்றால், விரைவாக சந்தைப்படுத்துதல். உதாரணத்திற்கு, ஒரு வார இறுதியில் நீங்கள் ஒரு டிஜிட்டல் விற்பனை நிலையத்தை தொடங்கலாம். இது அதிக வகைமைகளை அனுமதிக்கிறது மற்றும் ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பு வகை பிரபலமடைய தவறினால் ஏற்படும் அபாயத்தையும் குறைக்கிறது. ஆனால் இதிலும் சிரமங்கள் இல்லாமல் இல்லை. நீங்கள் மொத்த விலையில் வாங்குவதாலும் கடுமையான போட்டியின் காரணமாகவும் குறைந்த லாபமே பெற முடியும். உங்கள் மதிப்பு முழுவதுமாக போக்குகளை கண்டறியும் உங்கள் திறனிலும் உங்கள் சந்தைப்படுத்துதலிலும் உள்ளது.
1: என்ன பொன்னி, செல்லப்பிராணி வளர்க்கறதுக்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகளையும் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் CS அருணமான் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா புள்ள?
2: தெளிவா புரிஞ்சது மருதாணி. இந்த தகவலை உடனே என்னோட மகனுக்கும் தெரியப்படுத்திடுறேன்.
1: நீங்க டவுன்ல இருக்கிறதுனால இந்த தொழில் நல்லா உங்களுக்கு கை கொடுக்கும். தவறாம முயற்சி பண்ணி பாரு.
2: சரியா சொன்ன மருதாணி, கண்டிப்பா.
1: பொன்னி, அங்க பாரு, நம்ம ராமு அண்ணன் தோட்டத்துல ஏதோ கூட்டம் போட்டிருக்காங்க. வா, போய் என்னன்னு பாப்போம்.
2: மருதாணி, இங்க ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பத்தின தகவலை சேலம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்திருக்க இணை பேராசிரியர் முனைவர் KA சண்முக சுந்தரம் அவங்க சொல்ல போறாங்களாம்.

0: வா கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
1: இந்த ரம்புட்டான் பயிர் வந்து கேரளா, கர்நாடகா, அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் பயிர் செஞ்சுட்டு இருக்கோம். இதுல வந்து நம்ம பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து இரண்டு ரகங்களை வந்து தேர்ந்தெடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அர்கா கூர்க் அருண் சொல்லி ஒரு ரகம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அர்கா கூர்க் பீதாப்னு சொல்லிட்டு ரெண்டு ரகங்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த ரகத்துல என்னன்னா, ஒண்ணு வந்து விரைவில் வந்து பலன் தரக்கூடியது, அதாவது ஏர்லி சீசன் சொல்லாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மத்தியம கால அளவுல வந்து இந்த மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம் வச்சுக்கலாம். பழங்களோட அளவு வந்து பாத்தீங்கன்னா 30-40 கிராம் அளவுக்கு ஒவ்வொரு பழங்களோட அளவு இருக்கும். நல்ல மகசூல் தரக்கூடிய ரகங்களை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. இது எப்ப பூக்கும் காலநிலைன்னு வச்சுட்டீங்கன்னா, பூமத்திய ரேகையிலிருந்து 12-15 டிகிரிக்குள்ள பகுதின்னு சொல்லலாம். அதான் நான் சொன்ன மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி வந்து ரொம்ப உகந்த இடம். அதே மாதிரி வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா 22-30 டிகிரி வெப்பநிலை இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இதை நம்ம பயிரிடலாம். இதனோட பூக்கும் காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி முதல் மே மாதம் வரைக்கும் பூக்கும். அப்போ அதுல இருந்து ஒரு 6 மாதங்கள்ல முதிர்ச்சி அடைஞ்சு நமக்கு வந்து பழங்களை தரக்கூடியதா இருக்கும். பெரும்பாலும் ஜூலைலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த பழங்கள் வந்து நீங்க மார்க்கெட்ல பார்க்கலாம். இத வந்து நம்ம பயிர் பெருக்கம் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் அந்த காலத்துல வந்து விதைகள் மூலமா பயிர் பெருக்கம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இதுல வந்து ஆண் மரம், பெண் மரம், அதே மாதிரி இருபால் மரங்களை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால பெரும்பாலும் நாம அதை தேர்ந்தெடுக்கிறப்ப இருபால் பூக்களை உருவாக்கக்கூடிய ரகங்களா தான் இப்ப வந்து நர்சரிக மூலமாகவும் அதே மாதிரி இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையங்கள் மூலமாகவும் ரகங்களாக வெளியிடப்பட்டு அதை வந்து விவசாயிகள் பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க விதைகள் மூலமா நாத்தை எடுத்து நீங்க பயிர் செய்யறப்ப அது பலன் தர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6-7 வருஷம் ஆயிரும். அதுவே வந்து ஒட்டு செடிகளை பயன்படுத்துறப்ப வந்து பாத்தீங்கன்னா 3-4 வருடங்கள்லயே உங்களுக்கு வந்து செடிகள் பலன் தரக்கூடியதாக இருக்கும். வெப்பமண்டல பகுதியில வந்து கார அமிலத்தன்மை வந்து பெரும்பாலும் 7க்கு மேல இருக்க சூழ்நிலைகள் தான் இருக்கும். அதே மாதிரி கார அமிலத்தன்மையை வந்து நம்ம முன்பே மண் ஆய்வுக்கூடங்கள்ல கொடுத்து அதை பரிசோதனை செஞ்சு 7க்கு கீழே இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து இந்த பயிரை செய்யணும். மற்ற பல மரங்கள் மாதிரியே தான் நம்ம நடவு செய்யறோம். அதுல என்ன முக்கியமான ஒரு இது இடைவெளின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விதை மூலமா உற்பத்தி செய்யப்பட்ட ரம்புட்டான் ரகத்தை நீங்க தேர்ந்து எடுத்து செஞ்சீங்கன்னா அதுக்கு வந்து இடைவெளி வந்து 10 மீட்டருக்கு 10 மீட்டர் என்ற இடைவெளி நம்ம கொடுக்கணும். அதுவே நாம வந்து ஒட்டு மரங்களை நீங்க பயன்படுத்துற பொழுது அதனோட இடைவெளி வந்து நீங்க 6 மீட்டருக்கு 6 மீட்டர் அளவு என்று கொடுத்தா கூட போதும். நல்ல சத்து நிறைந்த மண் வாகா இருக்கு, வளர்ச்சி நல்லா கூட வரும் அப்படின்னு ஒரு நிலை இருக்கிறப்ப அங்க வந்து நீங்க வந்து 8 மீட்டருக்கு 8 மீட்டர் இடைவெளி கொடுக்கலாம். மழைப்பொழிவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு கோடை பருவமா தான் இருக்கும். அந்த கோடை பருவம்னா ஏப்ரல் மே போன்ற மாதங்கள் நம்ம வந்து குழி எடுத்து வச்சுக்கணும். 1 மீட்டருக்கு 1 மீட்டர் ஆழம் குழி எடுத்துட்டு அதுல நம்ம மேற்பகுதி மண்ணை நம்ம அடிப்பகுதியில போட்டு மேலும் நம்ம நன்கு மக்கிய இலை தலை புறங்கள் அதையெல்லாம் நம்ம உள்ள போட்டு மூடிட்டா 1 மாதம் கழிச்சு மழைப்பொழிவு ஆரம்பிக்கும் நேரங்களில் வந்து நாம ஒட்டுக்கண்களை இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பெங்களூர்ல போய் நீங்க வாங்கி நடவு செஞ்சீங்கன்னா அது நல்ல கண்ணாவும் இருக்கும், உறுதியாக உங்களுக்கு வந்து நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து அதுக்கு தேவையான தண்ணீர் வசதி, நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் அல்லது வந்து மழைப்பொழிவு நல்லா இருக்கும்னா நீங்க ஒன்றும் அதுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க வந்து தொடர்ந்து மழைப்பொழிவு இல்லாத சமயங்களில் வந்து சொட்டு நீர் பாசனம் அமைத்து அதனை பராமரிப்பது நல்லது. இந்த ரம்புட்டான் பயிர் வந்து பாத்தீங்கன்னா மற்ற பயிர்கள் மாதிரி இதையும் இயற்கை வேளாண்மை முறையிலும் வளர்க்கலாம். அதே மாதிரி நம்ம பின்பற்றி இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பாதுகாப்பு முறையிலையும் நம்ம இந்த செடியை நம்ம வளர்க்க முடியும். இதுல பெரியதாக பூச்சி மற்றும் நோய்கள் இதுல கிடையாது. செடியை வந்து நம்ம வடிவமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன பண்ணணும்னா 6 மாதம் வளர்ந்த பிறகு அந்த மேல் நோக்கி வளரும் வாது முதல் வாத நம்ம வந்து நம்ம உடைத்து விடணும். 1 மீட்டர் வளர்ந்த பிறகு நாம ஒரு மேல் நுனியை வந்து பாத்தீங்கன்னா 1.5 அடிக்கு நம்ம வெட்டி விட்டோம்னா பக்கவாதுகளை நம்ம தேர்ந்தெடுக்கும் போதும் கூட மேலிருந்து பார்க்கும் போது நம்ம எல்லா வாதுகளையும் பார்க்கும் வண்ணம், அதாவது சூரிய ஒளி நன்கு படும் வண்ணம் வாதுகளை நம்ம தேர்ந்தெடுத்து அதை நம்ம விடுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரம்புட்டான் மாதிரி இப்ப மக்கள் மத்தியில மிகவும் பிரபலமான ஒரு பயிர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கள்ளிப்பழம் தான், டிராகன் போன்ற கள்ளிப்பழம் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு வகைகள் உள்ளன. இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மேல் தோல் பகுதி வந்து உங்களுக்கு வந்து சிவப்பு நிறத்துல இருக்கும், உட்பகுதி வந்து வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய டிராகன் ஃப்ரூட் தான் வந்து அதிக பரப்பளவுல பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வகைன்னு வந்து பாத்தீங்கன்னா உட்சதை பகுதியும் கரு உதா நிறத்துல இருக்கக்கூடிய கள்ளிப்பழத்தை தான் நம்ம விரும்பி வாங்கி சாப்பிடுறாங்க. அதே நேரத்துல அதனோட சுவையும் நல்லா இருக்கும். கள்ளிப்பழம் பாத்தீங்கன்னா கொடி மாதிரி செடி வந்து வளரும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது தொற்றி தாங்கி வளர்றதுக்கான அமைப்புகளை நம்ம ஏற்படுத்தணும். இதுக்கு தான் அதிகமா நமக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிக செலவு ஏற்படுகிறது. இதுக்கு என்னன்னா கல் தூண் அமைக்கலாம் அல்லது வந்து நம்ம காங்கிரீட்லான தூண்களை அமைக்கலாம். கம்பிகளை கொண்டே நம்ம வந்து ட்ரல்லி முறையில கூட இதை வந்து நாம அமைப்புகளை ஏற்படுத்தி இந்த பழப்பயிர்களை வந்து நம்ம பயிர் செய்ய முடியும். இதுக்கு இடைவெளிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கல்தூண் அமைத்து நம்ம வந்து பயிர் செய்யறப்ப கல்தூண் ஒவ்வொரு கல்தூணுக்கு இடைவெளி வந்து பாத்தீங்கன்னா குறைந்த அளவு 2.5 மீட்டர் 2.5 மீட்டர் அளவுக்கு வந்து இடைவெளி தேவை. இப்போ பெரும்பாலும் நாங்க வந்து எங்க

0: ஆராய்ச்சி முடிவுல வந்து பாத்தீங்கன்னா 3 மீட்டருக்கு 2.5 மீட்டர் என்ற இடைவெளி வந்து நன்கு பலந்துரக்கூடியதா இருக்குது. அந்த 3 மீட்டர் இடைவெளிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்காக இருக்கணும். அதே மாதிரி 2.5 மீட்டர் இடைவெளிங்கிறது பாத்தீங்கன்னா வடக்கு தெற்காக இருக்கணும். அது ஏன்னா அந்த சூரிய ஒளி அதிகமா இருக்கிற பகுதியில வந்து அதனோட வளர்ச்சி அதிகமா இருக்கும். ஒவ்வொரு தண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இலையினோட மாற்றம் தான், அதனால இதுக்கு பேர் வந்து கிளாடோட்னு சொல்லுவோம். பயிர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திலேயே வந்து நன்கு காய்க்கக்கூடிய தன்மை இருக்கும். பெரும்பாலும் அது ஒரு வணிக ரீதியான பலந்திருக்கூடிய நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருடங்கள் ஆகும். 10 வருடம் நன்கு வளர்ந்த செடிகள் இருந்து பாத்தீங்கன்னா மகசூல் வந்து ஒவ்வொரு செடிக்கும் வந்து 15 to 20 கிலோ அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து மகசூல் தரக்கூடிய தன்மை இருக்கும். இதுல வந்து பூக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நீண்ட பகல் புகழுது இருக்கக்கூடிய நேரங்கள்ல தான் வந்து பூக்கும். அதாவது என்னன்னு சொல்லணும், சூரிய ஒளி வந்து அதிகமா கிடைக்கணும். பெரும்பாலும் நம்மளுக்கு சூரிய ஒளி எப்ப கிடைக்கும், கோடை பருவம் பாத்தீங்கன்னா இப்பதான் ஏப்ரல் மே மாதங்கள்ல தான் உங்களுக்கு வந்து பகல் பொழுது நீண்ட பகல் பொழுதா இருக்கும். குளிர்காலங்களுக்கு பாத்தீங்கன்னா குறுகிய பகல் பொழுதா இருக்கும். அப்போ வந்து செடியோட வளர்ச்சி மட்டும்தான் இருக்கும். இந்த கோடை காலங்கள்ல வந்து நீண்ட பகல் பொழுது இருக்கிறப்போ பூக்க ஆரம்பிக்கணும் வச்சுங்களா, இந்த மாதங்கள்ல இருந்து பூக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து அக்டோபர் மாதங்கள் வரைக்கும் உங்களுக்கு பலன் தரும். பூத்து 1 மாதம் கழித்து தான் உங்களுக்கு வந்து மகரந்த சேர்க்கை ஏற்பட்ட பிறகு 1 மாதத்துல வந்து பெரும்பாலும் 35 to 40 நாள்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த காயை பறிக்கக்கூடிய அளவுக்கு மேல்புற தோல் வந்து நல்லா நிறம் வந்த பிறகு நம்ம பறித்து அதை வந்து அறுவடை செய்து உண்பதற்கு நம்ம அதை பயன்படுத்தலாம். இப்போ இந்த டிராகன் பழம் பயிரிடுதல் வந்து பெரும்பாலும் இதுல வந்து பூச்சி மற்றும் நோய்கள் வருவதில்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா கோடை காலங்கள்ல வந்து அதிக வெப்பத்தினால மேற்புற தோல் வந்து சூரிய ஒளியினால சேதாரம் அடையுது. அதை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து கையோலின் பிரயோக பண்ண சொல்றோம். அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து சூரிய ஒளி தாக்குதல் குறையுதுங்க. கள்ளி செடியா இருந்தாலும் இதனோட வேர்பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேலதான் இருக்கும், கீழே அடிப்புறம் ஆழமா வேர்கள் போகாது. இது வந்து சல்லி வேர் தான். ஆனா இதுக்கு என்னன்னா அதிக தண்ணி இருந்தாலும் தண்ணி தேங்கினாலும் அதுக்கு பாதிப்பு தான். அதே மாதிரி தண்ணியே இல்லைனாலும் செடி மட்டும் உயிரோடு இருக்கும், உங்களுக்கு நன்கு பூத்து நன்கு காய்க்காது. அதனால தேவையான அளவு சொட்டு நீர் அமைத்து அதுக்கு தேவையான தண்ணி தொடர்ந்து அதனோட மேற்பகுதி வந்து ஈர இருந்துட்டே இருக்கணும். அதே சமயம் மேலே தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்க வந்து தண்ணீர் மேலாண்மையை செய்யணும்.
1: என்ன மருதாணி, ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பத்தின தகவலை சேலம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்திருந்த இணை பேராசிரியர் முனைவர் கே ஏ சண்முக சுந்தரம் அவங்க சொன்ன தகவல் புதுமையா இருந்ததுல்ல?
2: ஆமா பொன்னி, இந்த பழத்தை எல்லாம் நான் பழச்சாறு கடையில தான் பாத்திருக்கேன். ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்பதான் இதுக்கு எவ்வளவு மவுசு இருக்குன்னு புரியுது.
1: அப்ப நாமும் நம்ம காலி இடத்துல பயிர் பண்ணி பாப்போம்.
2: சரி பொன்னி, கொஞ்ச நாள்ல இது பத்தின முடிவை பண்ணுவோம்.
1: நல்லது மருதாணி, ஒரே நாள்ல 2 தொழில் யோசனை கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி சரி, உன்னோட வீடு வந்துருச்சு பாரு, நான் இப்படியே கிளம்புறேன்.
2: ஏன் புள்ள, இம்புடு தூரம் வந்துட்ட, உள்ள வந்துட்டு போலாம்ல?
1: எதுக்கு, உன் நாய் கத்துறதுக்கா? இதோ ஆரம்பிச்சிடுச்சுல்ல, நான் வாரேன்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார். நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதிய மின்னணு வர்த்தக சந்தை தொடர்பான கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர், வெளிப்படையான கொள்முதல் மற்றும் விரிவான அளவில் வர்த்தக பங்கேற்பு மற்றும் புதிய வாய்ப்புகளை இது உறுதி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மின்னணு வர்த்தக சந்தைக்கான இணையதளம் புதிய தொழில்நுட்பத்துடன் வர்த்தகத்தை மிகவும் எளிமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் மற்றும் பெண் தொழில் முனைவோர் அதிக அளவில் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தவும் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் மின்னணு வர்த்தக சந்தை வழிவகுத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களின் தன்னிகரற்ற தியாகத்தை போற்றும் வகையில் இவ்வாண்டு சுதந்திர தின விழாவில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் என பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள அழைப்பை ஏற்று செயல்படுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எழுச்சியோடும் பெருமிதத்தோடும் தேசிய கொடியை ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை பேரவையில் தாக்கல் செய்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு ஏதுவாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டார். தமிழ் வழியில் பயிலும் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு முறையை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேசிய மருத்துவ ஆணைய சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டம் உள்ளிட்டவற்றில் மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களிடையே தவறான கருத்துகள் பரப்பப்படுவதாக கூறினார். நீட் தேர்வின் மூலம் தமிழகம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் பயன்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பேரவையில் இன்று இந்த தீர்மானத்தை பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்து பேசுகையில், FCRA எனப்படும் இந்த மசோதாவில் கொண்டுவரப்படும் புதிய விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியை பாதிக்கும் என்று குறிப்பிட்டார். சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் அவர் கூறினார். இந்த மசோதா குறித்து மாநில அரசுகள், தொண்டு நிறுவனங்கள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனையை மேற்கொண்ட பின் புதிய மசோதாவை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பின்னர் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் இப்பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக

0: அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊரக பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு உயர்தரமான CBSE கல்வியை முற்றிலும் இலவசமாக வழங்கும் பணியை நவோதயா பள்ளிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க வேண்டும் என பிரமாண பத்திரத்தில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மாணவர்களின் கல்வி உரிமையை பாதிக்கும் இந்த போக்கை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நவோதயா பள்ளிகளுக்கு தேவையான நிலங்களை தாவேக அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கர்நாடக அரசு இந்த அணையை கட்டுவதற்கு ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதனால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாதிப்புக்குள்ளாக என்றும் கூறியுள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற சர்க்கணக்கில் யுக்ரைனின் வத்யம் உர்சுவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆகாங்ஷா திலீப், ஜீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8, நேரம் 8:05. நேயர்கள் தொடர்ந்து நினைத்தாலே இனிக்கும் கேட்கும் முன்,
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

இணையதளம் இணைக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் நீங்கள் மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலமாக நிகழ்ச்சியில் பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற நேர்கள் 8300019118 அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்கள் பெயர், நீங்கள் எங்கேருந்து அனுப்புகிறீங்க, உங்களுக்கு விருப்பமான பாடல், அது இடம்பெற்ற படம், இந்த டீட்டெயில்ஸோடு நீங்கள் அனுப்பலாம். தொடர்ந்து தொலைபேசி மூலமாக விருப்ப பாடல் கேட்கவிருக்கும் நேர்கள் 9344901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், 9342901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், வெளியூர் நேர்களாக இருந்தால் 0423 அப்படின்ற இணைப்பு எண்ணோட 2966781 அப்படின்ற இந்த எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடல் யார் எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியிலிருந்து பிரியா இவங்களுடைய விருப்பமான பாடல் கேட்டிருக்காங்க. இவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல்.

சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படத்திலிருந்து சித்ரா அவர்களுடைய குரலில் அருமையான அந்த பாடலை கேட்டும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்டிருக்கும் நேயர் குமார் அவர்களுடைய விருப்ப பாடலாக இந்த பாடல்

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் யாரு எங்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
1: இரவு வணக்கத்தோடு பழனி வட்டம் கொழுமங்கோடம் ராமகிருஷ்ணன்.
0: இரவு வணக்கம் உங்களுக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து மாஞ்சோலை கிளிதானோ என்ற பாடல் அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: கண்டிப்பாக உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

மதி உலகினில் கொள்ளும் விதட்டேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தான்.

கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டிருக்க இந்த நேரம் 8:40 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியின் அடுத்த விருப்ப பாடல் யாரு எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து சத்யநாராயணன் இவருடைய விருப்ப பாடல் கேட்டிருக்காரு. இவருக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல்.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 முதல் 9 மணி வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
2: நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 8:45 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்து இருக்கக்கூடிய நேயர் யாரெங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
3: ஊட்டி எப்பமுக்கு இனிமையான இரவு வணக்கம் மேடம்.
2: இரவு வணக்கம் சொல்லுங்க, யாரெங்கிறது?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தணிகாசலம் மேடம்.
2: ஓகே சொல்லுங்க தணிகாசலம், என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
3: அறிமுக நேரா வந்திருக்கிறேன்.
2: ஓ, வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. தொடர்ந்து நம்ம எஃப்எம் கேளுங்க.
3: நன்றி மேடம், நன்றி மேடம்.
2: ஓகே சொல்லுங்க, என்ன பாடல் இன்றைக்கு?
3: அந்த அந்த இரண்டு நாட்கள் படம் மேடம்.
2: நிச்சயமாக உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 உடன்.

0: அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து விருப்ப பாடல் கேட்கவிருக்கும் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து?
1: நீலகிரி மாவட்டம் எடக்கா ரங்கநாதன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் இன்றைக்கு?
1: மேடம், எனக்கு மனசுக்குள் மத்தப்படுத்து வந்து ஓ பொன்மாயன் கோயில், எஸ்டி பாலசிவன் பண்ணுங்க மேடம்.
0: நிச்சயமாக அருமையான இந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடலை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து விருப்ப பாடல் கேட்டிருக்கும் நேயர். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில இறுதி பாடலாக கேட்டிருக்கும் நேயர் வாட்ஸ்அப் மூலமாக ஊட்டி மார்க்கெட் பகுதியிலிருந்து சிவா, இவருடைய விருப்ப பாடல்.

நினைத்தால் இனிக்கும் நிறைவு பெறுகிறது. சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

அபூர்வ ராகங்கள் படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருப்போர் வாணி ஜெயராம், பி எஸ் சசிரேகா.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குநர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4-1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442-2951-5449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் 18
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
0: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
0: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
0: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
0: இலவசமாக கண்டுகளிப்போம்.
3: நிறைவாக இதயக்கனி படத்திற்காக ஒலிப்பது TM சௌந்தரராஜன், PS சுசீலா, குரல்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி நேயர்களே, இப்போது நாம் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி

0: நிகழ்ச்சி அறிவியல் நேரம்.
1: பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் என் ரம்யா ஸ்ரீ அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: மேடம், பறவைன்றது நம்ம பொதுவா எல்லா பறக்கிற உயிரினங்களுக்கும் கொடுக்கிற பேரு. பறவைனா என்ன ஆக்சுவலா?
3: பறவை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு உயிரினம் தான். பறவைகளுக்குன்னு தனி தன்மைகள் இருக்கு. அது என்னென்ன பாத்தீங்கன்னா, வெப்பமான ரத்தம் கொண்ட முதுகெலும்புள்ள உயிரினங்கள்னு சொல்வோம். இவைகளுக்கு பாத்தீங்கன்னா இறகுகள், ரெக்கைகள், அலகு ஆகியவை இருக்கின்றன. இவை பாத்தீங்கன்னா முட்டை இடுபவை. இது எல்லாமே தான் வந்து நம்ம ஒரு உயிரினத்தை வந்து பறவைன்னு சொல்லுவோம்.
2: மேடம், பறவைகள்ல எத்தனை வகை இருக்கு?
3: பறவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காட்டுல வாழ்ற பறவைகள் இருக்கு, அது வந்து நல்ல பாட்டு பாடக்கூடிய பறவைகள், அதை நம்ம பாட்டு பறவைகள்னு சொல்லுவோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேட்டையாடும் பறவைகள், ராப்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த பறவைகள் எல்லாமே வந்து வேட்டையாடிதான் அதோட இரையை வந்து சாப்பிடுது. அடுத்த வகை பாத்தீங்கன்னா நீர் பறவைகள். இத நம்ம பொதுவா நிறைய நீர்நிலைகள் எல்லாம் நம்ம பாக்குறோம். அதுவும் இல்லாம இன்னொரு பறவை வகை இருக்கு, அது வந்து பறக்க முடியாத பறவைகள். நம்ம ஆஸ்ட்ரிச், கிவி போன்ற பறவைகள் எல்லாம் வந்து பறக்க முடியாத பறவைகள்னு சொல்லுவோம். சோ இது எல்லாமே தான் வந்து பாட்டு பறவை, இது எல்லாமே தான் பறவையின் வகைகள்னு சொல்றோம்.
2: மேடம், பூமியில எத்தனை வகையான பறவைகள்லாம் இருக்கு?
3: உலக அளவுல பாத்தீங்கன்னா சுமார் 11,000 வகை பறவை இனங்கள் வந்து இருக்கு. பூமியிலன்னு பாத்தீங்கன்னா 50 பில்லியன் பறவைகள் இருக்கு மொத்தமா. ஒரு மனிதனுக்கு பாத்தீங்கன்னா சுமார் 6 பறவைகளுக்கு இனமா இருக்கு. இப்போ ஒரு மனிதருக்கு 6 பறவைகள் இனமா வந்து இது இருக்கு.
2: மேடம், நம்ம இப்போ ஆகாயத்துல பல பறவைகளை பாக்குறோம், ஆனா பூமியில தோன்றின முதல் பறவை எது?
3: பூமியில தோன்றின முதல் பறவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கியோப்டெரிக்ஸ். ஆர்கியோப்டெரிக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல தோன்றின பறவை. அது வந்து 150 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால வந்து தோன்றுச்சு. இதுக்கு பாத்தீங்கன்னா டைனோசரோட தனித்துவமும் இருக்கும், பறவையோட தனித்துவமும் இருக்கும். பறக்கக்கூடியது, அந்த டைனோசருக்கு இருக்கக்கூடிய பற்கள் கூட நம்ம இதுல வந்து பாக்கலாம். அதனால இதுதான் வந்து முதல்ல தோன்றின பறவைன்னு நம்ம சொல்றோம்.
2: மேடம், பட்டாம்பூச்சியும் பறக்குது இல்ல, அதையே நம்ம பறவைன்னு சொல்றது இல்ல?
3: பட்டாம்பூச்சியும் பறக்கும், பறவையும் பறக்கும், ஆனா ரெண்டுமே வந்து ஒரே உயிரினம் கிடையாது. ரெண்டுத்துக்குமே வந்து தனித்தனியான கேரக்டர்ஸ் இருக்கு. பட்டாம்பூச்சி பாத்தீங்கன்னா பொதுவா வெளி எலும்பு கூடு இருக்கு அதுக்கு, அது எக்ஸோஸ்கெலட்டன் நம்ம வந்து சொல்லுவோம். அது வந்து பூச்சி வகையை சார்ந்தது. ஆனா பறவைகளுக்கு பாத்தீங்கன்னா எலும்பு கூடு வந்து உள்ளமை எலும்பு கூடுன்னு சொல்லுவோம். அதுவும் இல்லாம இறகுகள் எல்லாம் இருக்கும். ரெண்டுத்துக்குமே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள் வந்து முதுகெலும்பற்றவை, பறவைகள் பாத்தீங்கன்னா முதுகெலும்புள்ளவை.
2: மேடம், இந்த பறவையை பாக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது அதோட ஃபெதர்ஸ், அதோட இறகு பாக்குறோம். இந்த இறகுனா என்ன? இந்த இறகுக்குள்ள என்ன இருக்கு?
3: கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி பறவை நம்ம பார்த்தாலே அதோட வண்ணமயமான இறகுகளை தான் நம்ம வந்து பாக்குறோம். இந்த இறகுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு புரதம் இருக்கு, அதை வந்து கெராட்டின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம தலைமுடியில எப்படி அந்த கெராட்டின் புரோட்டீன் நம்ம சொல்லுவோம், அதே மாதிரிதான் பறவையோட இறகுகள்லயும் வந்து கெராட்டின் புரோட்டீன் இருக்கு. இப்போ அந்த கெராட்டின் புரோட்டீன்னாலதான் இந்த இறகுவே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த நமக்கு அந்த நிறம் எப்படி தெரியுது? இப்போ ஒரு ஒரு பறவையும் ஒரு ஒரு நிறமா இருக்கு. அந்த ஒரு ஒரு நிறம் எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இறகுகள்ல இருக்கக்கூடிய நிறமிகள் பிக்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து லைட் படும்போது அது வந்து வெளிப்படும், வெளிப்படும் போது ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். சோ அந்த ரிஃப்ளெக்ஷன்னாலதான் நமக்கு வந்து அந்த பறவைகள் எல்லாம் வந்து நிறம் எல்லாம் நமக்கு வந்து தெரியுது.
2: மேடம், இறக்கைகள் இல்லாத பறவைகள் எல்லாம் எது?
3: பறவைகள்ல நிறைய வகைகள் இருக்கு. இறக்கை இருக்கிற பறவைகள், இறக்கைகள் இல்லாத பறவைகள். எல்லா பறவைகளுக்கும் இறக்கைகள் இருக்கு, ஆனா சில பறவைகள்ல பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச், கிவி போன்ற பறவைகளால பறக்க முடியாது. அதுகளுக்கு வந்து இறக்கைகள் எல்லாம் வந்து ரொம்ப வெஸ்டிஜியல் சொல்லுவோம். சோ வெஸ்டிஜியல் அதுக்கு தேவைப்படாது. அது பெரும்பாலுமே அந்த பிளைட்லெஸ் பேர்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா ஓடக்கூடிய தன்மை இருக்கும், அதனால அதோட கால்கள் எல்லாம் வந்து ரொம்ப வலிமையா இருக்கும். அதுங்களுக்கு வந்து இறக்கைகள் வந்து தேவைப்படாது. இப்ப அது பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து அது அதோட காலால வச்சே பேலன்ஸ் பண்ணி இறைய தேடுறதோ எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிக்கும்.
2: மேடம், பறவைகளோட உணவு பழக்கம் என்னென்ன?
3: பறவைகளோட உணவு பழக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய, இப்ப நம்ம வகைகளே நம்ம நிறைய பார்த்தோம், பறவைகளோட வகைகளே. அந்த மாதிரி பறவைகளோட உணவு பழக்கமுமே பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. அது வந்து நம்ம ஃபோரேஜிங் டெக்னிக்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஒரு ஒரு பறவையும் வந்து ஒரு ஒரு விதமான உணவை வந்து எடுத்துக்கும். அதுக்கான டெக்னிக்கையும் அதை வந்து கடைபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி அதோட உணவை வந்து தேடிக்கும். இப்போ பறவையோட உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா விதைகள், தேனீச்சாறு, பூச்சிகள், மீன்கள் போன்ற உணவுகளை வந்து பறவைகள் வந்து உட்கொள்ளுது. அதுவுமே பாத்தீங்கன்னா பறவையோட வகையும் இல்ல அதோட அலகு பீக்குன்னு சொன்னல, சோ அந்த அலகு பொறுத்தும் அதோட உணவு முறை வந்து மாறுது. இப்போ தண்ணியில இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலுமே அதோட அலகு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். எதுக்கு அப்படின்னா அது வந்து அந்த தண்ணியில தேடி அதோட இறைய வந்து எடுக்கிறதுக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அது வந்து மீன், தவளை,

0: பெரிய புழுக்கள் அந்த மாதிரியான உணவை தான் அது வந்து எடுத்துக்கும். அதை தேடி அதை கண்டுபிடிச்சு அந்த மண்ணில இருந்து அதை எடுத்து சாப்பிடுறதுக்காக அதோட அழகு வந்து அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. சில பறவைகளோட அழகு பாத்தீங்கன்னா, பொதுவா இப்ப இந்த காட்டுல வாழ்றது அதெல்லாமே வந்து சின்ன சின்ன பூச்சி புழுக்கள் அந்த மாதிரி தான் சாப்பிடும். அதோட அழகு வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்கும் அண்ட் கூர்மையாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு பறவைக்குமே வந்து அதோட உணவு முறையை பொறுத்து அதோட அழகு வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு.
1: மேடம், பறவையோட முட்டையில என்னென்னலாம் இருக்கு?
0: பறவையோட முட்டை அப்படின்னாலே நம்ம முதல் முதல்ல பார்த்தது வந்து கோழியோட முட்டை தான். நம்ம பொதுவா யூஸ் பண்றது வீட்டுல கோழியோட முட்டையை தான் நம்ம பார்த்திருக்கோம். அதுல இருக்கக்கூடிய அதே பொருட்கள் தான் வந்து பறவையோட எல்லா பறவையோட முட்டையிலுமே வந்து இருக்கும். முதல்ல அதிகமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்புமின். அதான் நம்ம வந்து வெள்ளை படலம் சொல்லுவோம், அது வந்து ஆல்புமின். அடுத்தது பாத்தீங்கன்னா மஞ்சள். மஞ்சள் அதுலதான் வந்து கருவு தேவையான எல்லா சத்துக்களுமே அதுலதான் இருக்கும். அது இல்லாம நிறைய பொருட்கள் வந்து பறவையோட முட்டையில இருக்கு. அதுக்கு தேவையான கால்சியம், மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே வந்து பறவையோட முட்டையில வந்து இருக்கு. ஒரு கரு உருவாகிறதுக்கான எல்லா சத்துமே வந்து அந்த முட்டையில வந்து இருக்கு.
1: மேடம், பறவை வந்து முட்டையிலிருந்து வெளியில வரதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்?
0: அது வந்து பறவையோட வகைகளை பொறுத்து இருக்கு. சிறிய பறவையா இருந்தா அதுக்கு வந்து ஒரு 10 நாள் இல்ல 15 நாள் தேவைப்படும். இப்ப பெரிய பெரிய பறவைகள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே வந்து சில நாட்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கூட ஆகலாம், ஒரு 80 நாள் அந்த மாதிரி கூட சில பறவைகள் முட்டையிட்டு அதுல இருந்து அதோட குஞ்சு பொறிச்சு வெளியில வர்றதுக்கு அந்த நேரம் வந்து எடுத்துக்கும். சின்ன சின்ன பறவைகள் பாத்தீங்கன்னா 10 நாள், நான் சொன்ன மாதிரி டெய்லர் பேர்டுன்னு சொல்லுவோம். சோ அதெல்லாம் வந்து 10 நாள்லயே வந்து வெளியில வந்துரும். ஆல்பர்ட் ராஸ்னு ஒரு பெரிய பறவை இருக்கு, அந்த பறவை எல்லாம் கிட்டத்தட்ட 80 நாட்கள் வந்து எடுத்துக்கும் அந்த முட்டை இட்டு அதுல இருந்து அதோட குஞ்சு பொறிச்சு வெளியில வர்றதுக்கு 80 நாட்கள் கிட்ட ஆகும்.
1: மேடம், பறவைகள் ஏன் இடம் மாறுது, அது எப்படி சூஸ் பண்ணுது இந்த பாதையை எடுக்கலான்ட்டு?
0: பறவைகள் மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க நிறைய உயிரினங்கள் வந்து இடம் பெயர்தல் பண்ணுது. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூழல். அதுக்கான சூழல் வந்து அங்க சரியா இல்ல அப்படின்னா அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்தல் பண்ணுது. சில பறவைகள் பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பொதுவா நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பறவைகள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில காலத்துல மட்டும்தான் பார்க்க முடியும், எல்லா டைம்லயும் நம்மளால பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து வேற ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இடம் பெயர்தல் பண்ணி வருது. டைம் பாத்தீங்கன்னா அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி வரைக்குமே பாத்தீங்கன்னா சில நீங்க நிறைய ஈரநிலங்கள்லாம் இருக்கு. அந்த ஈரநிலங்கள்ல நிறைய பறவைகள் வந்து வேற கண்டத்துல இருந்தோ இல்ல வேற நாட்டுல இருந்தோ வந்து அங்கிருந்து இங்க வந்து அதுக்கு தேவையான உணவு எல்லாம் வந்து எடுத்துக்குது. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு திரும்பவும் வந்து அது அதோட இடத்துக்கே வந்து இடம் பெயர்தல் ஆயிடுது. இப்போ இந்த மாதிரி அந்த கண்டத்துல இருந்தோ இல்ல அந்த நாட்டுல இருந்து இங்க இடம் பெயர்தல் ஆகி வருதுல. இப்ப நம்ம எப்படி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஒரு சாலை வழியா போறோம், முக்கியமா பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலைன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பறவைகளுக்கும் வந்து நிறைய வேஸ் இருக்கு, அது வந்து ஃப்ளை வேஸ்ன்னு நம்ம வந்து சொல்றோம். அது வந்து பறவையோட பாதைகள். அந்த பாதையை பயன்படுத்தி தான் ஒரு பறவை வந்து அதோட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இடம் பெயர்த்தல் பண்ணுது. முக்கியமா நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா மத்திய ஆசியா பாதைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பாதை வந்து நம்ம இந்தியால சென்ட்ரல் ஏசியன் ஃபிளைவே அப்படிங்கிற அந்த பாதையை பயன்படுத்தி தான் வந்து அந்த பறவைகள் எல்லாமே இங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து வருது.
1: மேடம், இரவில் செயல்படும் பறவைகள் யாவை, அவை எப்படி வேட்டையாடுகின்றன?
0: பொதுவா நம்ம பறவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பகல் நேரத்துல மட்டும்தான் பாக்குற பறவை நமக்கு தெரியும். ஆனா இரவுலயும் வந்து நிறைய பறவைகள் வந்து இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட பறவை பாத்தீங்க அப்படின்னா ஆந்தை. இந்த ஆந்தைகள் வந்து பகல் நேரத்துல வந்து அதை தூங்கிட்டு இருக்கும், ஆனா இரவு நேரத்துல மட்டும்தான் அது வந்து வேட்டையாடி அதோட இரைய வந்து தேடும். அந்த டைம்லதான் அது வந்து ஆக்டிவா இருக்கும்னு சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் பேர்ட்ஸ் வந்து நம்ம நாக்டர்னல் பேர்ட்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா. இந்த ஆந்தைகள் வந்து இரவுலதான் வந்து வேட்டையாடுது. அதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய தனித்துவம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அமைதியா பறக்கிற வந்து திறமை வந்து அதுக்கு இருக்கு. அதே மாதிரி அதோட பார்வையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கூர்மையா இருக்கும். அது பக்கத்துல அதோட இர போகுது அப்படின்னா அதை வந்து அழகா அது கூர்ந்து கவனிச்சு அதை போய் வேட்டையாடி சாப்பிடும் தன்மை வந்து அதுக்கு இருக்கு. ஏன்னா இரவு நேரத்துல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அப்போ அதால வந்து சுலபமா அதோட இரைய வந்து தேட முடியும்.
1: மேடம், பறவையோட கூடு எப்படி அமைக்குதுன்னு சொல்ல முடியுமா?
0: பறவையோட கூடுகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா எல்லாம் நம்ம பாத்திருக்கோம். நிறைய பறவைகளோட கூடுகள் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி இது வந்து இவ்வளோ அழகா வந்து கூடு கட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பறவையோட கூடுகளை நம்ம வந்து பாத்திருக்கோம். பொதுவா பாத்தீங்கன்னா பறவைகள் வந்து நமக்கு தெரிஞ்சது வந்து ஓகே மரத்தோட கிளைகள், மண்ணு, உமிழ்நீர் இதெல்லாம் வச்சு வந்து அதோட கூடை வந்து கட்டும். சில பறவைகள் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பறவை வந்து ஒரு மரத்துல வந்து ஒரு நெஸ்ட் வச்சிருக்கும், ஒரு ஓட்டை பண்ணி அதுக்குள்ள வந்து அதோட நெஸ்ட் வந்து வச்சிருக்கும். ஆனா அதோட பிரீடிங் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது அந்த இடத்த விட்டு போயிடும்.

0: ஒரு சில பறவைகள் என்ன பண்ணும்னா அந்த மாதிரி பழைய கூடுகளை வந்து தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துல போயிட்டு அதோட முட்டையை வந்து இடும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா ஹார்ன்பில். இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பறவை இனம். இந்த பறவை இனம் என்ன பண்ணும் அப்படின்னா இதோட மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து இந்த கூடு கட்டுறதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல் வந்து பிளே பண்ணுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் பறவை. இந்த பெண் பறவை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கூட்டுக்குள்ளேயே தான் வந்து இருக்கும். அந்த கூட்டுக்குள்ளேயே இருந்து முட்டையிட்டு அதோட குஞ்சு பொறிச்சு வெளியில வர வரைக்கும் அந்த கூடுக்குள்ளேயே தான் வந்து இந்த பெண் பறவை வந்து இருக்கும். அதுக்கு தேவையான உணவு எல்லாத்தையுமே வந்து இந்த ஆண் பறவை தான் வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அந்த ஆண் பறவை கொண்டு வந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த பெண் பறவைக்கு வந்து உணவு கிடைக்கும். இல்ல இப்போ நம்ம வந்து சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அது அதோட பாதையை மறந்துருக்கும். இல்ல நம்ம வந்து ஏதாவது பண்ணி அதை வேட்டையாடுறதுனால ஆண் பறவையால அந்த பெண் பறவைய வந்து நெருங்க முடியல அப்படின்னா அந்த பெண் பறவையும் வந்து என்ன பண்ணும்னா அது உணவு இல்லாம அது வந்து இறந்து போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அதை நம்பி இருக்கக்கூடிய அந்த முட்டை அந்த முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய குட்டி பறவைகள் இது எல்லாமே வந்து அந்த ஆண் பறவையை நம்பிதான் வந்து இருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த காடுகள் எல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கிறோமோ அதை பாதுகாத்தா மட்டும்தான் நம்மளால வந்து அந்த மாதிரி பெரிய பெரிய பறவைகள் எல்லாம் வந்து காப்பாற்ற முடியும். சில பறவைகள் பாத்தீங்கன்னா அதோட கூடுகள் வந்து பாத்தீங்கன்னா கிண்ணம் வடிவுல இருக்கும். சிலது வந்து பாத்தீங்கன்னா குழி. அதுக்கப்புறமா சில பறவைகளோட கூடு பாத்தீங்கன்னா ஒரு துளை மாதிரி இருக்கும். அந்த துளைக்குள்ள போயிட்டு தான் அது வந்து முட்டையிடுது. சிலது வந்து பாத்தீங்கன்னா நெசவு கூடுன்னு சொல்லுவோம். பெரிய பெரிய நம்ம வயல்வெளியிலாம் நம்ம பாத்துருப்போம் முள்ளு செடி எல்லாம் இருக்கும். அந்த முள்ளு செடியில பெரிய பெரிய கூடெல்லாம் தொங்கிட்டு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா என்ன பறவை அந்த மாதிரி பெரிய பெரிய கூடு பண்ணுதுன்னா வீவர்னு சொல்லுவோம். அது வந்து அழகா அதோட பின்னி அதோட கூட வந்து பண்ணும். இதுல இன்னொரு என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கூடு வந்து அந்த வீவர் பேர்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கூடு மட்டும் கட்டாது. அது அந்த பெண் பறவைக்கு பிடிக்கிற வரைக்கும் அது வந்து கூடு கட்டிட்டு இருக்கும். அதுக்கு எந்த கூடு அதுக்கு பிடிக்குதோ அந்த கூடுல போயிட்டு தான் அது வந்து முட்டையிடும். இது வந்து ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் வீவர் பொறுத்த வரைக்கும்.
1: நம்ம காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஏதோ பறவையோட ஒலி கேட்கும். உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, கிராமத்துல சரி, சிட்டில இருந்தாலும் சரி, பறவையோட ஒலி தான் ஃபர்ஸ்ட் கேட்குமே நம்மளுக்கு. அந்த ஒலி பறவை எப்படி எழுப்புது?
0: ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரியான தகவல். இப்ப நம்ம காலையில சிட்டில இருந்தாலுமே இல்ல நம்ம வந்து கிராமத்துல இருந்தாலுமே எழுந்த உடனே நம்ம ஏதோ ஒரு பறவையோட ஒலிய கேட்டுட்டு தான் நம்ம வந்து எழுந்துக்கிறோமே. அந்த பறவைகளோட ஒலி அப்படின்றது எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பறவைகள்ல வந்து ஒரு உறுப்பு இருக்கு, சிரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து வாய்ஸ் பாக்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்ப நமக்கு எப்படி நம்ம பேசுறதுக்கு நமக்கு வாய்ஸ் பாக்ஸ் இருக்கு, நம்ம வந்து லாரிங்ஸ் சொல்லுவோம் நம்மளோட உறுப்பை வந்து. அதே மாதிரிதான் பறவைகளுக்கும் வந்து சிரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு உறுப்பு இருக்கு. அந்த சிரிங்ஸ்லாலதான் வந்து அந்த பறவை வந்து பாடுது, அது மத்த பறவைகள் கிட்ட வந்து அது பேசுது. இந்த சிரிங்ஸ் உறுப்புனாலதான் இந்த ஒலி எதுக்கு வந்து அந்த பறவைகள் எழுப்புது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இனப்பெருக்கம். கண்டிப்பா இனப்பெருக்கத்துக்காக தான் அது வந்து வித்தியாசமான குரல் எல்லாம் கொடுக்குது, பாட்டு பாடுது, இது எல்லாமே பண்ணுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எச்சரிக்கை பண்ணுது. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த பறவை அதோட குட்டிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம அதை வந்து தெரியாம நம்ம ஏதாவது பண்ணிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால அதை என்ன பண்ணோம் அப்படின்னா கத்த ஆரம்பிச்சிடும். அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்ப நம்ம அதை வந்து ஏதாவது வேட்டையாடிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட கூட்டாளிகளுக்கு வந்து அது வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கும். இந்த மாதிரி இங்க ஒரு மனுஷன் வரான் அப்படிங்கறதுக்காக எச்சரிக்கை பண்றதுக்கும் சில பறவைகள் வந்து இந்த ஒலியை எழுப்புது. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆள்காட்டின்னு ஒரு பறவை இருக்கு, ரெட் வாட்டர் லேப் விங்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து பேரே வந்து அதுக்கு பேரே ஆள்காட்டி. யாராவது அந்த சைடு மனுஷங்க போறாங்க அப்படின்னா அதுதான் வந்து முதல் பறவையா இருக்கும். ஒரு ஒளிய எச்சரிக்கை ஒளிய வந்து கண்டிப்பா எழுப்பும். அது பக்கத்துல இருக்கக்கூடிய மத்த பறவைகள் எல்லாமே வந்து என்னன்னா ஒரு எச்சரிக்கையா ஆயிடும். இங்க வந்து ஏதோ ஒண்ணு நடக்கும், ஏதோ யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படிங்கிற அந்த ஒரு எச்சரிக்கை ஒளி இந்த பறவை எழுப்புறதுனால மத்த பறவைகளும் வந்து எச்சரிக்கையா வந்து இருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா பறவைகள் சில நேரத்துல நமக்கு தெரியாது எதுக்கு அது வந்து அங்க கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு. சில பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட பிரதேச உரிமைக்காக, டெரிட்டோரியாலிட்டின்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல, அதோட இடத்தை வந்து வேற யாரும் எடுத்துக்க கூடாது அப்படிங்கறதுக்காகவும் சில மத்த பறவைகளோட என்ன பண்ணும் அப்படின்னா சண்டை போடும். அதுக்காகவும் அது ஒலியை தான் வந்து பயன்படுத்துது.
1: மேடம், இப்ப நம்ம காட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஒலி கேட்க முடியும், பறவைகள் ஒலி கேட்க முடியும், ஆனா பறவைகள் பார்க்க முடியாது. அதே ஒரு நீர்நிலைக்கு போனோம்னா நிறைய பறவையை பார்க்க முடியும் ஆனா சவுண்ட் எதுவும் கேட்காது. ஏன் அப்படி?
0: நீங்க சொன்னது முழுக்க முழுக்க கரெக்டான விஷயம். இப்போ காட்டுல பாத்தீங்கன்னா மரங்கள் நிறைய இருக்கு, அது அந்த பறவைகள் வந்து ஈஸியா ஒளிஞ்சிக்க முடியும். இப்ப ஒளிஞ்சிக்க முடியறதுனால

0: இப்போ நம்மளால பார்க்க முடியாது. அப்போ அதோட சத்தத்தை மட்டும்தான் நம்மளால கேட்க முடியும். அந்த அதோட ஒலிய வச்சுதான் நம்ம வந்து இந்த பறவை இங்க இருக்கு, எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம கணக்கெடுக்க முடியும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நீர்நிலைகள், நீர்நிலைகளை பாத்தீங்கன்னா நம்ம கண் எதிர்க்கவே வந்து நிறைய பறவைகள் வந்து இருக்கும். ஆனா அது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஒலியுமே எழுப்பாது. ஒலி எழுப்பினாலுமே அது வந்து ரொம்ப மைல்டா தான் இருக்கும் அதோட கால்ஸ் எல்லாமே. சோ நிறைய வித்தியாசம் இருக்கு. இத எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா அதோட வாழ்விடம். சோ இப்போ பறவைகள், இந்த நீர் பறவைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒளிஞ்சுக்கிறதுக்கான தேவை வந்து இல்ல. ஏன்னா அதுக்கான இறை வந்து அது கண்ணு முன்னாடியே இருக்கு, அது வந்து ஈஸியா அதை வந்து எடுத்து உண்ணுது. இப்போ காட்டுல வாழ்ற பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் நம்ம சொல்லுவோம். சோ ஒரு ஒரு பறவை ஒரு இறைய தேடி போகணும்னா அது ரொம்ப தூரம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயினா அதோட இறைய வந்து தேடணும். அது இறைய தேடினாலுமே அங்க மத்த பறவைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு காம்படிஷன் இருக்கும். அதனால இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இடத்துல போகும்போது காட்டுல வந்து அவ்வளோ சத்தத்தை நம்ம வந்து கேட்கறோம். ஆனா இதே ஒரு நீர்நிலைகள் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவ்வளவா நம்ம வந்து எந்த ஒரு பறவையோட சத்தத்தையும் வந்து நம்மளால கேட்க முடியாது.
1: மேடம், பொதுவா நம்ம சிட்டிலயும் சரி கிராமத்திலும் சரி சில பறவையோட ஒலி கேட்டிருப்போம். நீங்க உங்க அனுபவத்துல இந்த வித்தியாசமான பறவை ஒலி என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
2: வித்தியாசமான பறவை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தேசிய பறவை மயில், அதோட ஒலி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பூனை கத்துற மாதிரி தான் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து அதோட சத்தமே வந்து அது எழுப்பும். நமக்கு தெரியாது அங்க பூனை இருக்கா மயில் இருக்கானே நமக்கு தெரியாது. அது நம்ம பக்கத்துல இருந்து பறந்து போனா மட்டும்தான் நமக்கு தெரியும் அது மயில் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு வித்தியாசமான கால். இன்னொன்னு ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு இது வித்தியாசம்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா இது வந்து நம்ம காலையில கேட்டிருப்போம் குயில். அது வந்து எப்படி ஒலி எழுப்பும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம வித்தியாசமா ஒரு சவுண்டு தான். அதை வந்து நம்ம கொடுக்கும் போது அதுவுமே வந்து நம்மள வந்து ரிப்பீட் பண்ணும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிஹேவியர் இந்த குயில் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது.
1: மேடம், பறவைகளோட ஒலி எப்படி இசை உருவாக எப்படி ஊக்குவிச்சு?
2: நீங்க சொன்ன மாதிரிதான் காலையில நம்ம எழுந்த உடனே வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு பறவையோட ஒலிய வந்து நம்ம கேட்டுட்டு தான் அந்த நாளை வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல இருந்துதான் இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து தோன்றி இருக்கும்னு எனக்கு ஒரு இது இருக்கு. சோ நம்ம இந்த பாட்டெல்லாம் கேட்டு கேட்டுதான் நம்ம வந்து அந்த நாளையே வந்து நம்ம தொடங்க ஆரம்பிக்கிறோம். இதனால வந்து மியூசிஷியன்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, சோ மியூசிக் கம்போசர்ஸ், அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி பாட்டை பறவையோட பாட்டை கேட்டுதான் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு விதமான அவங்களுமே வந்து இப்படி ஒரு பறவை வந்து பாட்டு பாடுதுன்னா அதுக்கு நோட்ஸ் இருக்கும். அந்த மாதிரிதான் இப்போ நம்ம ஏதாவது ஒரு பாட்டு கேட்டாலுமே அதுக்குமே நோட்ஸ் இருக்கு. சோ எப்படி அந்த பேர்ட்ஸ் அதோட நோட்ஸை வச்சு அது வந்து அதோட சாங்கையோ இல்ல வந்து அதோட காலையோ வந்து கிரியேட் பண்ணதோ அதை எனக்கு தெரிஞ்சு அதை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு தான் நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் வந்து கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க.
1: மேடம், இந்த சீகல் ஒரு பறவை இருக்குல்ல, அந்த பறவைக்கும் நம்ம தெருவில் பாக்குற காக்காக்கும் என்ன விட்டுருவா?
0: சீகல் அப்புறம் நீங்க கேட்டது வந்து காக்கா, இது ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா ரெண்டோத்தோட வாழ்விடமே வந்து வேற வேற. ஆனா இது ரெண்டுத்துக்குமே ஒரே விதமான பிஹேவியர்னு சொல்லுவோம் நம்ம, ஒரே விதமான பிஹேவியரை வந்து நம்ம பாக்கலாம். இப்போ காக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மற்ற பறவைகள் ஏதாவது வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அது போய் அதை வந்து இன்டரப்ட் பண்ணி அந்த தேவையான அதோட உணவை வந்து அதை எடுத்துக்கும். அதே மாதிரிதான் இந்த கல் சீகல். சோ இந்த சீகல்மே என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற பறவைகள் வந்து மீன் பிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும், அந்த மீனா அது போய் என்ன பண்ணும் அதை தொந்தரவு பண்ணி அது கிட்ட இருந்து அதை வாங்கி வந்து அந்த சீகல் வந்து சாப்பிட்டுரும். இதை நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் கிளெப்டோ பாரசிட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒரு உயிரினம் அதோட உணவு சாப்பிட்டுட்டு இருக்கிறத அதை எடுத்து இது சாப்பிடுறதுனால அதை வந்து பாரசிட்டிசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதோட உணவை இதை வந்து எடுத்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து காக்காக்கும் சீகளுக்குமான ஒரு ஒற்றுமை. பொதுவா சீகல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரையோரமா இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்ப்போம். ஆனா காக்கா காக்காவுமே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கரையோரத்துல எல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கோஸ்டல் ஹேபிடேட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பக்கத்துல மட்டும் இல்லாம அது பீச்லயும் சரி எல்லா இடத்துக்குமே வந்து அந்த காக்கா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு.
1: மேடம், கரையோர பறவைகள் பத்தி சொல்ல முடியுமா?
0: கரையோர பறவைகள், சோ கரையோர பறவைகள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கடற்கரை இல்ல ஈரநிலம் இந்த மாதிரியான இடத்துலதான் வந்து கரையோர பறவைகள் வந்து வாழுது. கரையோர பறவைகள் அப்படின்னாலே வந்து ஓகே கரை கிட்டதான் வாழும் அப்படின்லாம் இல்ல. நிறைய கரையோர பறவைகள் வந்து பொதுவா எல்லாமே வந்து வலசை போதல் பண்ணிதான்

0: இங்க வருது. நம்ம நம்ம சென்னையிலயும் சரி இல்ல தமிழ்நாட்டிலயும் சரி நிறைய கரையோர பறவைகள் எல்லாமே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்த்தாய்தான் இங்க வருது. அந்த மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா கரையோர பறவைகளே பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. நம்ம பொதுவா நம்மளோட இடத்துல பார்க்கக்கூடிய பறவைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்ட் பைப்பர்ஸ், ப்ளோவர்ஸ், ஸ்டில்ட், அவோசெட், கர்ல்யூஸ், இதெல்லாமே வந்து கரையோர பறவைகளோட வகைகள். இதோட உணவு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா புழுக்கள், நண்டுகள், நத்தைகள், பூச்சிகள், மீன்கள் கூட சில கரையோர பறவைகள் வந்து உட்கொள்ளுது.
1: மேடம், பறவைகளோட பாதுகாப்புல சலீம் அலி அவர்களோட பங்களிப்பு சொல்ல முடியுமா?
0: சலீம் அலி அவர்னாலதான் இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த பறவைகளை பத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய. சலீம் அலி வந்து பாத்தீங்கன்னா பறவையியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். அது மட்டும் இல்லாம இந்தியாவின் பறவை மனிதர்னும் நம்ம அவரை வந்து சொல்றோம். பறவையியல் துறையில வந்து பெரும் பங்களிப்பு இவருக்கு இருக்கு. சலீம் அலி அவர்கள் பாத்தீங்கன்னா பொழுதுபோக்காதான் இந்த பறவைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா அவருக்கு அதுல இருந்த இன்ட்ரெஸ்ட்னால அவர் வந்து நிறைய பறவைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் பாத்தீங்கன்னா பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டின்னு ஒண்ணு இருக்கு மும்பைல. சோ அந்த இடத்துலதான் அவர் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. வேலை பார்த்து நிறைய ஆராய்ச்சி வந்து பண்ண ஆரம்பிச்சாரு பறவைகள்ல. இந்தியால எத்தனை பறவைகள் இருக்கு, நம்ம எல்லா பறவையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு புக்கும் எழுதினாரு. இந்தியன் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கும் அவரால் எழுதப்பட்டிருக்கு. அவர் பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கக்கூடிய நிறைய பறவைகளை வந்து பார்த்து அதுக்கான ஒரு குறிப்பை வந்து அவர் எடுத்தாரு. ஒரு பறவைனா எப்படி இருக்கணும், அதுக்கான கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கறது அவரோட புக்ல தான் நம்ம வந்து நம்ம பார்த்திருக்கோம். அவர் அந்த பறவைய வரைஞ்சு அதுக்கான கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கறத முதல் கொண்டு அவரோட புக்ல வந்து நம்ம பார்க்கலாம். இவர் இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துக்கும் இந்தியால இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் சென்று நிறைய பறவைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு ஒரு சில பறவைகள் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும், எண்டமிக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான பறவைகள் பத்தியும் வந்து இவர் அவரோட புத்தகத்துல வந்து சொல்லியிருக்காரு. இவர் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிட்டு பறவைகள் பத்தி டாக்குமெண்டேஷன் பண்ணி நிறைய சாங்சுரிஸ் சரணாலயங்கள் எல்லாமே உருவாயிடுச்சு. இப்போ நம்ம நிறைய சாங்சுரிஸ் எல்லாம் பாக்குறோம். இப்ப கோவாலேயே வந்து அவர் பேர் வச்சே ஒரு சரணாலயம் வந்து இருக்கு, சலீம் அலி சரணாலயம், பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பல சரணாலயங்கள் உருவாக்குறதுக்கு இவர் வந்து உதவினார்.
1: மேடம், நம்ம நாட்டுல என்னென்ன பறவைகள்லாம் இருக்கு?
0: இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்கு. சொல்ல போனா 1396 பறவை வகைகள் வந்து இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 84 வகையான பறவைகள் வந்து எண்டமிக்னு சொல்லுவோம். இப்போ ஒரே அந்த ஒரு பறவை வந்து அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது. உதாரணம் பாத்தீங்கன்னா அந்தமான்ல சில பறவைகள்லாம் இருக்கு. ஆனா அந்த அந்தமான்ல இருக்க பறவைகள் எதுவுமே வந்து நம்ம தமிழ்நாட்டுல பார்க்க முடியாது. அந்த மாதிரியான பறவைகளை வந்து நம்ம எண்டமிக்னு சொல்லுவோம். அதே மாதிரி வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள், அங்கேயும் சில பறவைகள் வந்து இருக்கு. அந்த பறவைகளை வந்து நம்ம அந்த இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம சென்னையிலயோ இல்ல வேற எங்கேயாவது இடத்துலயோ வந்து நம்மளால பார்க்க முடியாது. அந்த மாதிரியான பறவைகளை வந்து நம்ம எண்டமிக்னு சொல்றோம். பீகாக்ல இருந்து, மயில்ல இருந்து, ஹார்ன்பில்ஸ், இது எல்லாமே நம்மளோட இந்தியால வந்து இருக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 583 பறவை வகைகள் வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீர்ப்பறவைகள், காட்டு பறவைகள், வேட்டையாடும் பறவைகள், இந்த மாதிரி நிறைய பறவைகளை வந்து நம்ம தமிழ்நாட்டுல பாக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய வாழ்விடங்கள் இருக்கு. பறவைகளுக்கு தேவையான நிறைய வாழ்விடங்கள் இருக்கு. நிறைய ஹாபிடேட்ஸ்னு சொல்லுவோம். கோஸ்டல் ஹாபிடேட்ஸ்ல இருந்து டெரஸ்ட்ரியல் எல்லா வகையான ஹாபிடேட்ஸும் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால அந்த பறவைகளுக்கான ஏற்ற சூழல் வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. சென்னை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 வகையான பறவைகளை வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம காலையில எழுந்ததுல இருந்து நம்ம ஏதாவது ஒரு பறவையை வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும். சோ நம்ம சென்னையில கிட்டத்தட்ட 200 வகையான பறவைகளை வந்து நம்ம பார்த்திருக்கோம். சென்னையில பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பறவைகளை பார்க்கலாம். மீன் கொத்தி, மண் கொத்தி, அந்த மாதிரி நிறைய வகையான பறவைகள் இருக்கு. இன்னொரு ஒரு வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பாரடைஸ் ஃபிளை கேச்சர்னு ஒன்னு இருக்கு. இது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலத்தில இருந்து இங்க வரும். மைக்ரேட்டரி சீசன் அப்படின்னு சொல்லுவோம். அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் அந்த டைம்ல இந்த பறவையை வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சென்னையில வந்துட்டு தான் இருக்கு. அந்த பறவைய பாத்தீங்க அப்படின்னா அதோட ஆண் பறவை வந்து அதோட டெய்ல் வால்னு சொல்லுவோம். அந்த பறவைக்கு வந்து வால் இருக்கும். அந்த வால் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அந்த வால் எப்படி இருக்கும்னா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும் போது ஒரு ரிப்பன் ஆடுற மாதிரியே தான் அதோட பறவையோட டெயில் வந்து இருக்கும். இது என்ன அப்படின்னா ஒரு பக்கம் அந்த ஆண்க்கு இந்த ஒரு டெய்ல் இருந்தாலுமே அது வந்து ஃபீமேல வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு அந்த டெய்ல் இருக்கு. ஆனா சில டைம்ல அது வந்து ஒரு ஆபத்தா கூட போய் முடியலாம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது அதோட பிரிடேட்டர்னு சொல்லுவோம். இது இத வந்து ஒரு இன்னொரு உயிரினம் வந்து பிடிச்சு சாப்பிடும்ல, அதை வந்து பிரிடே

0: சொல்லுவோம். அந்த மாதிரி பிரிடேட்டர்ஸ்க்கு வந்து அது ஈஸியா வந்து அதை பிடிக்கிறதுக்கு அந்த டெய்ல் வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய உயிரிழப்புகள் இருந்தும் வந்து ஒரு சில பறவைகள் எல்லாம் வந்து வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி வந்து அதோட காலத்தை வந்து கடந்து திரும்பவும் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அதோட சொந்த இடத்துக்கே வந்து அது திரும்பி போகுது. அது இல்லாம நிறைய தேன் சிட்டு, அப்புறம் இரட்டை வால் குருவிகள், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹெரான்ஸ்னு சொல்லுவோம், நீர்நிலையில் இருக்கக்கூடிய பறவைகள் ஹெரான்ஸ், இக்ரெட்ஸ், அப்புறம் நிறைய ஷோர்பர்ட்ஸ், நம்ம பார்த்த மாதிரி கரையோர பறவைகள், நிறைய பறவைகள் நம்மளோட சென்னையில் வந்து நம்ம பார்க்கலாம். பொதுவாக சென்னையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடங்கள் வந்து இருக்குது நீங்கள் பறவைகளை பார்க்கணும் அப்படின்னா. முதல்ல நம்ம ஞாபகத்துக்கு வர்றது வந்து பள்ளிக்கரணை. பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்டுன்னு சொல்லுவோம், சதுப்பு நிலம். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து காட்டில் வாழ்கிற பறவைகள்ல இருந்து நீர்நிலையில் இருக்கக்கூடிய பறவைகள் எல்லா பறவைகளையுமே நம்ம வந்து அங்கே பார்க்கலாம். அது இல்லாமல் நிறைய இப்போ ஃபாரஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நன்மங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு இருக்கு. ஆனால் அங்கே நீங்கள் ஸ்பெஷல் பெர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு தான் நீங்க போற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா காட்டு உயிரினங்கள், காட்டு பறவைகள் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த பாரடைஸ் ஃபிளை கேச்சர் அதெல்லாமே வந்து அங்க நிறையவே வரும். ஏன்னா அது காடுக்கு காட்டு அப்படிங்கறதுனால அந்த இடத்துல நிறைய இந்த மாதிரியான பறவைகளை வந்து நீங்க பார்க்கலாம். இப்போ நீர்நிலைகள் பறவைகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வந்து கேளம்பாக்கம் அந்த மாதிரி அந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வாட்டர் தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்க வந்து இந்த ஷோர் பேர்ட்ஸ், வாட்டர் பேர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க பார்க்கலாம். சென்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு இடத்துல நீங்க போய் பார்க்கலாம். தமிழ்நாடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ கரையோர பறவைகளே நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோடியக்கரைன்னு ஒரு இடம் இருக்கு, பாயிண்ட் கேலிமர் பேர்ட் சாங்சுரின்னு இருக்கு. அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா எல்லா வகையான கரையோர பறவைகள், நீர் பறவைகள் எல்லாத்தையுமே நீங்க அங்க வந்து பார்க்கலாம். அது வந்து ரொம்ப பெரிய பறவை சரணாலயம். சென்னைக்கு பக்கத்துல ஒரு சரணாலயம் இருக்கு, அது வந்து வேடந்தாங்கல். அந்த வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரியுமே வந்து நீங்க போயிட்டு நிறைய பறவைகளை வந்து நீங்க பார்க்கலாம்.
1: மேடம், மைக்ரேஷன் அதாவது வலசை போதல், பறவை வந்து ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகுது, பல ஆயிரம் கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்து பறந்து போகுது, எப்படி பறவைகளுக்கு அந்த திசை அந்த பாதை வந்து ஞாபகம் இருக்கு? நம்மளே மறந்துடும், மனித பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா பறவை பிரெயினோட பயங்கர பெருசு, பட் நம்மளே பாத்தீங்கன்னா பல தடவை போன ரூட்டே மறந்துடுறோம், பறவைகள் எப்படி ஞாபகம் இருக்கு?
0: ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா இப்போ நம்ம கையில வந்து கைபேசி இருக்கு, அதுல நம்ம வந்து ரூட் போட்டு நம்ம போயிடுறோம் ஒரு இடத்துல, இல்லையா யார்கிட்டயாச்சும் கேட்டு கேட்டு நம்ம போறோம். ஆனா பறவைகளால அதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறவை வந்து மைக்ரேட் ஆகி போகுது அப்படின்னா அதுக்குன்னு சில லேண்ட்மார்க்ஸ் வச்சிருக்கோம். அந்த லேண்ட்மார்க்ஸ பயன்படுத்தி தான் வந்து இந்த பறவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிராவல் ஆகி போகுது. இப்போ அந்த லேண்ட்மார்க்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சன், மூன், ஸ்டார்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து லேண்ட்மார்க்ஸா வச்சுக்குது. சில பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா சில பில்டிங்ஸ் இல்ல சில ட்ரீஸ், சோ அது எல்லாத்தையுமே வந்து லேண்ட்மார்க்ஸா வச்சிருக்கோம். இந்த மாதிரி லேண்ட்மார்க்ஸ தான் வந்து சில பறவைகள் வந்து இப்போ நீர் பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு நீர்நிலையில இருந்து இன்னொரு நீர்நிலைக்கு தான் அது போகணும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய பறவைகள் என்ன பண்ணும்னா அதோட வழித்தடத்துல ஏதாவது ஒரு குட்டி குட்டி நீர்நிலைகள் இருக்கும், அந்த நீர்நிலைகளை வந்து லேண்ட்மார்க்ஸா வந்து அது வச்சுக்கும். அது ஒரு ஒரு தடவையும் அந்த சைடு போகும்போது இத்தனை நீர்நிலைகளை நம்ம தாண்டினாதான் நம்மளோட டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட இடம் வந்து வந்துருச்சு அப்படிங்கறதுக்கான ஒரு ரூட் வந்து அதுக்கு தெரியும் வரும். அந்த டைம்ல அதை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு சேர்ந்துரும். இந்த மாதிரிதான் நிறைய பறவைகள் வந்து நிறைய வழித்தடத்துல நிறைய லேண்ட்மார்க்ஸ் வச்சுதான் ஒரு இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு கண்ட்ரில இருந்தோ இல்ல ஒரு கான்டினென்ட்ல இருந்தோ அந்த பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி வருது.
2: இதுவரை பறவைகளின் வாழ்க்கை குறித்து பறவைகள் ஆராய்ச்சியாளர் என் ரம்யா ஸ்ரீ அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
3: இத்துடன் இன்றைய நமது அறிவியல் நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 10:06. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். இப்போது இடம்பெறுவது காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் சித்ரா குரலில் வானமே இல்லை படத்திற்காக.
1: சிறகில்லை நான் கிளியில்லை அடவானம் ஒன்றும் தொலைவில்லை. பாடு சுந்தரி, சுந்தரி பாடு.

நீங்கள் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கும் படப்பாடல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ். அடுத்த பாடல் தளபதி படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் கே. ஜெயசுதாஸ், எஸ். ஜானகி.

காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சிகள் இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் புதுமனிதன் படப்பாடல்.

நேரம் 10:44. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி. அடுத்த பாடல் மாநகர காவல் படத்திலிருந்து பாடலை பாடியிருப்போர் கே ஜே யேசுதாஸ், சித்ரா.

0: மரத்தை வச்சவங்க மட்டும் இல்லைங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
1: மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர்.
0: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட்பண்பு இல்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு 9 கோள்களில் ஒன்றா பூமி இருக்கலாம். ஆனால் அந்த கோளுக்குள்ளே ஒரு ஆள் கூட இருக்க மாட்டோம்.
1: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் அடுத்து கும்பக்கரை தங்கையா படத்திற்காக SV பாலசுப்ரமணியம் உமாரமணன் பாடியுள்ள பாடல்

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி நாளை இந்த அலைவரிசையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகளின் விவரங்களை தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பு வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கத்தில் பதிவாகியுள்ளபடி அதிக அளவு வெப்பநிலை 36.1°C, குறைந்த அளவு வெப்பநிலை 25.2°C. மழையின் அளவு 6.3 mm, காற்றில் ஈரப்பதம் 98%. இதனைத் தொடர்ந்து மீனம்பாக்கத்தில் பதிவாகியுள்ளபடி அதிக அளவு வெப்பநிலை 35.9°C, குறைந்த அளவு வெப்பநிலை 24.4°C, மழையின் அளவு 11.

0: 6 மில்லிமீட்டர், காற்றில் ஈரப்பதம் 90%. சென்னைக்கும் அதன் சுற்றுவட்டாரத்திற்கும் பதிவாகியுள்ள அதிக அளவு வெப்பநிலை 36.37°C, குறைந்த அளவு வெப்பநிலை 26.27°C-ஐ ஒட்டியே நிலவக்கூடும். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழை மாலை நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் பொழியக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நாளை இந்த அலைவரிசையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகளின் விவரங்களை தெரிந்து கொள்வோம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க முனைவர் நா அரவிந்த் குமார் அவர்கள் வழங்கியிருப்பவர். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், அதனைத் தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் 4 அறிவும். உட்டோபியா எழுதி வழங்கியிருப்பவர் சித்ரா பாலாஜி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 வார் ஆரோக்கிய வாழ்விற்கு, இதில் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 4 பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோஸ்வாமி அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை இடம்பெறும். 7:45 நகர்பலம், இதில் சென்னை புறநகர் ரயில் சேவையில் மாற்றம், பி சரவணன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். அதனை அடுத்து 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். காலை 8:00 to 8:30 திரைகானம், 9 அரங்கேசை நிகழ்ச்சியில் ஜெயலட்சுமி சேகர் அவர்களின் வீண இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், திருச்சி டாக்டர் கே முரளி அவர்கள் கடம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10 முத்த சிதறல், 11 தேன் சிந்தும் நீரும். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் பி சின்னம்மாதேவி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் மணிவண்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, அதனைத் தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள் இடம்பெறும். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் ஆஸ்தா வன பாதுகாப்பு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. இரண்டு திரைகானம், 2:40 விளையாட்டு அரங்கம், இதில் தடகள வீரர் பி சக்திவேல் அவர்கள் வழங்கும் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நிறைவு பகுதி 2:55 வானிலை, 5:30 திரைகானம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சனன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கிரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் இடம்பெறும். 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள், எழுதியிருப்பவர் எஸ் செந்தில் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், 8:05, 8:30 திரைகானம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய ஆங்கிலத்தில் விமர்சனம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் டி வி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேரம். இந்நிகழ்வுகளின் ஒலிப்பதிவை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. The Parliament passed the Tribunals Reforms Bill 2026 with the Rajya Sabha approving it today. Lok Sabha has already passed the bill. The legislation aims to improve efficiency, ensure independence, transparency and uniformity in the qualifications, appointment of service of chairpersons and members of various tribunals, as well as the administration and functioning of the tribunals. It also proposes to establish a National Tribunals Commission.